அடுத்து கே சோமு ஏற்றி கே வீரமணி சோமு இசையில் கே வீரமணி பாடியது.

0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் டி கே புகழந்தி இசையில் நெமிலி எழில்மணி இயற்றி டாக்டர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் பாடியது.
1: குருவாயூர் உந்தன் குறை தீர்க்கும் கிருஷ்ணன் குழந்தை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நினைவூட்டுகின்றோம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட

0: நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
5: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சுட்டேன், என் தப்புதான்.
4: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
5: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
4: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
3: இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
6: நேர்லை நிகழ்ச்சிகளில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பன் திருக்கழுகுன்றம் சசி எழில்மணி. இந்த அலைவரிசைகளில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்க நம்மோடு இணைகிறார் ஆர்ஜே பிரமிளா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6 மணி.
2: அருள்மணி மாலை.
1: இறைவன் நமக்கு தந்திருக்கும் நிச்சய பரிசு இன்றைய நாள். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நல்வாழ்த்துக்களோடு அருள்மணி மாலையில் நான் உங்கள் ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுக்கொண்டிருக்க போகும் நிகழ்ச்சி அருள்மணி மாலை. முதலில் டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

எப்பொழுதும் நம் மனதிற்கு ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையையும் தருவது இறை நம்பிக்கை. இறைவன் மீது நம் வைத்திருக்கும் நம்பிக்கை நம்மை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு தோல்வி, இவையெல்லாம் நம் வாழ்க்கையில் நம்மை நிலைகுலைய வைத்துவிடும். இந்த மாதிரி நேரங்களில் நாம் இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கை நிச்சயமாக நம்மை அடுத்த அடி எடுத்து வைக்க உதவும். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. இனி TM சௌந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இது அருள்மணி மாலை. இனி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் பாடியிருக்கும் பாடல்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. நேரம் 6:15. இனி சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இது அருள்மணி மாலை. இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:31. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலையில் இனி அருணகிரி பாடியிருக்கும் பாடல்

மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீர் சேமிப்பிற்கான திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய நீர்வள அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நீர் தொடர்பான தேசிய அளவிலான துறைசார் உச்சிமாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இதற்காக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் திறன்மிக்க தீர்வுகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அதை விரிவுபடுத்தும் வகையில் உலகளவில் சிறந்த நடைமுறைகளை அறிமுகப்படுத்த கண்காட்சிகளையும் பயிலரங்குகளையும் நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். நகரமயமாக்கலால் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம், எதிர்கால நீர் தேவைகள் உள்ளிட்ட சவால்கள் குறித்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். உச்சிமாநாட்டின் மூலம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் செயல் திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பில் மக்களின் பங்களிப்பு குறித்து வலியுறுத்திய பிரதமர் நீர் திருவிழா திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நீர்நிலைகளில் தூர்வாரும் பணியை வழக்கமான திட்டமாக மாற்றுவதற்கு ஏற்ற நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அணை பாதுகாப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் ஆண்டுதோறும் பருவமழைக்கு முன்பாக ஆயத்த பணிகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை பாடத்திட்டங்களை சேர்ப்பதன் மூலம் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் நீர் மேலாண்மை மற்றும் அதன் நிர்வாகம் குறித்த திறனை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். சுத்திகரிக்கப்பட்ட நீரை வேளாண் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளுக்கு உரிய முறையில் பயன்படுத்துவதன் வாயிலாக தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த திட்டமிடலை

மேற்கொள்ள வேண்டுமென்று பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நெடுஞ்சாலைகள் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர், சாலை விபத்துகள் அதிகரித்து வருவதாகவும் ஆண்டுதோறும் 180,000 பேர் இதன் மூலம் உயிரிழப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதை தவிர்ப்பதற்கு வாகன ஓட்டுநர்களின் திறனை மேம்படுத்தவும் பாதுகாப்பான முறையில் சாலையில் வாகன

0: அடிமடை வரை தடையின்றி சென்றடைவதை தாவைக்கு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை வரவேற்கும் அதேவேளையில் விவசாயிகளின் உயிர் நாடியான இவ்விவகாரத்தில் அரசின் மெத்தன போக்கு கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசிடம் உரிய நேரத்தில் பேசி முன்கூட்டியே தண்ணீரை பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். வாக்குறுதிகளின்படி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவும் இடுபொருள் மானியங்கள் விவசாயிகளுக்கு உடனடியாக கிடைக்கவும் முதலமைச்சர் திரு விஜய் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப் பொருள் பழக்கம் இல்லாத சமூகத்தை உருவாக்கும் வகையில் செஞ்சிலுவை சங்கம் வாயிலாகவும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த விழிப்புணர்வு நிகழ்வு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அப்போது போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டோம் என்று மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய மாநில அரசுகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக செஞ்சிலுவை சங்கம் மற்றும் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்லூரி மாணவ மாணவியருக்கான சிறப்பு நிகழ்வு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. 13 வயதில் பெற்றோரால் கைவிடப்படும் குழந்தைகள், குடும்பத்தினரின் அரவணைப்பு இல்லாத குழந்தைகள் எளிதாக போதை பழக்கத்திற்கு உள்ளாவதால் அவர்களை போதையின் பாதையிலிருந்து மீட்பதற்கு சமூகத்தின் அனைத்து அங்கத்தினரும் இணைந்து செயலாற்ற வேண்டும். போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டோம், போதை பழக்கம் உடையவர்களை நல்வழிப்படுத்துவோம் என்று 100 மாணவ மாணவியர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். போதையின் தீமையை குறிக்கும் ஓவியங்களையும் மாணவ மாணவியர் உருவாக்கினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்காவுக்கு எதிரான மோதலில் புதிய அணுகுமுறை பயன்படுத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட் டி வேவர் இந்தியாவில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 14 வயதுடைய வளரிளம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. ஆந்திரப்பிரதேசத்தில் போலாவரம் இடது பிரதான கால்வாயிலிருந்து வடக்கு ஆந்திர பகுதிக்கு கோதாவரி நீரை முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு திறந்து வைத்தார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் MD மருத்துவ பட்ட மேற்படிப்பு சேர்க்கைக்கான அவகாசம் இம்மாதம் 10 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் துணை சமரச தீர்வு மையங்களிலும் இம்மாதம் 30 தேதி வரை வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்திகள். துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தின் 4வது மற்றும் இறுதி நாளான நேற்று 7 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் என்ற முந்தைய நாள் ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வடக்கு மண்டல அணி 297 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய தென்மண்டல அணி 3 விக்கெட் இழப்பிற்கு

82 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் தென்மண்டல அணி 312 ரன்னும் வடக்கு மண்டல அணி 198 ரன்னும் எடுத்தனர். சென்னையில் வரும் 6 தேதி நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் தென்மண்டல அணி கிழக்கு மண்டல அணியை எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8 மணிக்கு தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்பிற்கு திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவன் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் இணைந்து கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இனி நம்ம நிகழ்ச்சிகள்லாம் என்னென்ன இருக்குது இன்னைக்கு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்னு கேட்டுடலாமா? காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, தேசிய ஊட்டச்சத்து வாரம், தேசிய கண்தான இருவார அனுசரிப்பு, அதனோடு முக்கிய நிகழ்வுகள், தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக வணக்கம் தமிழ்நாட்டில். அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்றும் இனியவை. பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இன்று PM மத்ஸ்யா கிசான் சம்ருதி ஷா யோஜனா குறித்து கேட்கலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல். ஆறு மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 தென்கச்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்னைக்கு நிகழ்ச்சிகளை கேட்க மறந்துடாதீங்க. நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ்

இணையவலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல், புதிய வரவு, நம்மோடு இணையட்டும். விவித் பாரதி தமிழ் FM 102.3 நேரலை நிகழ்ச்சிகளில் ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே அனுமதிக்கப்படுவீர்கள்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாட்டில் உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர், பண்பலை நேயர்களும் கேட்க போவது வணக்கம் தமிழ்நாடு. உங்கள் எல்லாருக்கும் நான் வணக்கம் சொல்லியாச்சு. உங்களுக்கு நான் சொன்ன வணக்கத்தோட சூரிய பகவானும் கண்டிப்பாக வணக்கம் சொல்லியிருப்பார். கதிரவனுக்கு நம்ம மேலே கொஞ்சம் கருணை ஜாஸ்தின்னு தான் சொல்லணும். இந்த காலை நேரத்தில் அப்படி ஒரு இதமான ஒரு ஒளி கதிர்கள் உங்கள் மேலே படுறதே அது ஒரு தனி சுகம். அதோடு நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ரேடியோவில் கேட்கும்போது அதுவும் இன்னும் தனி சுகத்தை உங்களுக்கு கொடுக்கும். இன்றைக்கி வணக்கம் தமிழ்நாட்டில் நிறைய நிகழ்வுகள் உங்களுக்காக அடுத்தடுத்து காத்துட்டே இருக்குது. முதல்ல தேசிய ஊட்டச்சத்து வாரம் குறித்த உரை.
5: சத்தான உணவு நம் உடலின் பலம். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பருப்பு, தானியங்கள் தினமும் உணவில் சேர்ப்போம். சத்தான உணவு சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். செப்டம்பர் 1 முதல் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம். சத்து உணவு, ஆரோக்கிய வாழ்வு. இன்றே தொடங்குவோம், நலமுடன் வாழ்வோம்.

0: இதே முரளி படத்துக்காக மோஹித் சௌஹான் குரலில் தமனோட இசையில் விவேக்கோட பாடல் வரிகளை கேட்டிங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க.
1: செல்லக்குட்டி, செல்லம் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா?
2: அம்மா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு 3 நாள் ஆகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக பேக் பண்ணி வச்சிருக்கேன்.
1: 3 நாளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் ட்ரெயினில் வந்து அம்மா இது இல்லை அது இல்லைன்னு புலம்பாத. அப்பா வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மாப்பிள்ளையும் கீழே கிளம்பி போயாச்சு. சீக்கிரம் கிளம்பு குழலி.
2: வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி.
1: அப்புறம் லைட்டு, ஃபேனு, டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா ஒரு தடவை? கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரியும் ஆஃப் பண்ணியா குழலி?
2: எல்லாத்தையும் ஆஃப் பண்ண அதை மட்டும் மறந்துட்டேன். இதோ 1 செகண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேமா. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு, கிளம்பலாமா?
1: வெளியே செல்லும் முன் கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரை அணைப்பது மிகவும் அவசியம். பாதுகாப்பும் சேமிப்பும் நம் கைகளில்.

0: ஜனநாயகன் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க.
1: உங்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோடு குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா?
4: உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
5: 1800-419-1800 and 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி நேயர்களோடு இணைந்து கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர், பண்பலை நேயர்களும் கேட்டுட்ருக்குது. வணக்கம் தமிழ்நாடு. இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது செய்தி அறிக்கை.
2: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பாகல்பூர், சமஸ்திபூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். பிராந்தியம் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். இந்தியாவில் 3 அரசுமுறை பயணமாக பெல்ஜியம் பிரதமர் நேற்றிரவு புதுதில்லி வந்தடைந்தார். அவருடன் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு தியோ பிராங்கனும் வருகை தந்துள்ளார். இப்பயணத்தின்போது இந்திய தொழில்துறை வர்த்தக கூட்டமைப்பின் கூட்டத்திலும் பெல்ஜியம் பிரதமர் உரையாற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றுக்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். பட்டமளிப்பு விழா என்பது வெறும் கொண்டாட்டத்திற்கான தருணம் மட்டுமின்றி பொறுப்புணர்வுக்கான தருணம் என்றும் அவர் கூறினார். ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் வளர்ச்சி சத்தீஸ்கரில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார். அம்மாநிலம் கடந்த கால சூழல்களிலிருந்து விடுபட்டு தற்போது முன்னேற்றம் அடைந்து வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் 14 வயதுடைய வளரிடம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. இம்முகாம் இம்மாதம் 17 வரை மாநிலத்தில் உள்ள 75 மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ளது. சுமார் 10 14 வயதுடைய வளரிளம் பெண்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே தகுதியுடையவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு லக்னோ முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் என் பி சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. போதேகோஷி ஆற்றின் அருகே உள்ள சுரங்கங்களிலும் நிலத்தடி மின் நிலையங்களிலும் சிக்கியிருப்பவர்களை கண்டறிய மீட்புக் குழுவினர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேபாள இராணுவத்தினர் உட்பட கூட்டு பாதுகாப்பு படையினர் இதுவரை சுமார் 12,000 பேரை மீட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் 21,000 மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். அங்குள்ள நீர்மின் நிலைய பகுதிகளில் மீட்பு பணிகளில் இந்தியா, சீனா, தென்கொரியாவைச் சேர்ந்த நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளனர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நகர்மயமாக்கலால் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம், எதிர்கால நீர் தேவைகள் உள்ளிட்ட சவால்கள் குறித்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய நீர்வள அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நீர் தொடர்பான தேசிய அளவிலான துறைசார் உச்சி மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். உச்சி மாநாட்டின் மூலம் பெறப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் செயல் திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பில் மக்களின் பங்களிப்பு குறித்து வலியுறுத்திய பிரதமர், நீர் திருவிழா திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நீர்நிலைகளில் தூர்வாரும் பணியை வழக்கமான திட்டமாக மாற்றுவதற்கு ஏற்ற நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அணை பாதுகாப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர், ஆண்டுதோறும் பருவமழைக்கு முன்பாக ஆயத்த பணிகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும், அதை பாடத்திட்டங்களில் சேர்ப்பதன் மூலம் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் நீர் மேலாண்மை மற்றும் அதன் நிர்வாகம் குறித்த திறனை வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். சுத்திகரிக்கப்பட்ட நீரை வேளாண் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளுக்கு உரிய முறையில் பயன்படுத்துவதன் வாயிலாக தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பிற்கு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதற்காக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் திறன்மிக்க தீர்வுகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதை விரிவுபடுத்தும் வகையில் உலகளவில் சிறந்த நடைமுறைகளை அறிமுகப்படுத்த கண்காட்சிகளையும் பயிலரங்குகளையும் நடத்த வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கூறினார். பீகாரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சோன் ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் பீகாரின் வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு பகுதிகள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளன. கங்கை ஆற்றிலிருந்து வெளியேறிய வெள்ளநீர் பாகல்பூர், சமஸ்திபூர், பாட்னா, ககாரியா, பக்சார், பூஜ்பூர், வைஷாலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளை சூழ்ந்துள்ளது. இதற்கிடையே பாட்னாவில் உள்ள அனைத்து முக்கிய படித்துறைகளிலும் கங்கை ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மனேர், திகா படித்துறை, காந்தி படித்துறை மற்றும் ஹதிதா ஆகிய பகுதிகளில் நீர்மட்டம் அபாய எல்லையை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். யுக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமைதி ஒப்பந்தத்திற்கான முயற்சியில் ரஷ்யா ஈடுபட்டால் தாம் அந்நாட்டு அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா, யுக்ரைன் ஆகிய இரு நாடுகளுடனும் நல்லுறவை கடைபிடிக்க அமெரிக்கா விரும்புவதாக அவர் கூறியுள்ளார். இவை வர்த்தகத்திற்கு நன்மை ஏற்படுத்தும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வல் தேவ் சீனாவின் ஜி கியூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் சீன இணையை வென்றது. மகளிர் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடைபெறும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இப்போட்டி இலங்கையில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் அங்கு நிலவும் நிர்வாக விவகாரங்கள் காரணமாக போட்டி இந்தியாவுக்கு மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மும்பை மற்றும் வதோதராவில்

நடைபெறவுள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தின் நான்காவது மற்றும் இறுதி நாளான நேற்று 7 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் என்ற முந்தைய நாள் ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வடக்கு மண்டல் அணி 297 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய தென்மண்டல் அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் தென்மண்டல் அணி 312 ரன்னும் வடக்கு மண்டல் அணி 198 ரன்னும் எடுத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி விவரம் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பகல்பூர், சமஸ்திபூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நூறு சாமி படத்திலிருந்து பாடல் கேட்டிங்க. கபில் கபிலன் சின்மயி குரலில், மோகன்ராஜனோட பாடல் வரிகளுக்கு இசை பாலாஜி ஸ்ரீராம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது வணக்கம் தமிழ்நாடு. நேரம் இப்போ சரியா 7:30.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: 102.3 பாட்டுக்கு இட்டா டான்.

வணக்கம், என் பேர் அனுராதா. நான் ஒரு கண் பரிசோதகர். மனிதனோட ஐம்புலன்கள்ல முக்கியமான உறுப்பு கண் தாங்க. இந்த அழகான உலகத்தை நாம நம்ம ரெண்டு கண்ணால பார்த்து ரசிக்கிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் கண் தாங்க. நம்ம இறந்த பிறகு அதை வீணாக்கலாமா? நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் செய்வதால நம்ம மூலமா ஒளி ஏற்றலாம். என்றவரை ரத்த தானம், இறந்த பின் கண் தானம். நம்ம இறந்த பிறகு இந்த உலகத்துல எடுத்து செல்ல எதுவும் இல்லைங்க, ஆனா கொடுத்து செல்ல நம் இரு கண்கள் உண்டு. எனவே வயது வரவின்றி பாலினம் பாராமல் யார் வேண்டுமானாலும் எந்த வயதினரும் இறந்த பிறகு தங்களுடைய கண்களை தானம் செய்யலாம். நாம் மறைந்தாலும் நம் கண்கள் மறையப் போவதில்லை. கண்களை எரிக்க வேண்டாம், புதைக்க வேண்டாம், விதைத்து செல்வோம். நன்றி.

டிசி படத்திலிருந்து பாடல் கேட்டிங்க. அனிருத் ரவிச்சந்தர் இயற்றிய இசையமைத்த பாடலுக்கு குரல் ஃபாராஸ். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. 7:34 கடந்து போயிட்டுருக்க இந்த நேரம் கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. வணக்கம் தமிழ்நாடு. இனி பிளாஸ்ட் படத்திலிருந்து பாடல்.

0: 7:39 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. நம்ம வலிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது இருக்குது, அதுக்கான அர்த்தத்தை தேடி போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உறுதி இல்லையா, உறுதி திண்ணம், ஒரு உறுதியோடு இருக்கிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. வலிமை அப்படிங்கிறது நம்மளுடைய பலம்னு கூட சொல்லும் இல்லையா. இந்த வலிமைங்கிறது நம்ம தனிச்சு இருக்கும்போது கூட இருக்குமா இல்லை ஒரு கூட்டத்தோடு இருக்கும்போது கூட இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான வலிமை நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை இதெல்லாம் தனியாக இருக்கும்போது மட்டும்தான் கண்டிப்பாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதே நாம் தனியாக நின்று ஒரு விஷயத்துக்கு போராடுறோம் பார்த்திங்களா, அப்போ தான் நம்மளுடைய உண்மையான வலிமை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்படி ஒரு விஷயங்கிறது இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி நம்ம அதிலேருந்து வெளியே வர்றோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நமக்கு வந்து உணர்த்துற மாதிரி இருக்கும். அதனால தான் தனித்து விட்டால்தான் நமது பலமும் பலவீனமும் கூட நமக்கு தெரியும். பலம் மட்டும் கிடையாதுங்க, நமக்கான பலவீனம் என்னங்கிறத கூட கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப சரியான விஷயமா இருக்கும். இதை தான் ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணைவழியும் தூக்கிச் செயல். ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அந்த செயலோட வலிமை அது எவ்வளோ கடினமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம். அதே மாதிரி நம்மளோட வலிமை, அதுக்கு எதிரால இருக்கக்கூடிய பகைவர் அவங்களோட வலிமை, இரு சார இருக்கும் நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி, யார் துணையாக இருக்கிறாங்களோ அவங்களோட வலிமை அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துட்டு சீர்தூக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமே அந்த செயலில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வலிமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே.
1: 102.3 Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Every great journey begins with people coming together. To listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
4: புதன்கிழமை தோறும் காலை 10 ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 9

0: 0044-0004-1023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: நேயர்களே, ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டுட்ருக்கது. வணக்கம் தமிழ்நாடு. நேரம் 7:45.

0: பராசக்தி படத்துக்காக ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்து பாடின பாடல் கேட்டீங்க. 7:50 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. இன்றைக்கி ஃபேஸ்புக்குக்காக நம்ம கொடுத்துருந்த கேள்வி, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள் இந்தியாவின் எந்த பகுதியில் வளரும் செடி அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கான பதிலை நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே ஃபேஸ்புக்கில் நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய பதில்களை படிக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

சிங்கீதம் படத்திற்காக தேவிஸ்ரீ பிரசாத் இசையில இமயவர்மன் பரணி அவரோட பாடல் வரிகளுக்கு சிந்துரி விஷால் பாடிய பாடலை கேட்டீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள் இந்தியாவின் எந்த பகுதியில் காணப்படுகிற வளரும் செடி அப்படின்னு கேள்வி கொடுத்துருந்தோம். அதுக்கு சரியான பதிலை நிறைய நேயர்கள் அப்படியே ஃபேஸ்புக்கில் கொடுத்துட்டே இருக்காங்க. மேலப்பேட்டிலேருந்து தயாளன் தமிழ்நாடு கேரளா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மிகச்சரியான பதில் என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த பகுதியில் தான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள் பரவலாக காணப்படுகிறது. ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. ரெட் ஹில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. அண்ணாமலை சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. விருதாச்சலம் வட்டம் அரசகுழி ஜான் பீட்டர் அவரும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அப்படின்னு சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. நீலகிரி மற்றும் மூணாறு அப்படின்னு ஜெயவில் கல்லாத்தூர்லேருந்து கொடுத்துருக்காரு. நீலகிரி அப்படிங்கிறதே நீலமலை அப்படின்ற ஒரு பேர்லேருந்து வந்தது தான். நீலமலை அப்படிங்கிற பேர் எதுக்காக அப்படின்னா, இந்த நீல குறிஞ்சி மலர்கள் அப்படி பூத்து குலுங்குமா, அதனுடைய அழகினால தான் நீலமலை அப்படின்னு நீலகிரிக்கு பேர் இருக்குது. அடுத்ததா சூளையிலேருந்து ரீஜா மனோகரன், திருமலிசை அஸ்வினி நாகராஜ், தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அப்படின்னு புரசைவாக்கத்துலேருந்து சவுந்தரராஜன் பதில் கொடுத்துருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. பொன்னியமேடு வன்னை கணேசன் சரியான பதில் சொல்லியிருக்காரு. மாலினி தேவி அருணாச்சலம் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்துலேருந்து அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. பெங்களூர் குப்பானத்திலிருந்து ராமு, தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மாநிலங்களில் உள்ள மலைகளில் அப்படின்னு போட்டு ஒரு டேஷ் டேஷ் டேஷ் கொடுத்துருக்காரு. அந்த தொடர்ச்சியை அவர் தான் ஃபில் பண்ணணும். வீரதுரை அவங்க சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. அள்ளிநகரத்துலேருந்து எஸ் மகாதேவன் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. சிவன் அருண் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. பிரமீளா தமிழ்ச்செல்வன் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. சரியான பதில் கொடுத்த நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிறைவு பெற்றது. வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நேரம் பொழுது 8:01. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

நிகழ்ச்சியில் நான் உங்களோட ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். நெஞ்சம் நிறைந்த பாடல்களை அஞ்சல் அட்டையில் எழுதி அனுப்பிவிட்டு காத்திருக்கும் நேர்களை, உங்களின் இனிமையான பெயர்களோடு கூட உங்களுக்கு பிடித்தமான பாடல்களும் உங்களுக்கு பிடித்த இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் முதல் பாடல் குரங்கு பெடல் படத்திலிருந்து. ஆவடி திருவிழிஞ்சியம் பாக்கம் சுப்புலட்சுமி விஜயராஜ் தனராஜ் தனம் அழகுசுந்தரி ராகவன் ஆவடி காமராஜர் நகர் இசை இன்பன் இசையரசி லக்ஷ்மி மேற்கு மாம்பலம் அசோக் கார்த்திக் நாராயணன் ஜெயலட்சுமி பார்த்தசாரதி கலைமணி கணேசன் டி ராஜேந்தர் லக்ஷ்மி மயிலாப்பூர் காமாட்சி அஸ்வதி அசோக் கல்லாத்தூர் பரமசிவம் விஜயா மோனிகா கணேஷ்குமார் சுபாஷினி கலைச்செல்வன் ஷாலினி துகிலன் பெங்களூர் டிசி பாளையம் ரவீனா பிரபு சூர்யா செங்கம் பொன்மணி சசிகுமார் ரக்ஷிதா தினேஷ் செங்கல்பட்டு ரமணி வில்வம். இந்த நேயர்களின் விருப்பத்தில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் அஹானா வித்யா ரூபினி சிவாத்மிகா பேபி பாடியிருப்பது. பிரம்மா எழுதிய பாடலுக்கு இசை ஜிப்ரான். குரங்கு பெடல் படத்திலிருந்து ஒலிக்கிறது நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

நிகழ்ச்சியின் துவக்கமாக கொண்டாட்டமாக ஒரு பாட்டு கேட்டாச்சு. காலை நேரத்தில் உற்சாகமான துள்ளலோட ஒரு பாட்டோட நம்ம நிகழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சு. இனி அடுத்த பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்துலேருந்து வரப்போது மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கலங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசீலா, கரூர் தான் தோன்றிமலை, ஜீவாநகர் செல்வராஜ், பெரிய நாயகி, ஜோஷிகா ஸ்ரீ, கிறிஷ் ஜெயதேவி, ரமேஷ் காயத்ரி, சென்னை திருவொற்றியூர் காமதேவன் நகர் செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, சென்னை சூளைமேடு பழனிவேல், தலை ஞாயிறு ராஜா முகமது, அரகண்டநல்லூர் நாராயணன், நாமக்கல் மணி. இந்த நேயர்களுக்காக வருகிறது இந்த பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்திலிருந்து. விக்னேஷ் சிவன் பாடலுக்கு இசையமைத்து பாடியிருக்கிறார் அனிருத் ரவிச்சந்தர். கேட்கலாமா?

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் பொழுது 8:12:25. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பத்தில் உங்களோட இனிமையான பெயர்களோடு கூட உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட கானங்கள் இவை. தொடர்ந்து ஒலிக்க போற பாடல் நரசிங்கப்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவீழி மிழலை எம் எஸ் ஷாகுல் அமீது, சிதம்பரம் வண்டிகேட் எம் சிலுவை சந்தனராஜ், ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி ஈசன் முருகசாமி, வஜ்ரவேல் பிரபாகரன் கங்காதரன், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், கஸ்தூரி சுகன்யா, பரத் விஜயசங்கர், சுமலதா ஜிஷ்ணு, ஆகாஷ் சுஷ்மிதா ஸ்ரீ, ஆடுதுரை காம்னா தீரன் மகாலட்சுமி இவர்களுக்காக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் பட்டாஸ் படத்திலிருந்து. இந்த பாடலை பாடியிருக்காங்க தனுஷ், விவேக் மெர்வின் எழுதி இசையமைச்சிருக்காங்க. இந்த பாடல் கேட்கலாமா?

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: டைம் புசிறி 8:20:30 உங்கள் விருப்பத்தில் அடுத்து நாம கேட்க போகிற பாட்டு யாருடைய விருப்பத்தில்? மதுரை கைத்தறி நகர் மணிகண்டன், துர்காதேவி, பரத்குமார், சீனி, சுர்ஜித், இந்திரா, தேவதாஸ், பிரணவ், பிரணீதா, மான்ஸ்ரீ, யோகேஷ், ரம்யாஸ்ரீ, சமந்தாஸ்ரீ, சிவானி ஸ்ரீ, செய்யார்வெட்டம், கொருக்காத்தூர், பாரிவள்ளல், மாலதி, அண்ணாமலை, முல்லை, சுரேஷ், சந்தியா, மயிலாப்பூர், பட்டாபி, ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், இந்த நேயர்களுக்காக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் புஷ்பா 2 படத்திலிருந்து. நாகா, சசிஸ், தீபக் குழு பாடியிருக்கும் பாடல். விவேகா எழுதிய பாடலுக்கு இசை தேவி ஸ்ரீபிரசாத்.
2: புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா.

0: வேண்டா.
1: உற்சாகமான இந்த காலை நேரத்தில் உங்கள் விருப்பத்தில் பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் யாருன்னு பார்க்கலாமா? கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோயில், விஜய், கலை, துரைராஜன், கல்யாண சுந்தரம், ஆதவன், வீரபத்ரன், சண்முக சுந்தரம், அம்பத்தூர் எஸ்வி நகர் எம்டி ரவிச்சந்திரன், மாதவரம், திருவள்ளுவர் தெரு, விநாயகம், மதனகுமாரி, அஜித், சங்கவி, அஸ்வித், ரோஷன், தர்ஷன், சாய் தருண், சாய் பிரித்திகா, கோவிலாமூண்டி, செல்வகுமார், சந்தியா, வர்ஷினி, யாமினி, மாதவரம், ஏகாந்தம், எழிலரசன், எழிலவன், எழிலோவியம், திருமழிசை, ராஜசேகர், தனசேகர், குணசேகர், ஞானசேகர், அமுதாசேகர், கொடுங்கையூர், ராமு, விஜயா, விஜயகுமார், நந்தினி, விஷால், நதியா. இத்தனை நேர்களோட விருப்பத்தில் வரப்போகிற பாடல் மிஸ்டர் லோக்கல். இந்த படத்துலேருந்து வரப்போது ஹிப்ஹாப் தமிழா இசையமைத்திருக்கார் இந்த பாட்டுக்கு. மிர்ச்சி விஜய் எழுதிய பாடல், அனிருத் ரவிச்சந்தர், நகுல் அபியங்கர், கேஷவ் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க இந்த பாட்டு.

0: நேரம் பொழுது 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப நாம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். சரி, உங்கள் விருப்பத்துல அடுத்தது யாருடைய விருப்பத்துல பாட்டு வரப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிக்க போறோம், கேட்கலாமா? தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி பாலமுருகன், குறிச்சி மலை டி பாஸ்கர், ஸ்டேட் பேங்க் காலனி ஷாஃபி ராஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசூன்பி, காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம் ஃபிரதோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷயாத் ரிஷ்வான், ஷம்மியா பானு, ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குறுக்காத்தூர், பாரிவள்ளல், மாலத்தி. இந்த நேர்களோட விருப்பத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். வெந்து தணிந்தது காடு இந்த படத்துலேருந்து மதுஸ்ரீயோட குரலில் தாமரை எழுதின பாடல், யார் ரஹ்மான் அவங்க இசையமைப்பில் பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

உங்கள் விருப்பத்தில் அடுத்து வரப்போகிற பாடல் ரெட்ரோ படத்துலேருந்து. கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம், பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், செய்யார் வட்டம், சிங்காட்டூர் எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா ஆர் மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயக்கன் தெரு சரஸ்வதி, காதர்வீடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளி வீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், சிதம்பரம் ஈரா தில்லை ஸ்ரீனிவாசன், தில்லை நாயகி ரத்னசபாபதி, ஜீவா வேந்தன், சுகதேவ், குப்புசாமி, சுவாதி, விக்கி, செம்பனார் கோவில் இவர்களுக்காக வரவிருக்கும் இந்த பாடல் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து பாடியிருப்பது. விவேக்கின் பாடல் இது. பாடல் வரும் நேரம் 8:34. இது உங்கள் அபிமான விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: முழுமையான கொண்டாட்டம், இது இசை கொண்டாட்டம். ஆமாங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு பிடிச்ச இந்த அலைவரிசையில கேட்கறது ஒரு சுகமான அனுபவம் இல்லையா? நேரும் பொழுது 8:43:45, எந்த பாட்டு நம்ம யாருடைய விருப்பத்தில் கேட்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற இந்த பாட்டு சந்திரமுகி 2 இந்த படத்துலேருந்து தான். நிதீஷ் கொண்டிபாத்தி, அதித்தி பவராஜு பாடியிருக்கக்கூடிய இந்த பாடல் மதன் கார்கி எழுதியது, MM கீரவாணியோட இசையமைப்பில். யாருக்காக இந்த பாட்டு வரப்போகுது அப்படின்னா, குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஹேமப்பிரியா, துர்வா ரவிக்குமார், தஞ்சை மாவட்டம் ரைஸ் சிட்டி ஆடுதுறை மாணிக்கம் அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பெட்ரிக் ஜோ, குடந்தை மனோகரன், பாபு ராஜபுரம் முகமது இக்பால், வேளாக்குடி ரமணா சகாதேவன், வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி,

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டெல்லாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ, கலகலப்பு.

0: உற்சாகம், சந்தோஷம், இது இது தான் நம்ம கலக்கலரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: ஸோ ரெடி ஆயிடுங்க கலக்கல் அரங்கத்தில் 9 மணிக்கு. நேயர்களை, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல், புதிய வரவு. நம்ம

0: ஸோ உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாட்டுக்காக காத்துட்ருக்கீங்க. அடுத்த பாடல் வித் லவ். இந்த படத்துலேருந்து விஜய் நரேன் ஷான் ரோல்டனோட இணைந்து பாடியிருக்காங்க. இசையும் கொடுத்துருக்காங்க ஷான் ரோல்டன். மோகன் ராஜன் எழுதின பாடல் இது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேர்கள் திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி யுவராஜ், காமராஜர் தெரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சொரூபராணி ராஜசேகர், திருமழிசை பிரையம்பத்து மஞ்சுளா ஆனந்தன், மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிபாக்கம் ராமஜெயம்.
1: அந்த கா

0: வசந்த் அண்ட் கோ.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போற பாடல் ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படத்திலேருந்து வரப்போது திருவள்ளூர் மாவட்டம் புலரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், ஜமாலியா, ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபூப், பர்வீன் பானு, ஹசீனா, ஹயாத் பாஷா, தாரா பேகம், பர்சானா, தஸ்பியா கௌசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம் ஹெச் ரோடு ரிக்ஷா காரன் பகதூர் பாய், ராஃபி பாய், வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம் சரவணராஜ், கொள்ளிடம் காமராஜ், இந்திராணி. இந்த நேர்களுக்காக வரப்போற இந்த பாடல் அந்தோனிதாசன், கானாபாலா பாடியிருக்காங்க. ரியோ ராஜ் எழுதின பாடலுக்கு இசை சித்து குமார்.

8:54:35 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பத்தில் இனிமையான பாடல்கள், அதுவும் உங்களோட இனிமையான பெயர்களோடு கூட கேட்டு ரசிச்சிருக்கீங்க. நம்மோட சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருக்காங்க நேயர்கள். நேரம் இப்பொழுது 8:55.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.

நேரம் பொழுது 9:40.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: ஸோ நேர்களே, நீங்கள் தான் வந்து கலக்க போகிறீங்க. தொலைபேசி வழியாக வாங்க. 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2952 0853, இன்னொரு எண் 2838 9871. நம்மோட சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய நேர்களும் கேட்டு ரசிச்சிருக்காங்க இந்த அலைவரிசைகளில். நேர்களை, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். சரி, இன்னைக்கு கலக்கல் அரங்கம் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இன்னைக்கு வந்து சொல் விளையாட்டாக தான் இருக்க போகுது. நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாட்டு, பாட்டை தொடர்ந்து நம்ம நேயர்களை சந்திக்கலாம். கேஜிஎஸ் தாஸ் வாணி ஜெயராமோட குரல்களில், கண்ணதாசனோட பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில் நீல மலர்கள் இந்த படத்துலேருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: தமிழனுடைய மிகப்பெரிய வளம் வந்து வட்டார மொழி. வட்டார மொழியினுடைய வளம்தான் பொது மொழியை வந்து வளப்படுத்தும். ஆனால் இந்த சார்புகளையும் வெளிப்படுத்தாத ஒரு தன்மையை வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது எனக்கு ஒரு விருப்பமாக இருந்தது. அது அப்படியே வந்து போயிட்டுருக்கு. நான் வஉசி பாரதி புதுமைப்பித்தன் என்று ஆராய்ச்சி செய்திருப்பதால் என்னை திருநெல்வேலிக்காரனாக பலரும் வந்து கருதி கொள்வார்கள். அது எனக்கு பெருமை தான்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: ஓகே, கலக்கல் அரங்கம் ஆரம்பிச்சு ஒரு பாட்டும் கேட்டாச்சு. நீலமலர்கள் படத்துலேருந்து இது இரவா பகலா வெயிலா மழையா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுதான் உங்களுக்கு க்ளூ. இன்னைக்கு வந்து சொல் விளையாட்டில் நம்ம வந்து இணைந்தே வரக்கூடிய சொற்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா. பேச்சு வழக்கில் ஆகட்டும், நம்ம வந்து எழுத்து வழக்கில் ஆகட்டும், இப்போ இரவு பகல் வெயில் மழை அந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சொல் நான் சொல்வேன், அடுத்த சொல்ல நீங்கள் சொல்ல போகிறீங்க. ரொம்ப எளிமையான ஒரு விளையாட்டு தான், சரியா? இப்போ முதல் நேயர் யாருன்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடையில இருந்து பேசுறேன்.
0: சந்திரசேகர், நம்மளுடைய இந்த அறிவிப்பு கேட்டீங்களா?
1: ஆமா மேம், கேட்டேன் கேட்டேன்.
0: ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில மட்டுமே கலந்து கொள்ளணும். சோ நீங்க வந்து இப்ப வந்துட்டீங்க, இனிமே வந்து ஒரு கேப் விட்டு அப்புறமா தான் வரணும், சரிங்களா? நம்ம சொல்லிருக்கோம் இப்போ வந்து இரவுனா பகல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா?
1: சொல்லுங்க மேம்.
0: பட்டி.
1: என்னது மேம்?
0: பட்டி.
1: பட்டியா? பட்டி. அதுக்கு ஆப்போசிட் மாதிரி சொல்லணுமா?
0: ஆப்போசிட்னு கிடையாது, இணை சொற்கள்ங்கிறது ஆப்போசிட்டா

0: வரும் சேமாவும் வரும் எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் ரேவதி ஸ்ரீராம். தொட்டின்னு சொல்லலாம், பட்டி.
0: பட்டி தொட்டி, சூப்பருங்க, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மேடம்.
0: இன்னொன்னு சொல்லுவா உங்களுக்கு,
1: சொல்லுங்க.
0: அக்கம்
1: பக்கம்,
0: சூப்பர், நன்றி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, தமிழ் பேசுறதுக்கு விளையாடுறதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, பேசலாம்.
2: வணக்கம் மேடம்,
0: யார் பேசுறீங்க ஐயா?
2: மேட்டுப்பாளையம் நாகராஜ்
0: ஐயா. சொல்லுங்க
2: சொல்லுங்க மேடம்,
0: கேட்டீங்களா? பட்டி தொட்டி அக்கம் பக்கம்.
2: ஆ, கேட்ட மேடம்.
0: அல்லும்
2: அல்லும் சொல்லும்
0: இல்லையே, அல்லுங்கிறது ஒரு அழகான ஒரு தமிழ் சொல்.
2: அல்லும்னா கொல்லும்னு சொல்லலாமா?
0: இல்லைங்க இல்லைங்க, அடுத்த நேரத்தை கேட்போம். நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஸ்ரீநகர்ல இருந்து ரமா ரவி.
0: சொல்லுங்கம்மா.
3: அல்லும் பகலும்.
0: அல்லும் பகலும், அல்லுனா என்னம்மா? இரவுதான், இரவேதான். அல்லுனா இரவு, அல்லும் பகலும்ங்கிறது அழகான தமிழ் சொற்கள். அதாவது ரவ்வா பகலா வேலை செய்யறீங்க, ரா பகலா வேலை செய்யறீங்க, இரவும் பகலும் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து அல்லும் பகலும் அப்படிங்கிறது. அழகா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க, நன்றிமா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். இன்னும் ஒரே ஒரு சொல் கேட்டுட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, வணக்கம். லைன்ல வராங்க, கட் ஆகுது, என்னன்னு தெரியல. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்,
0: யார் பேசுறீங்கம்மா?
4: ராயப்பேட்டை லலிதா பேசுறேம்மா.
0: லலிதாம்மா, உங்களுக்கு சொல்லலாமா?
4: சொல்லுங்க மேடம், ட்ரை பண்றேன்.
0: என்னம்மா ரொம்ப ஈஸி தாம்மா இது உங்களுக்குலாம். அப்படியே
4: சொல்லுங்க சொல்லுங்க.
0: உச்சார்
4: உற்றார்
0: உற்றார் உறவினர், அப்படியே வந்துருங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு. அப்படிலாம் நம்ம கூப்பிடுவோம் இல்லைங்களா? ஓகேம்மா, நன்றிம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கரெக்டுமா? நன்றி நன்றி, தேங்க்யூ. அதாவது நம்ம வந்து பேச்சு வழக்கில் ஆகட்டும், இல்லை எழுத்து வழக்கில் ஆகட்டும், இலக்கியத்துலேயும் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி சொற்கள் நிறையவே இருக்குது நம்மக்கிட்ட. அதை வந்து இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்து அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். இப்போ அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் வந்து ஹரிஹரன் சுஜாதாவோட குரல்களில் பழனி பாரதி எழுதின பாடல், யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில், பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துலேருந்து வந்துட்டுருக்கு.

0: ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: விகுமார் சார், புன்னகைமணன் பூவழி கிணறு ருக்மணிக்காகன் சாங் அதை அவர் பண்ணது தான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணியிருக்காரு. ஒரு 22 படம் வாசிப்பேன். அற்புதமான மியூசிக் என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது. வாணிஜெயரம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது. அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜெயரம் வந்திருக்காரு. பால் சார் வானிலா பாடினாரு. வானிலாக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும் பாரு, அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் மைக்கை எனக்கு காட்டுறாருங்க. ஜனங்கள்லாம் வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம். செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: அருமையான இந்த காலை நேரத்தில் கலக்கல் அரங்கத்தில் இணைஞ்சிருக்கோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்னைக்கு வந்து சொல் விளையாட்டு, ரொம்ப எளிமையான ஒரு சொல் விளையாட்டு, இணை சொற்கள் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கங்க. யார் பேசுறீங்க ஐயா?
3: கும்பகோணம்

0: வாராஞ்சிசால இருந்து பிஎம் சரவணன் பேசுறேன் மேடம்.
1: சரவணன் ஐயா கேட்டிங்களா என்ன மாதிரி நம்ம இன்னைக்கு?
0: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கோம் ஐயா, நீங்க கேட்டிங்களா?
0: நல்லா இருக்கும்.
1: சரி, என்ன மாதிரி விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் கேட்டிங்களா
0: இன்னைக்கு? கேட்டேன்
1: மேடம். சொல் விளையாட்டு. ஓகே, உங்களுக்கு
0: சொல்லுங்க மேடம்.
1: உங்களுக்கு சொல்லவா?
0: சொல்லுங்க மேடம்.
1: பாலும்
0: பாலும் பழமும்
1: பழமும் ஒளியும்
0: ஒளியும் ஒளியும்
1: ஒளியும் சுற்றமும் வணக்கம். வணக்கம், பேசணும், லைன்ல வந்தா?
2: செங்கல்பட்டு நாராயணமூர்த்தி.
1: நாராயணமூர்த்தி ஐயா, சுற்றமும்
2: நட்பும்
1: நட்பும் சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து வாழ்த்தியருள வேண்டுகிறோம் இல்லையா?
2: உங்களுக்கு நன்றி. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு நேரம் இருந்தாலும் எனக்கு
1: லைன் கிடைச்சிருச்சு, சந்தோஷம். இன்னொன்னு சொல்லவா உங்களுக்கு? அப்போ
2: கண்டிப்பா சொல்லுங்க.
1: ஆதி
2: அந்தமம்.
1: ஆதி அந்தம். முதலும்
2: முடிவும்.
1: முடிவும் சூப்பருங்க, வாழ்த்துங்களுங்க உங்களுக்கு.
2: நிகழ்ச்சி கேட்டீங்கன்னா
1: நன்றி நன்றி. வணக்கம் விபாரதி தமிழ் பண்பலை. அதை வந்தால் பேசணும் தானே, கஷ்டப்பட்டு லைன் பிடிக்கிறீங்க அப்புறம் பேச மாட்டீங்க, எப்படிங்க? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ரேடியோ வாலியும் கம்மி பண்ணிட்டு லைன்ல வந்துருங்க ப்ளீஸ்.
3: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
3: சர்க்கை சண்முகவள்ளி சிவாஜி மேடம்.
1: சரி, என்ன பேர் உங்க பேர் என்னது?
3: சண்முகவள்ளி சிவாஜி.
1: ஓகே ஓகே, நல்லா இருக்குங்க உங்க பேரு. சரிங்க, உங்களுக்கு சொல்ல சொல்லவா?
3: ரொம்ப நாள் வரைக்கும் எங்க லைன் கிடைக்கவே இல்லை மேடம்.
1: இன்னைக்கு கிடைச்சிருச்சு, சந்தோஷங்க.
3: நடையும்
1: அரசல்
3: அரசனும் ஆண்டியும்
1: இல்ல இல்ல அரசல் அரசல் புரசல் அப்படி சொல்லுவோம் தானே. ஓகே ஓகே. வெயில்
3: வெயிலும் மழையும்.
1: வெயிலும் மழையும் சூப்பர்மா, நன்றிமா, வாழ்த்துக்கள்.
3: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அதாவது எவ்வளவு நேயர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அதாங்க சந்தோஷம் இல்லையா? முகநூலி நிறைய பேர் வந்து பதிவுகள் போட்டிருக்கீங்க. முகமது மியான் சூளை, ரீஜா மனோகரன், பெங்களூர் குப்பநத்தம், டி ராமு, ஹரிராம் தேனியிலேருந்து, எஸ்பி கங்கா வேப்பம்பட்டு, சூளை ரீஜா மனோகரன், அரியலூர் வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன், மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், பொன்னியமன் மேடு வனே கணேசன், மேலப்பேட தயாளன், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் நாகராஜன், அப்புறம் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, நன்னிலம் அம்பலவாணன், தீட்டாளம் டிசி ராஜேஷ், அப்புறம் வந்து நிறைய படங்கள் அனுப்பிச்சிருக்காரு அவர், கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், அப்புறம் வைத்தியநாதன் அம்மாப்பேட்டை அந்த இடத்துலேருந்து, எரவாஞ்சேரி ஷாகுல் அமீது, வலங்கைமான் ஆட்டோதுரை, தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், திருமணிசை கஸ்தூரி அருணாசேகர், மீரா வெங்கட்ராமன், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், நல்ல பெருமாள், என்எம்பி நச்சுப்பிள்ளை காரைக்கால் அந்த இடத்துலேருந்து, நிரவி அச்சுடைய, ரீஜா மனோகரன், கமலாவரதன், சண்முகம் அவங்க வந்து இங்கேருந்து சுந்தர பெருமாள் கோயில் அந்த இடத்துலேருந்து, ஹேமலதா, திருமவம் கமலாவரதன், அப்புறம் நடராஜன் சுப்பையா, புத்தகரம், பாபு முள்ளக்காடு, அப்புறம் சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், தேனி ஹரிராம், வீரராகவன் அவங்க வந்து மாதவரம் பகுதியிலேருந்து, மறுபடியும் வந்து நடராஜன் சுப்பையா புத்தகரம், எல்லாத்துக்குமே சரியான பதில்கள் கொடுத்துட்டு இன்னும் நிறைய நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க வார்த்தைகளும். பாலகிருஷ்ணன், கார்த்தி, சாய், யாதேஷ், கோவனூர் அந்த இடத்துலேருந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. சரி, எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு இப்போ நம்ம அடுத்த பாட்டு நம்ம கேட்க போகிறோம். ஏம் ராஜா இஸ் ஜானகியோட குரல்களில் கண்ணதாசன் எழுதின பாடல், ஏம் ராஜா இசையும் கொடுத்துருக்காங்க. தேன் நிலவு படத்துலேருந்து இந்த பாட்டு வந்துட்டுருக்கு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். நேரம் பொழுது 9:31:35. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். இன்னைக்கு சொல் விளையாட்டாக, அதாவது தமிழில் இணை சொற்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சொல் நாங்க சொல்ல, இன்னொரு சொல் நீங்க சொல்ல, அழகா போயிட்டு இருக்கு நம்மளுடைய சொல் விளையாட்டு. நேர்களை, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும். இப்போ அந்த வகையில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், பேசலாம். யாருங்க இருக்கீங்க லைன்ல?
4: உங்களுக்கானது
5: சொல்லவானா?
4: சீர் வைப்போம் இல்லைங்களா, சீர் சீர்
5: சீர் வரிசை.
4: ஆஹா, சீரும்
5: சீரும் வெறும் சீரும்.
4: அது பக்கத்துல இணையா ஒரு சொல் நம்ம கொடுப்போம் ஸ்பெஷல். யோசிக்கணுமா? வேற சொல்லவா உங்களுக்கு? பேரும்
5: சேரும்
4: பேரும்
5: புகழும்.
4: அதே மாதிரிதான் சீரும் வர மாட்டேங்குது, தொண்டை குழிக்குள்ள சிக்கிட்டு இருக்குதுல்ல. ஆடல்
5: பாடல்
4: பாடல். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
5: நன்றி. நன்றி.
4: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம்.
4: யார் பேசுறீங்க ஐயா?
6: வணக்கம், இனிய காலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துறை.
4: துறை ஐயா, சீரும்
6: சிறப்பும்
4: சிறப்பும் அவ்வளவுதான், சிறப்பா சொல்லிட்டீங்க. கள்ளம்
6: நன்றி கபடம்
4: கள்ளம் கபடம். நிறை நிறை குறை. சூப்பருங்க ஐயா, நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
7: வணக்கம், நான் தஞ்சாவூர் மாவட்டம் ரைசிட்டி ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ்.
4: ஐயா உங்களுக்கு சொல்லவா?
7: சொல்லுங்க.
4: வரவு
7: செலவு
4: ரேடியோல கேட்டு சொல்றீங்க தானே? ரேடியோ வால்யூமா கம்மி பண்ணிடணும், லைன்ல இருந்தானே. சரிங்களா
7: இன்னொரு
4: வார்த்தை சொல்லுவோம் அழகா, அடுத்த நேட்டு கேப்போமா? நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
8: வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்.
4: யார் பேசுறீங்க ஐயா?
8: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
8: கேசவன், கேசவன் அப்புக்கள்.
4: சொல்லுங்க ஐயா. பச்சை

0: பசேல். வெரி குட். வெள்ளை
1: சிகப்பு
0: இல்லையே, பச்சை பசேல்னு சொல்லும்போது வெள்ளை அப்படியா சொல்லுவோம் நம்ம? எப்படி சொல்லுவோம்?
1: வெள்ளைக்கு வந்து தெரியல மேம்.
0: தெரியலையா? தெரிஞ்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
2: செந்தில் கண்ணன் பேர்ல மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, வெள்ளைக்கு என்ன சொல்லுவான்?
2: வெள்ளை வெளையர்.
0: வெள்ளை வெளையர். அப்புறம் செக்க?
2: செக்க சிவப்பு.
0: செக்க சிவேல். நிறத்திலையும் எப்படி இணை சொற்கள் வச்சிருக்காங்கல்ல.
2: ஆமா மேடம்.
0: நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. பாருங்க, நம்ம முகநூல்ல வந்து நம்ம இப்படி சொல்ல போக மீரா வெங்கட்ராமன் என்ன சொல்லியிருக்காங்களா, விவித் பாரதியும் இன்னி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாரியங்காவல் கொளஞ்சிநாதன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணராஜ் மேகலாவும் தஞ்சாவூர்லேருந்து கேட்டுட்ருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நன்னாயிருக்க உங்கள் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஹசன் அலி ஷேக் அவங்க. அல்லும் பகலும் அயராது விழித்து கண்ணும் கருத்துமாய் கவனமாய் படித்து சொல்லும் செயலும் சிறப்பாக அமைந்தால் நாளும் பொழுதும் நன்மையாய் விடியும் பொன்னும் பொருளும் கூடி வரும் நாளும் செல்வம் தேடி வரும். அழகாக இருக்குல்ல, அப்படியே இன்ஸ்டன்ட் யோசிச்சு அழகாக போட்டிருக்காங்க. நன்றிங்க. கலைதுரை ராஜன், அப்புறம் உரத்தநாடு தேடல் நீதிவான் அவங்க, அப்புறம் நடராஜன் சுப்பையா புத்தகரம், வித்யா ரவிசங்கர் இவங்கெல்லாம் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. சுகுணா அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு அடுத்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் புலமைப்பித்தனோட பாடல், மரகதமணியோட இசையமைப்பில் அழகன் படத்துலேருந்து இந்த பாட்டு நம்ம கேட்க போகிறோம்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
3: ஒன்பது மணி 9:42 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கலக்கல் அரங்கத்தில் இன்னைக்கு சொல் விளையாட்டு. இன்னைக்கு வந்து இணைச்சொற்கள், நாங்கள் ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொல்ல, ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு நம்மளுடைய விளையாட்டு நிகழ்ச்சி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்மா.
3: ஜெய்சீலனையா உங்களுக்கான சொல் சொல்லலாமா?
4: விருப்பு. வெறுப்பு.
3: வெறுப்பு. எதிரும். எதிரும்.
4: புதிரும்.
3: புதிரும். ஆடல்.
4: ஆடல்.
3: பசி. பசி. பசி.
4: பசியா?
3: அது கூட இருக்கானு யோசிக்கிறீங்களா? இருக்கு, நம்ம அடுத்த நேரத்தை கேட்போம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: விஜயா பேசுறேன் மேடம்.
3: வணக்கம்மா, உங்களுக்கான சொல் பசி.
5: பிணி.
3: பசி. பிணி. இன்னொன்னு, இன்னும் ரெண்டு இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
6: ஹலோ. வணக்கம் மேம்.
3: யார் பேசுறீங்க?
6: கடலூர் மாவட்டம் முருகாசலம் மாவட்டம் காளிநகர்ல இருந்து செல்வவள்ளி ரங்கநாதன் பேசுறேங்க மேடம்.
3: சொல்லுங்கம்மா. பசி.
6: ருசி மேடம்.
3: சொல்லிட்டாங்களே. இன்னொன்னு.
7: சொல்லுங்கய்யா.
3: பசி. பசிக்கு இணையான சொல் இணைச்சொல். இணைச்சொல். இணையான சொல் சொல்லக்கூடாது, இணைச்சொல் சொல்லணும். பூசி சொல்லலாம். அப்புறம் இல்ல, இப்படி வேலை செய்யறாங்க பாருங்க அப்படி சொல்லுவாங்க. யோசிக்கணுமா? உங்களுக்கு வேற சொல்லவா? பூவும். பொட்டும். மலரும். என்னங்க இப்படி இதுக்கு அப்படி போட்டீங்க? ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
6: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம்மா.
3: யாருங்க?
6: சிதம்பரம் போனையில இருந்து சுமதி பேசுறோமா.
3: ஓ, முதல் முறை வந்திருக்கீங்களா?
6: ஏற்கனவே முன்னாடி ஒரு தடவை பேசிருக்கேன்.
3: ஓகே ஓகே, சொல்லுங்கம்மா. பசி சொல்லுங்க.
6: பசி. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுனே, என்ன பதில்
3: சொல்றது? அஜிச்சோ, தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா?
6: இப்போ எந்திரிச்சிட்டேன், தோசை சாப்பிட்டேன்.
3: சாப்பிட்டீங்க? அப்ப உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேனே நான். இப்போ
6: பசி. உணவு.
3: தூக்கம். பசி. தூக்கம் பார்க்காம வேலை செய்யறாங்க பாத்துக்குங்க அப்படி.

0: சொல்லுவோம் இல்லையா நம்ம,
1: ஓகேம்மா,
0: ஊன் உறக்கம் இல்லாம வேலை செய்யறாங்க அப்படி சொல்லுவோம் நம்ம.
1: ஓகேம்மா,
0: ஓகேம்மா, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். அதாவது கொஞ்சம் யோசிக்கணும் அவ்வளோதான், அந்த நேரத்துக்கு நமக்கு நினைவுக்கு வரல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச சொற்கள் தான், நம்மளுடைய அந்த அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான். சரி, இப்போ நம்ம அடுத்த பாட்டு கேட்டலாம். மிஸ் ஜானகி குயினருடன் பாடியிருக்கும் இந்த பாடல் கண்ணதாசன் எழுதினது, ராஜன் நாகேந்திரா அவங்களுடைய இசையமைப்பில், வீட்டுக்கு வீடு வாசப்படி ஆடல் பாடல் வருது இந்த பாட்டில்.

0: பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சு இருக்கீங்க. நேர்களை மீண்டும் நினைவூட்டுகிறோம், என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். ஸோ இன்றைக்கி தொடர்ந்து 10 மணிக்கு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி இருக்குது, அதுலேயும் தொலைபேசி வழியாக நேயர்கள் நீங்கள் தான் வரப்போகிறீங்க. ஸோ இப்போ பங்கேற்றவங்க நீங்கள் வந்து கேட்டு ரசிக்கலாம் நிகழ்ச்சிகளை. 9:51:35 சொல் விளையாட்டுக்கு வரப்போகிற அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. யாருங்க? நூம்புல் ஹேமாவா? நூம்பல நூம்புலா? நூம்பல் ஹேமா. ஓகேம்மா சொல்லுங்கம்மா, கேட்டிங்களா இது வரைக்கும்?
1: இடையான சொற்கள் தானே சொல்றீங்க?
0: ஆமா ஆமா ஆமா.
1: நீங்க சொல்லணும் இல்ல?
0: சொல்லுங்க. நான் தான் சொல்லணும் இல்லையா? சரி சொல்லிடலாம். உங்களுக்கு வருக
1: வருகனா செல்க?
0: வருக செல்க கிடையாது, வருக வருகன்னு தான் நம்ம சொல்லுவோம். போங்க நான் சொல்லிடுவோம் வந்தோடனே. இல்லம்மா, இணை சொற்கள்னு சொல்லும் போது நம்ம வந்து எதிராவும் வரும் சேமாவும் வரும். இப்போ இது வந்து அடுக்கு தொடர்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல, வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேம்மா, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: இன்னொன்னு
0: சொல்லணுமா உங்களுக்கு? காற்று காற்று
1: காற்று போற்று.
0: இல்ல இல்ல, காற்று மழை. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ. வணக்கம் மேடம். அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் செல்வம்.
0: அரியலூர் உதயநத்தமா?
2: ஆமா, அரியலூர் மாவட்டம்
0: உதயநத்தமா?
2: உதயநத்தம்.
0: ஓகே செல்வம் சார்,
2: சொல்லுங்க மேடம்.
0: நீங்க கண்டுபிடிச்சீங்களா? இல்ல ஈஸியா இருந்ததா உங்களுக்கு இன்னைக்கு?
2: ஒரு ஃபர்ஸ்டா ஒன்னு சொல்லிருக்கீங்களே.
0: என்ன சொல்லிருக்கேன்?
2: வருக.
0: அதுக்கு என்ன இணைச்சல்?
2: வணக்கம்.
0: வருக வணக்கம் சொல்றீங்களா? வருக வருக அப்படி சொல்லுவோம் அடுக்கு தொடர்ல. நான் அப்படி வச்சிருந்தேன், நீங்க இப்படி யோசிச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். ஓகே நல்லது.
2: ஓகே நன்றி. நல்லது கெட்டது?
0: கெட்டது. அப்புறம் வேற சொல்லலாமா?
2: வேற என்ன சொல்லலாம்?
0: ராகம்.
2: ராகம் தண்ணீர்.
0: இல்லங்க, ராகம் ராகம் பாட்டு.
2: ராகம். ராகம்
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. யார் பேசுறீங்க ஐயா?
3: குட்டம் ரவி, செங்கல்பட்டு பேசுறேன்.
0: குட்டம் ரவி ஐயா, உங்களுக்கு சொல்லவா? பிறப்பு
3: மேடம்.
0: பிறப்பு
4: படிச்சு
0: வாங்கும் இல்லையா பட்டம்? இல்ல இல்ல, பதவி சொல்லுவோம். பட்டம் பதவி ரெண்டு சேர்த்து வரும் இல்லையா? நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிறைய நேர்கள் ரொம்ப அழகாக விளையாடினாங்க. எல்லாருமே வந்து கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், அப்புறம் ரெடில்ஸ் அயாத் பாஷா, வேறு யார், செந்தில் கண்ணன் ஷோபா, சூப்பராக இருக்க நிகழ்ச்சி சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், அன்பு ராணி அவங்களும் வந்து வாழ்த்தியிருக்காங்க. ரங்கராஜன், விவித் பாரதியும் நேயரும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வலங்கைமான் துரை, பெரம்பூர் கமலா சண்முகம், ஜீவானந்தம், அவங்க வந்து ஒரு நிமிட பேச்சாற்றல் எப்படி பதிவு செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான நம்மளுடைய அந்த ப்ரமோ நம்ம போட்டுட்ருக்கோம், அது நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் நீங்கள் அனுப்பலாம். 9444001023 இந்த வாட்ஸ்அப் நம்பர், இல்லை டெலிகிராம் நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும். வித்யா ரவிசங்கர், நடராஜன் சுப்பையா, புத்தகரம், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, பெரும்பாக்க மனஜா, பாலு விசாலாட்சி, சுகுணா, ஹேமலதா, வீரராகவன், ஸ்ரீராமச்சந்திரன், மற்றபடி வைத்தியநாதன், இவங்க எல்லாம் வந்து அழகாக பங்கேற்று முகநூலில் அவங்களோட பதில்களை சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சி நிறைவான பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராமோட குரல்களில் குருவி கரம்பை சண்முகம் எழுதிய பாடல், சங்கர் கணேஷோட இசையமைப்பில் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் இந்த படத்துலேருந்து. இந்த பாட்டோட நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. மீண்டும் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.

0: நேர்கள் இதுவரை கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம்
2: சபாஷே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி.
2: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்

102.3ல நீங்க கேட்க போறது என் கேள்விக்கு என்ன பதில். தொட வேண்டிய தொலைபேசி எண்களை ஒரு முறை சொல்லிடுறேன். 044-295-2-08-03 இந்த எண்ணுக்கு நீங்க முயற்சி எடுக்கலாம். 2838-9871 இந்த எண்ணுக்கு கூட நீங்க முயற்சி எடுக்கலாம். நேர்களை என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். இதுதான் இப்போ நமக்கான தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபோன் நம்பரை விட இதுதான். ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே பங்கேற்க அனுமதிக்கப்படுவீர்கள். இப்போ நம்மளுடைய அப்படியே எல்லாமே விரிஞ்சு விரிஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா. நம்மளுடைய தொடர்பு கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நேயர்கள் எங்கெங்கிருந்தெல்லாமோ கேட்டுட்ருக்காங்க. அப்படி கேட்குற நேயர்களுக்கு பங்கெடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். புது நேயர்கள் நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை. தயவு செஞ்சு நேயர்கள் ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் புது நேயர்கள் நிறைய பேர் நம்ம கூட இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்கள் கேட்க போகிறது என் கேள்விக்கு என்ன பதில். பொது அறிவு சம்மந்தமாக தான் இருக்க போகுது. பொது அறிவு அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா அப்படின்னு குழப்பம் இருக்கும் இல்லையா. நம்ம கண்டிப்பாக படித்த விஷயந்தான் இது. நம்முடைய மூளை எங்கேயோ ஒரு இடத்துல சேமித்து வச்சுருக்கோம். அதெல்லாம் எவ்வளோ தூரம் நம்ம நினைவில் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரே லைனில் போக போகிறோம், ஒரு நேர்கோட்டில் போக போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆகாயம் அண்டம் கோள்கள் இதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ சிம்பிளான க்வெஸ்சன், பி ரெடி, அதுக்காக தயாராகிக்கோங்க. என்ன சம்மந்தமாக கோள்கள் சம்மந்தமான விஷயங்கள் தேடி பார்க்க முடியுமோ இப்போ நீங்கள் தாராளமாக தேடி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை பற்றி எல்லா நினைவுகளை திரட்டி வச்சுக்கோங்க. சிம்பிளான க்வெஸ்சன்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். முதல் பாடல் ஜனநாயகன் படத்திலிருந்து.

0: நடா,
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா, போடே.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? நம்மளுடைய சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய மிக பெரிய கோள் அப்படின்னா அது எது? பெருசு இல்ல விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில். நீங்க தொட வேண்டிய தொலைபேசி எண்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்லாத்துலயுமே நீங்க முயற்சி எடுக்கலாம். வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: திருச்செங்குடி கோபுரத்தினம்.
2: திருச்செங்குடியா ஐயா ஊரு?
4: திருத்தென்குடி சிட்டை.
2: திருத்தென்குடி. ஆ, ஓகே. ஆ, சொல்லுங்க பதில் தெரியுமா?
4: கொஸ்டின் சொல்லுங்க.
2: சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோள் எது?
4: சூரிய குடும்பத்தில்
2: இல்ல இல்ல சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி. வணக்கம்.
5: ஹலோ.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம், மன்னார்குடி வீரசெல்வி.
2: சொல்லுங்க வீரசெல்வி.
5: ப்ளூட்டோ
2: இல்லையே.
5: சாரி மேடம்.
2: சரி, மன்னார்குடியில இருந்து வீரசெல்வி. நன்றி.
5: ஆமா.
2: வணக்கம்.
6: வியாழன்.
2: யாரு, பேரு ஒண்ணுமே சொல்லல, பட்டுன்னு கட் ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கருப்பு படத்துல இருந்து பாடல் வருது, பாட்டை கேளுங்க.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டு

0: கிங்க வித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்ருக்கிறது. என் கேள்விக்கு என்ன பதில்? நேரம் 10:16 ஆயிடுச்சு. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? இணைப்பில் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க.
1: வணக்கம்
0: வணக்கம், யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: பண்ருட்டியிலிருந்து குணாலன் பேசுகிறேன் மேடம்.
0: பண்ருட்டியிலிருந்து குணாலன், ஓகே. பதில் தெரியுமா உங்களுக்கு குணாலன்? நான் கேட்ட கேள்விக்கு
1: வியாழன் கோள் தான் மேடம். அது
0: வியாழன். சரி, ஓகே, கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க.
1: இப்போ சரி, நான் டெலஸ்கோப்ல நிறைய பார்த்திருக்கேன்.
0: பார்த்திருக்கீங்க, சூப்பர். அது பூமியை விட எத்தனை மடங்கு பெரியது, அப்படி அது சொல்ல முடியுமா?
1: 13 மடங்கு பெரியதுன்னு நினைக்கிறேன்.
0: 11 11 டைம்ஸ்
1: 13
0: 11 times 11 முறை. சரி சரிங்க, மிக்க நன்றி, சூப்பரா பதில் சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
1: நல்லா போயிட்டு இருக்கு.
0: ஓகே, தேங்க் யூ.
1: நேயர்கள் நிறைய முறை, அதாவது ஒரு நேயரே நிறைய முறை வருவார், இன்னைக்கு அப்படி இல்லாம இருக்கு.
0: ஆமா, இப்ப அதுக்கான இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க, நல்லது நடக்கும். நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. என் கேள்விக்கு என்ன பதில்? ரொம்ப சிம்பிளா இருக்க போகுது. நேயர்கள் என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு, நம்மோடு இணையட்டும். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, பரிமலா என்கோ படத்திலிருந்து.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம். என் கேள்விக்கு என்ன பதில்ல நம்ம இன்னைக்கு பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்விகளை கொடுத்துட்டு இருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அண்டம் வான்வெளி இதை பத்தி தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்க போகுது. வணக்கம். உங்களுக்கான கேள்வியை கொடுத்துடலாமா? பூமி சூரியனில் இருந்து எத்தனாவது கோள்? சூப்பருங்க. சரி, இந்த பூமியோட பரப்பளவுல அது எத்தனாவது பெரிய கோள்?

0: பூமி.
1: மூணாவது பஞ்சபூதம்
0: இல்ல, அதாவது ஆர்டர்ல மூணு, அதோட சைஸ்ல பூமி எத்தனாவதுன்னு கேட்டேன். பூமி எத்தனாவது இல்ல, சரியான பதில் யார் சொல்றான்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வேலூர் சின்னாலாபுரத்துல இருந்து கே ரத்துன்பா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சின்னாலாபுரமா?
2: ஆமா.
0: அங்க இருந்து யார் பேசுறேன்னு சொன்னீங்க?
2: ரத்துன்பா.
0: ரத்துன்பா, சரி ஓகே. உங்களுக்கான கேள்வி கொடுத்துருந்தேன் இல்லையா, பூமி எவ்வளவு பெரிய கோள், எத்தனாவது ஆர்டர்ல இருக்குன்னு கேட்டதுக்கு மூணுன்னு சொல்லிட்டாங்க சூரிய குடும்பத்துல இல்லையா, பூமியோட வரிசை. அது எவ்வளோ பெருசு, அந்த அடிப்படையில் ஜூபிட்டர் வந்து ஒன்றாவது வியாழன் இல்லையா, அதன் அடிப்படையில் பூமி எவ்வளோ எத்தனாவது இடத்துல இருக்கு அந்த அளவின் பெரியதில்? யோசிக்க
2: வச்சுட்டேனா?
0: ஒன்றும் இல்லை, அது அப்பப்போ. ஆ சரி, இப்போ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நல்ல முயற்சி, நன்றி. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
3: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடுல இருந்து பாபு, உங்களுக்கு தெரியுமா பதில்
3: கேள்விக்கு? பதில் சொல்லுங்க மேடம்.
0: கேள்வி என்னன்னா, பூமி அந்த அதன் அளவின் பெரியதுல எத்தனாவது இடத்தை பிடித்திருக்கிறது?
3: இரண்டாவது இடத்துல இருக்கு மேடம்.
0: இல்ல இல்ல,
3: சரி ஓகே,
0: சரி நன்றிங்க. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? கும்பகோணம் திருவிடை மருதூர், கும்பகோணம் திருவிடை மருதூர் 10 தடவை கேக்குது, வானொலியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. யாரு எங்கிருந்து பேசுறீங்க? திருவிடை மருதூர்ல இருந்து யாரு? ஓகே, யாரு?
3: துளசிராமன்.
0: துளசிராமன், சொல்லுங்க சார், பதில் தெரியுமா?
3: எட்டு நினைக்கிறேன் மேடம்.
0: ஒரு ரேண்டமா அடிச்சிருக்கீங்க, சரி சரியான பதில் யார் சொல்றான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம்.
4: ஹலோ. ஒன்பது ஒன்பது
0: ஒன்பது, யாரு பேர் சொல்லுங்க? கும்பகோணம் மீனாட்சி அம்மா. தவறுதான் பதில், சரி சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றிமா. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. கேள்வி என்ன கேட்டிருந்தேன்னா, பூமி அதன் அளவில் எத்தனையாவது பெரிய கோளாக உள்ளது அப்படின்னு சொல்லி யார் சரியான பதிலை சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக தலைவர் தம்பி தலைமையில் படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேளுங்க, பாட்டுக்கு அப்புறம் சந்திக்கலாம்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க? நான் கேட்ட கேள்வி, பூமி அதன் அளவின் பெரியதுல 8வது இடத்தை பிடித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி. இன்னும் சரியான பதில் வந்து சேரவே இல்லை. பார்க்கலாம் யாரு சரியான பதில சொல்றான்னு. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நாங்கள் அரியலூர் மாவட்டத்திலிருந்து ஜெயங்கோட்டத்திலிருந்து ஜெயலட்சுமி காந்தி பேசுறேன்.
2: அரியலூர் ஜெயலட்சுமி, சரி சொல்லுங்கம்மா, பதில் தெரியுமா உங்களுக்கு? சூப்பருங்க, சூப்பர், சரியா சொல்லிட்டீங்க. இவ்வளவு நேரம் அப்படியா, முதல் முறை பேசுறீங்க அப்படியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு இவ்வளவு பெரிய முயற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இணைப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? வாழ்த்துக்கள்மா, நன்றி, சூப்பரா பதில் சொன்னீங்க, நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. 10:30 கடந்து போயிட்டுருக்க இந்த நேரம் விவித் பாரதி நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் நேயர்களும் என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்ருக்கீங்க. ஒரு நேயர் ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எத்தனை புது நேயர்கள் வந்திருக்காங்க பாருங்கள். அவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கிடச்சிட்டே இருக்குது. இதை கருத்தில் கொண்டு தான் நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்தோம். நேயர்கள் இன்றைக்கும் என்றைக்குமே ஒரு நாளைக்கு ஒரு நேயர் தான் அனுமதிக்கப்படுவீங்க, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க.

0: 3.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். நீங்கள் தொட வேண்டிய தொலைபேசி எண்கள் 044 இணைப்பு என்னோட சேர்ந்து 295-2-0-8-5-3 இந்த எண்ணுக்கு முயற்சி எடுக்கலாம். 2-8-3-8-9-8-7-1 இந்த எண்ணுக்கூட நீங்கள் முயற்சி எடுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: கிருஷ்ணகிரியிலிருந்து கோபால், சரி.
1: ஆமாம்மா.
0: உங்களுக்கான கேள்வியை கொடுத்துட்றேன்.
1: கொடுங்கம்மா.
0: பூமியினுடைய இரட்டைக்கோள், பூமியோட சேர்ந்த இரட்டைக்கோள் அப்படின்னு எதை சொல்கிறோம்?
1: நியூட்டன். அந்த இதை பற்றி சொல்கிறாங்களா?
0: இல்லை, இரட்டைக்கோள்னு ஒரு பூமியோட இரட்டைக்கோள்னு நம்ம அழைக்கிறோம் இன்னொரு கோளை, அது எந்த கோள்? அதான் கேள்வி. பதில் தெரியல இல்லையா? கேட்டு தெரிஞ்சுக்கங்க. மிக்க நன்றி. வணக்கம். யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
2: பெரும்பாக்கம் வனஜா.
0: பெரும்பாக்கத்திலிருந்து வனஜாமா, சொல்லுங்கம்மா.
2: ஆமா மேடம். வெள்ளி கிரகம் மேடம். வெள்ளி
0: வெள்ளி
2: கிரகம்
0: வெள்ளி கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்டான பதில் தான் இல்லையா? பெரும்பாக்கம் வனஜாமா வெள்ளி கிரகம் அப்படின்னு சரியா சொல்லிட்டாங்க. இதுதான் பூமியினுடைய இரட்டைக்கோள் அப்படின்னு, பூமியை மாதிரியே ஒத்து இருக்குது அப்படிங்கிறதுனால அதனுடைய டயாமீட்டர், இந்த விட்டத்தினுடைய அளவில் அது ஒத்து போகுது அப்படிங்கிறதுனால அந்த பேரில் நம்ம அழைக்கின்றோம். அவ்வளோதான். இன்னைக்கு விண்வெளி, அண்டம், இதிலிருந்து தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க என் கேள்விக்கு என்ன பதிலில் கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குது. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் இதய முரளி படத்திலிருந்து.

0: 10:42 கடந்து போயிட்டுருக்கு. இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். இன்றைக்கி நம்ம பொது அறிவு சம்மந்தமாக சிம்பிளான க்வெஸ்சன் கொடுத்துருக்கோம். வான்வெளி, அண்டம், இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இருக்குது கேள்விகள் எல்லாம். மக்களும் ரொம்ப தயாராக காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மிகப்பெரிய கோள் எது? இல்லையே, சரி, சரியான பதில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வெள்ளிவாரத்துல இருந்து நாராயணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: வியாழனுக்கு அடுத்து செவ்வாய் தான் வரும்.
0: இல்ல இல்ல, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மிக்க நன்றி. வணக்கம். துண்டிக்கப்பட்டிருக்கு இணைப்புக்கு வர்றீங்க, போட்டி போட்டுட்டே. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, பதில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சனிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பூமியை விட எத்தனை மடங்கு வந்து பெருசு அப்படின்னு சொல்ல முடியுமா?
2: பூமியை விடையா?
0: ஆமா, என் கேள்விக்கு என்ன பதில். அடுத்ததா உங்களுக்காக கூலி படத்துல இருந்து பாடல் வருது, பாட்டு கேளுங்க, பாட்டுக்கு அப்புறம் சந்திக்கலாம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில்? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
1: பெரும்பாக்கத்திலேருந்து வித்யா ரவி.
0: பெரும்பாக்கம் வித்யா ரவி, பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: 9.5 டைம்ஸ்.
0: ஆ ஓகே, 9 டைம்ஸ். அது ஒரு அப்ராக்ஸா சொல்லிருக்கீங்க நீங்க. நன்றி. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
2: வணக்கம், அன்புராணி வண்ணாரப்பேட்டையில இருந்து பேசுகிறேன். பாடல்கள் சூப்பரா இருக்குது மேடம்.
0: நன்றி. பதில் தெரியுமா உங்களுக்கு நான் கேட்ட கேள்வி?
2: 9.5 மடங்கு பெரியது.
0: சூப்பர் சூப்பர், கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க, மிக்க நன்றி. வண்ணாரப்பேட்டையிலிருந்து அன்புராணி, அவங்களும் மிக சரியான பதில சொல்லிட்டாங்க. பூமியை போல் சாட்டர்ன் வந்து 9 மடங்கு பெரியது, அதே மாதிரி வியாழன் வந்து 11 மடங்கு பெரியது. பூமி இந்த அளவின் பெரியதில் 5வது இடத்துல இருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். அடுத்த பாடல் உங்களுக்காக, குட் பேட் அக்லி படத்துல இருந்து.

0: அது
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
3: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்டு இருக்கதே என் கேள்விக்கு என்ன பதில். நிறைவான கேள்வியை கொடுத்துடலான்னு பார்த்தா ரொம்ப நேரம் நம்ம நேயர்கள் முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. என்ன ஆச்சு இணைப்பு அது தெரில. தொடர்ச்சியான முயற்சி நேயர்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் நம்ம சொல்லிடலாம். நேயர்களை என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நிறைவாக நான் உங்களுக்காக இந்த பாடலை கொடுத்துறேன். மாஸ்க் படத்திலிருந்து

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 11 மணி.
2: என்றும் இனியவை.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்க இருப்பது என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய கானங்கள். முதல் பாடல் உங்களுக்காக வீரத் திருமகன் படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் குழுவினரோடு பாடியிருக்கும் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி குரலில், பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன். திரைப்படம் நெஞ்சம் மறப்பதில்லை படத்திலிருந்து பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை

0: 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.

தேன் நிலவு படத்திற்காக ஏஎம் ராஜா எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் கேட்டீங்கள். பாடல் வரிகள் கண்ணதாசன், பாடலுக்கு இசை ஏஎம் ராஜா. என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். தெய்வத்தாய் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவுடன் இணைந்து பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் வாலி.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to...
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.

0: வந்த பாசம் படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் கேட்டீர்கள். பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
1: பாட்டு பொங்கல்.
2: ஒத்த சொல்லால என் உசிரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் அடசொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சே என கொண்டாடா. வணக்கம், நான் உங்க திரைசை பின்னணி பாடகர், நாட்டுப்புறைசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன். நீ
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. 11:28 ஆக போகுது. இது என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். கப்பலூட்டிய தமிழன் படத்துக்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா இணைந்து பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு இசை ஜி ராமநாதன், பாடல் வரிகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்.

என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். பதினோரு மணி 33 நிமிடத்தை கடந்து போகும் இந்த நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் நேயர்களும் கேட்டுட்ருக்கீங்க என்றும் இனியவை. அடுத்த பாடல் குலமகள் ராதை படத்திலிருந்து. பி சுசீலா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் என்றும் இனியவை கேட்டுட்ருக்கீங்க. இனி தாய் சொல்லை தட்டாதே படத்துக்காக டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: operation and sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். பூவா தலையா படத்திற்காக பி சுசிலா எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் வாலி.

உடல் குளிர் கொண்டு நடுங்க நடுங்க, ஒருவரை ஒருவர் துணை என்று நெருங்க இரு.

நேரம் 11:46. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய கானங்கள். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை. இனி அடுத்த பாடல் நான் திரைப்படத்திலிருந்து. டி.எம். சவுந்தரராஜன், பி. சுசீலா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை டி.கே. ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: யார் நீ படத்திற்காக பி. சுசிலா பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு இசை வேதா, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். என்றும் இனியவை இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. பறக்கும் பாவை படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடலுக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ரெட்ரோ நேரம்.
1: உங்கள் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொள்ளும் பாடல்கள், மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கானங்கள். நிகழ்ச்சியின் முதலில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்களில் வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. கொம்பேரி மூக்கன் படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங்

0: டிஸ்பர்சிங் ஆஃபீஸர் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
4: நேயர்களே, ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
5: செவியோரம் சுகராகம். இது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
6: எவ்ரி கிரேட் ஜர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
7: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
8: நேரம் பொழுது 12:11:50. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ரெட்ரோ நேரம். ரோஜாவின் நறுமணத்தை நிறைத்தபடி இன்றும் உங்களுக்காக பாடல்கள். இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியில். ரோஜா மலர்களின் அரசி, முள்ளோடு இருப்பினும் கள்ளமில்லா உன் சிரிப்பு, இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கை தத்துவத்தை அழகாய் சொல்கிறாய் உன் இதழ் விரித்து. இனி கேட்கவிருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் இளையராஜ்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: தமிழனுடைய மிகப்பெரிய வளம் வந்து

0: வட்டாரமொழி. வட்டார மொழியினுடைய வளம்தான் பொது மொழியை வந்து வளப்படுத்தும். ஆனால் இந்த சார்புகளையும் வெளிப்படுத்தாத ஒரு தன்மையை வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது எனக்கு ஒரு விருப்பமாக இருந்தது. அது அப்படியே வந்து போயிட்டுருக்கு. நான் வஉசி, பாரதி, புதுமைப்பித்தன் என்று ஆராய்ச்சி செய்திருப்பதால் என்னை திருநெல்வேலிக்காரனாக பலரும் வந்து கருதி கொள்வார்கள். அது எனக்கு பெருமை தான்.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: விகுமார் சார் புன்னகைமணன் பூவிழி கிடன்ற குமரிக்காகன் சாங் அதை அவர் பண்ணது தான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணியிருக்காரு. ஒரு 22 படம் வாசிருப்பேன். அற்புதமான மியூசிக் டைரக்டர், என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது. வாணிஜெயராமம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது. அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜெயராம் வந்திருக்காரு. பால் சார் வானிலா பாடினாரு. வானிலாக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும் பாரு, அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் மைக்கு எனக்கு காட்டுறாருங்க. ஜனங்கள்லாம் வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: நேரம் பொழுது 12:22. 20 நொடி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1,

ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தெவிட்டாத தெள்ளமுதாய் உங்கள் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொள்ளும் பாடல்களின் அணிவகுப்போடு நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். இன்று ரோஜாவின் நறுமணத்தை நிறைத்தபடி உங்களுக்காக பாடல்கள், இடைக்கால இன்னிசை பாடல்கள். குத்தும் முள்ளோடு இருப்பினும் சத்தமின்றி சிரிக்கும் உன் இதழ்கள் சொல்கிறது இடுக்கன் வருங்கால் நகுதலின் சிறப்பை. நிகழ்ச்சியினை நாம் கேட்கவிருக்கும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில், மு மேத்தாவின் பாடல், இளையராஜாவின் இசையமைப்பில் இதய கோவில் படத்திலிருந்து.

நேரம் பொழுது 12:28. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கும் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நேர்களோட பதிவுகளும் இருக்கு. கோபால் சாமல்பட்டி அவங்க நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ், சுகர் ராஜேஷ் கச்சமங்கலம்லேருந்து, ஜெனீஃபர், முனிவேல் குமரன் புது புது நேர்கள் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாராயணசாமி, சின்னப்பிள்ளை, கும்பகோணம், ஒட்டை கோபுரம் இந்த பகுதியிலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. மேலப்பேடு தயாளன், அப்புறம் வீர ராகவன், ரவி அம்பத்தூர்லேருந்து, முகமது பிலால் அவங்க அயனாவரம் அந்த இடத்துலேருந்து, டி ரங்கநாதன் அவங்களோட சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன் இவங்களும் வந்து நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடமானம்பட்டி கே வி ஜெயசீலன், ஏ ஹரிஹரன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து, நடராஜன் சுப்பையா புத்தகரம் அந்த இடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, பாடல்களை மலராக தொடுத்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹரிஹரன் அவங்க சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனஹள்ளி கோயில் கொட்டாய் கனகராஜ், மேட்டுப்பட்டி கண்ணன், செந்தில் குமரன், ஷோபா அவங்க வந்து இங்கேருந்து பேரளம் அந்த இடத்துலேருந்து கேட்டுட்ருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர், ரோஜா வாசனை வீசுகிறது சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லி இத்தனை நேயர்களும் பதிவுகள் போட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். நம்மோடு சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க.

0: நேரம் பொழுது 12:30.
1: எவ்ரி கிரேட் ஜர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: நேரம் பொழுது 12:32. ரோஜாக்களின் அணிவகுப்புல அடுத்து என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆவலா காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? நம்ம கேட்க போற பாடல் சிற்பியோட இசையமைப்புல பயணி பாரதியோட பாடல், மனோஸ் வர்ணலதா குழுவினரோட பாடியிருக்காங்க. இந்த பாடல் கோகுலம் படத்திலேருந்து தான் இந்த பாட்டு இப்போ வரப்போகுது. மாலை நேரத்தின் இனிமையோடு இந்த பாட்டு இப்போ நம்ம கேட்க போறோம். உள்ளன்பை உள்ளபடி சொல்ல 1000 வார்த்தைகள் தேவையில்லை, ஒற்றை ரோஜா சொல்லிடும் 1000 வார்த்தைகளை.

0: இன்னும் சில நொடிகளில் தொடரிருப்பது 12:40 தமிழ் செய்திகள். இணைந்திருங்கள் இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த தலைமைச் செயலக வளாகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வாகன உற்பத்தியாளர்களின் வருடாந்திர மாநாட்டில் வாசிக்கப்பட்ட பிரதமரின் உரையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் வாகன உற்பத்தி துறை கூடுதல் வளர்ச்சியடையும் என்று பிரதமர் அந்த உரையில் கூறியுள்ளார். இந்தியாவும் பெல்ஜியமும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பெல்ஜியம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு தியோ பிராங்கனுடன் நடத்திய பேச்சுகளின் போது அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வது என இந்தியாவும் பெல்ஜியமும் முடிவு செய்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தியாவுடனான நட்புறவை மேலும் வலுப்படுத்த விரும்புவதாக திரு தியோ பிராங்கன் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் நியூயார்க்கில் நடைபெற்ற உயர்நிலை வர்த்தக கூட்டத்தில் உரையாற்றினார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% அளவிற்கு அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்குடன் கூடிய சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக தொழில் முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திருமதி

0: நிர்மலா சீதாராமன் கூறினார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று மும்பையில் மகளிர் சுய உதவி குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இக்குழுவினர் தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தெரிவித்துள்ளதாகவும் இதனை களைய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக வங்கி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பள்ளி கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுமை கண்டுபிடிப்புகளுடன் வகுப்பறைகள் இருக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த ஆய்வின் போது அமைச்சர் வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரும் மாதங்களில் நடைபெறவுள்ள தேர்வுகள் குறித்தும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மியான்மரில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பமாகும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் மியான்மர் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழுவுடன் உரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மியான்மருடனான உறவு பாரம்பரியம் மிக்கது என்றும் அவர் தெரிவித்தார். அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை இந்தியா கடைபிடித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மியான்மருக்கு தேவையான உதவிகளை இந்தியா வழங்கும் என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளின் அறிவுசார் சொத்துரிமை அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அறிவுசார் சொத்துரிமை ஒத்துழைப்புக்கான சர்வதேச அமைப்புகளை வலுப்படுத்துவது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதற்கான நெறிமுறைகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த தலைமைச் செயலக வளாகம் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர், எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலும் 20 லட்சம் சதுர அடி பரப்பில் இந்த வளாகம் சென்னையில் அமைக்கப்படும் என்றார். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகுவதற்கான வசதிகளும் இதில் இடம்பெறும் என்று அவர் கூறினார். சென்னையில் சர்வதேச தரத்திலான ஒலிம்பிக் நகரமும் மோட்டார் விளையாட்டு நகரமும் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன்மை மொழியாக தமிழை அங்கீகரிக்க தேவையான சட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தையும் திரு விஜய் முன்மொழிந்தார். இந்த தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தின் 32 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இப்பகுதிகளைச் சேர்ந்த 16,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை தொடர்பான சம்பவங்களில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் 1,000 மேற்பட்ட மருத்துவ குழுக்களும் இதில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வாரணாசியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு உரிய உதவிகளை உடனுக்குடன் வழங்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தினார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 22 பேர் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அசாமை ஒட்டிய எல்லைப்பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 290 கோடி ரூபாய் வங்கி முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் 11 இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கொல்கத்தாவில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், கேரளம், கர்நாடகா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் உள்ள 30 இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தில்

0: கீழ் பதிவு செய்யப்பட்ட 8 வழக்குகளின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சண்டிகரில் நேரிட்ட சாலை விபத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 9 பேர் காயமடைந்தனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வேன் கர்கோடா பகுதியில் மற்றொரு வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் ஃபைரோஸ் ஜைதி தங்கப்பதக்கத்தையும், சஞ்சனா சிரிமலா வெள்ளிப்பதக்கத்தையும், சகுந்தலா தேவ்நானி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 16 வெள்ளி, 15 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 11-8, 9-11, 14-12 என்ற செட் கணக்கில் கஸ்கஸ்தானின் இஸ்கண்டர் கார்கி, நுர்சயா நர்மன் இணையை வென்றது. இப்போட்டியில் மனுஷா தியா சிட்டாலே இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் கனடாவின் விக்டர் லையை வென்றார். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹர்திக் மகர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹி ஜிருயியை வென்றார். சிராக் பரிதா, ஹரிஷ் மைத்திலி ஸ்ரீகுமார், நவீன் சிவகுமார் ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் மற்றும் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்தியா சார்பில் பயிற்சியாளர் உட்பட 768 பேர் பங்கேற்பதற்கு விளையாட்டு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த தலைமைச் செயலக வளாகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரும் பொழுது 12:50. செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். நம்மோட சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து ரோஜாவின் நறுமணத்தை நிறைத்தபடி பாடல்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அடுத்துதான் நம்ம கேட்க போற பாடல் சித்ராவோட குரல்ல கங்கையமரனோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல மௌனம் சம்மதம் படத்திலேருந்து பாட்டு கேட்க போறோம். அன்பு ரோஜாவே, பேதமேதுமின்றி பயணிக்கும் உன் வாழ்க்கை. ஆம், இறையிலும் நீ, வாழ்வின் நிறைவிலும் நீ.

நேரம் பொழுது 12:56 நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரப்போற பாடல் இந்த பாட்டு இல்லாமையா? எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியோட குரல்கள்ல, வைரமுத்துவோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல நினைவெல்லாம் நித்யா. நினைவெல்லாம் கண்டிப்பா இந்த பாட்டு நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும். மேடவாக்க மணிமாலா, அப்புறம் வந்து தஞ்சாவூர்லேருந்து கிருஷ்ணராஜ், பெரும்பாக்க மனஜா, சுந்தர், செந்தில் குமரன், சுண்ணாம்புக்குளம், சரவணன் ராமலிங்கம், பெரும்பாக்க மனஜா, முகமது பிலால், மேலப்பேடு தயாளன், பழனி கவிதா பாப்பாரப்பட்டி, எஃப்எம்பி மணி மாறன் அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம், இவங்க எல்லாமே வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே நன்றியோட இதோ நிகழ்ச்சி நிறைவான பாடல்.

0: ஒரு நாள் வாழ்ந்தாலும் நீ விட்டுச் செல்லும் நறுமணம் பல மனங்களில் இட்டுச் செல்கிறது உன் நினைவுகளை. ரோஜாவின் நறுமணத்தை நினைத்தபடி இதுவரை பாடல்களை தந்தது
1: ரெட்ரோ நேரம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரும் பொழுது 1:45. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.

உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இன்ஸ்டண்டாக காற்றலைகளில் வரணும்னா என்ன பண்ணும், டயல் பண்ணும் 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2952 0853, இன்னொரு எண் 2838 9871. நேர்களை, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு, நம்மோடு இணையட்டும். ஸோ இன்னைக்கும் நிறைய புதிய நேயர்களை எதிர்பார்த்து நாங்கள் காத்துட்ருக்கோம். நிகழ்ச்சியின் முதல்ல ஒரு பாடல், பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லார் ஈஸ்வரியோட குரல்களில் வாலி ஏதன பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் தனி குடித்தனம் படத்துலேருந்து இந்த பாட்டு வந்துட்டுருக்கு.

ராமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன் காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன்.

0: ஒரு அருமையான பாடலோட நம்ம நிகழ்ச்சி துவங்கியாச்சு. 1:05:40 நம்முடைய நிகழ்ச்சியோட முதல் நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ, வணக்கம் மேம். நாம் குலதீப மங்கலம் காசிநாதன், உங்கள் நேயர் வானொலி நண்பன்.
0: உங்க பேர் இன்னொருக்கா சொல்லுங்க.
1: குலதீப மங்கலம் காசிநாதன்.
0: குலதீப மங்கலமா?
1: ஆமா.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து எங்க சின்ன ராசா, பாடல் வந்து தென் பாண்டி சீம ஓரம். அந்த பாடல் மேம்
0: கேக்கலாங்களா?
1: கேக்கலாம் மேம்.
0: நன்றி சார்,
1: வாய்ப்புக்கு நன்றி மேம்.
0: நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம், மிஸ் ஜானகியோட குரல்களில் வாலியோட பாடல், சங்கர் கணேஷ் அவங்க இசையமைப்பில் எங்க சின்ன ராசா படத்துலேருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: எப்படி எப்படி எப்படி இன்னொரு வாட்டி சொல்லு.
1: மானே மாறி கொழுந்த தேனே, தீனை கருத திராவணியே, உனக்கு
0: நீ ரசிக்கிறத நான் பார்த்து குட்டி.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா வெங்கடாச்சலபதி.
1: தமிழனுடைய மிகப்பெரிய வளம் வந்து வட்டார மொழி. வட்டார மொழியினுடைய வளம்தான் பொது மொழியை வந்து வளப்படுத்தும். ஆனால் இந்த சார்புகளையும் வெளிப்படுத்தாத ஒரு தன்மையை வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது எனக்கு ஒரு விருப்பமாக இருந்தது. அது அப்படியே வந்து போயிட்டுருக்கு. நான் வஉசி பாரதி புதுமை பித்தன் என்று ஆராய்ச்சி செய்திருப்பதால் என்னை திருநெல்வேலிக்காரனாக பலரும் வந்து கருதி கொள்வார்கள். அது எனக்கு பெருமை தான்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நேரம் பொழுது 1:12:25. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ். பலவிதமான ரசனைகள் ஒரு சேர அரங்கேறி கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: நான் மின்ட்ல இருந்து ராஜா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
1: எனக்கு ராயன்ல இருந்து அடங்காத அசுரன். நான் நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டாங்க, இங்க தையல் வேலை செய்யறாங்க.
0: ஓகே ஓகே.
1: பாசா பாய், நாகராஜ் இவங்கெல்லாம் ரொம்ப நம்ம விவித் பாரதியின் அடிமைகள்.
0: ரொம்ப சந்தோஷம்.
1: 7 போட்டாங்கன்னா 11 ஆஃப் பண்ணுவாங்க.
0: சந்தோஷம் சந்தோஷம். தொடர்ந்து கேளுங்க.
1: நன்றிங்க.
0: தனுஷ் எழுதியும் இருக்கிறார் இந்த பாடலை. ராயன்

ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.

0: குமார் சார் புன்னகைமணன் பூழி கிணறுக்குமணிக்காக சாங் அதை அவர் பண்ணது தான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணியிருக்காரு, ஒரு 22 படம் வாசிருப்பேன். அற்புதமான மியூசிக் என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது, வாணிஜெயரம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது, அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜெயரம் வந்திருக்காரு, பால் சார் வானிலா பாடினாரு. வானிலாக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும் பாரு, அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் மைக்கு எனக்கு காட்டுறாருங்க. ஜனங்கள்லாம் வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க.
1: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம். நேரம் பொழுது 1:19, 10 நொடியில் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: இனிய மதிய வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்வது யாரோ?
2: திருச்சி மாவட்டம் கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவிய மலர்.
1: சொல்லுங்கய்யா, இன்னைக்கு என்ன பாட்டுங்கய்யா கேட்கலாம் நம்ம?
2: எனக்கு வந்து அன்பேவா படத்துல இருந்து நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயே தான் அந்த பாடல் கொடுங்க.
1: ஓகே, கேட்கலாம். ஒலி அளவு கரெக்டா இருக்கா உங்களுக்கு? கேக்குதா நல்லா? நேர் விரும்பி கேட்ட பாடல் அன்பேவா படத்துல இருந்து டி எம் சுந்தரராஜன் பி சுசீலாவோட குரல்கள்ல, வாலியோட பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்புல.

மனிதனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
3: நேரம் போ 1:25. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் மேடம், எர்ணாகுளம்ல இருந்து மாலா பேசுறேன்.
3: மாலாமா வாங்க வாங்க, லேடிஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க காத்துட்டே இருக்கோம். சொல்லுங்க.
4: எனக்கு படம் வந்து சங்கர்லால், பாட்டு வந்து கஸ்தூரி மாங் வந்து சில கண் பார்வையில் என்று அந்த பாட்டு மேடம்.
3: அந்த பாட்டு ரொம்ப நாளாச்சா கேட்டு.
4: நன்றிங்க மேடம் எல்லாருக்கும்.
3: சரிங்க, நன்றிங்க, கேட்கலாங்க.
4: நன்றிங்க,
3: தேங்க்யூ. நேர் விரும்பி கேட்ட பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகியோட குரல்களை புலமைப்பித்த நேதின பாடல் கங்கை மரணவங்க இசையமைப்புல சங்கர்லால் படத்துலேருந்து இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். டைம் பார்த்தீங்கன்னா 1:31:30 ஆயிடுச்சு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: மதிய வேளையில விவித் பாரதியில பாடல் கேட்பது என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சி. நான் தருமபுரியில இருந்து பீமராஜ்மா.
1: ஐயா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்க சாய்ஸ்ல?
2: படம் சிட்டுக்குருவி. அந்த படத்துல இருந்து அடடா மாமா இருக்கலி என்ற பாடல வந்து அனைத்து நேர்களும் கூடமா மாதமதி சுகுமார் கொடுத்துருமா.
1: தோ பறந்து வருது, கேட்கலாமா?
2: நன்றிமா.
1: நன்றிங்க, நன்றிங்க. நேர் விரும்பி கேட்ட பாடல் எஸ் ஜானகியோட குரல்ல, வாலி எழுதின பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல, சிட்டுக்குருவி படத்துல இருந்து அடடா மாமரக்கிளியே வந்துட்டே இருக்கு.

0: மனது மறக்காத அந்த பாடலை தொடர்ந்து நம்முடைய நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம். வணக்கம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜோட முகமது இக்பால்.
0: ஐயா என்ன பாட்டுங்க ஐயா கேட்கலாம் நம்ம?
1: எனக்கு பிடித்தமான பாடல், விருப்பமான பாடல், நினைத்தாலே என்கும் திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நினைத்தாலே என்கும் எஸ் பி பாலசிங் பாடிய பாடல். அனைத்து நேர் நினைக்கிறதுக்காக குறிப்பாக எனது மனைவி சாகிலாவுக்கும் இந்த பாடலை
0: எல்லாரும் கேட்கலாங்க. நன்றி, பாட்டு வந்துட்டு இருக்கு. நன்றி.

0: சத்யஜித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் முளப்பாக்கம் கமலகண்ணன்.
1: ஐயா சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: முதல் மாதிரி ஏற்படுத்தணுமா வெட்டி வேறு வாசம் இந்த பாடல ஒளிபரப்புங்க.
1: கேட்கலாங்க ஐயா, நன்றி லைன்ல இருந்ததுக்கு. மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகியோட குரல்கள்ல வைரமுத்துவோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல முதல் மரியாதை படத்துல இருந்து பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல்.

0: நெஞ்சமோ.
1: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது.
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெல்ஜியம் பிரதமர் வார்ஜி வீவருடன் புதுடில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும் என கோரும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 29,108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் படிப்படியாக உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தமது மானிய கோரிக்கையில் அறிவித்துள்ளார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தாபேகாவின் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரும் திமுக தலைவரின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெல்ஜியம் பிரதமர் வார்ஜி வீவருடன் புதுடில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச விஷயங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கிடையே முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர், இந்தியா பெல்ஜியம் நாடுகளுக்கிடையிலான வர்த்தக கூட்டமைப்பை முறையாக முன்னெடுத்துச் செல்லும் வகையில் முதலீட்டு விரைவு வழிமுறை இயக்கம் தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையிலான நிதி தொழில்நுட்ப அம்சங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்தி அடுத்த 5 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரு மடங்காக்கும் இலக்கை எட்ட வழிவகை செய்யப்படும் என்றும் கூறினார். முன்னதாக பெல்ஜியம் பிரதமர் ராஜ்காட்டில் மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெல்ஜியம் நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் தியோ பிராங்கனுடன் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர், மாநிலத்தின் ஆட்சி மொழியை உயர்நீதிமன்றத்தில் பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தை குடியரசுத் தலைவரின் முன் ஒப்புதலுடன் அம்மாநில ஆளுநர் பிரயோகிக்க அரசியலமைப்பு சட்டம் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக எடுத்துரைத்தார். தற்போது தமிழில் பேசுவதை ஆங்கிலத்தில் கேட்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் முன்னேறியுள்ள நிலையில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப தமிழை சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசை இந்த தீர்மானம் கோருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இதனையடுத்து இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் 29,108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் படிப்படியாக உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் தமது துறை மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் காவல், மதுவிலக்கு, ஆயத்தீர்வை, தீயணைப்பு, மீட்புப் பணிகள் துறையின் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து 59 அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், இந்த ஆண்டில் 5,000 பெண் காவலர்கள் உட்பட மொத்தம் 10,000 காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றார். பணியின்போது துணிச்சலுடன் பணியாற்றி உயிரிழந்த காவல்துறையினரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும், பணிக்காலத்தில் இறக்கும் காவலர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் கருணைத் தொகை

0: 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கூறினார். சேலம் மற்றும் விழுப்புரம் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் புதிய மரபணு ஆய்வு பிரிவுகள் 14 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்படும். தஞ்சாவூர் செங்கிப்பட்டி, சேலம் அயோத்தியாப்பட்டினம், காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை, சிவகங்கை திருபுவனம், திண்டுக்கல் வடமதுரை மற்றும் சென்னை போரூர் ஆகிய 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் 16 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சரின் தீயணைப்பு பணிகள் பதக்கம் பொங்கல் தினத்தன்று வழங்கப்படும் என்று கூறிய அவர், பதக்கங்களின் எண்ணிக்கை 240ஆகவும் படித்தொகை 500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படைக்கான உட்கட்டமைப்பு 13 கோடி ரூபாய் செலவில் புதிதாக ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் அதிக எண்ணிக்கையில் பதக்கங்களை வெல்லும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த ஒலிம்பிக் நகரம் சென்னையில் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், உலக தரத்திலான விளையாட்டு அரங்கங்கள், அதிநவீன விளையாட்டு உபகரணங்கள், உயர்தர செயல்திறன் பயிற்சி மையங்கள், விளையாட்டு அறிவியல் மற்றும் மருத்துவ மையங்கள், வீரர்களுக்கான தங்கும் இடங்கள் போன்ற நவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இந்நகரம் அமைக்கப்படும் என்றார். இதேபோல் தமிழக இளைஞர்களின் மோட்டார் வாகன விளையாட்டுத் திறனை கண்டறிந்து பயிற்சி வழங்கும் வகையில் மோட்டார் விளையாட்டு நகரம் சர்வதேச தரத்தில் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். ஃபார்முலா 1 முதல் ஃபார்முலா 4 வரை சர்வதேச தரத்திலான போட்டிகளை நடத்தும் வகையில் கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாட்டு இளைஞர்களிடையே மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மீதான அதிகரித்து வரும் ஆர்வத்தை ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கி தமிழ்நாட்டை சர்வதேச அளவிலான மோட்டார் ஸ்போர்ட்ஸின் முக்கிய மையமாக உருவாக்கவும் புதிய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் உருவாக்கப்படும். இந்த நகரத்தில் ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3, ஃபார்முலா 4 போன்ற சர்வதேச தரத்திலான போட்டிகள் நடத்துவதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்படும்.
0: தமிழகத்தில் முன்னுரிமை அடிப்படையில் தேவைப்படும் இடங்களில் ரயில்வே மேம்பாலம், புறவழிச்சாலை, உயர்மட்ட பாலம் உள்ளிட்ட சாலை ஆற்றுப்பாலம் ஆகியவற்றை கட்ட உரிய பரிசீலனைக்கு பின்னர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பல்வேறு துணை கேள்விகளுக்கும் இன்று அவர் பதிலளித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தாவிக உறுப்பினர் வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்க கோரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. இம்மனு மீது தீர்ப்பு வழங்கிய தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி தலைமையிலான அமர்வு இவ்வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று கூறி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்களில் அலைபேசிகளுக்கு கட்டணம் செலுத்தி பாதுகாக்கும் நடைமுறை குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களிடமிருந்து பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் மாற்று ஏற்பாடுகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தையுடன் வருபவர்கள் அலைபேசிகளை கோவிலுக்குள் எடுத்துச் செல்ல தடையில்லை என்றும், விசேஷ நாட்களில் அலைபேசியை வாங்கி வைக்கும் நடைமுறை இருக்காது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் நியாய விலைக் கடைகளில் கிலோ 35 ரூபாய்க்கு வெங்காயம் விற்பனை செய்யும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ் ஆகியோர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இன்று தொடங்கி வைத்தனர். முதற்கட்டமாக நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள 8233 நியாய விலைக் கடைகள் மூலம் 80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வெங்காயம் விற்பனை செய்யப்பட உள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் நியாய விலைக் கடைகளில் வெங்காய விநியோகம் நடைபெற்று வரும் நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் 8660 கிலோ வெங்காயம் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: வெங்காயம் விலை அதிகரித்திருப்பதால் அதனை பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விநியோகிக்கும் நோக்கில் திருவாரூர் மாவட்டத்திற்கு 8660 கிலோ வெங்காயம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நகர்ப்புற ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கும் பணி இன்று துவங்கியது. ஒரு குடும்ப அட்டைக்கு 1 கிலோ வீதமும் விநியோகிக்கப்படுகிறது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இஸ்ரோவின் EOS 05 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் GSLV F-17 ராக்கெட்

0: நாளை அதிகாலை மணி 2:55 விண்ணில் செலுத்தப்படுகிறது. இதற்கான கவுண்டன் சுமூகமாக நடைபெற்று வருகிறது. வானிலை, பேரிடர் மேலாண்மை, வேளாண்மை உள்ளிட்ட பணிகளுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவதையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் மீனவர்கள் இன்று முதல் நாளை வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து நாளை அதிகாலை 2:55 மணிக்கு GSLV

0: செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாவட்ட சமரச தீர்வு மையங்களில் வரும் 30ஆம் தேதி வரை விண்முகாம்கள் நடைபெறும் என்று இதன் ஒருங்கிணைப்பாளர் நீதிபதி சரண்யா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வட்டார அளவிலான பல்திறன் போட்டிகள் இன்று நடைபெற்றன. பரதம், பேச்சு, ஓவியம், நாட்டுப்புற கலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கர் பங்கேற்றனர். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 9700 கனஅடியாக குறைந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 10000 கனஅடியாக உள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஸ்ரீகாந்த் கனடாவின் விக்டர் லாயை 21-18, 21-19 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெல்ஜியம் பிரதமர் பார்ஜி வீவருடன் புதுடில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 29108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் படிப்படியாக உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தமது மானிய கோரிக்கையில் அறிவித்துள்ளார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக்காவின் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரும் திமுக தலைவரின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் பொழுது 1:55. செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று PM மத்திய கிசான் சம்ருதி சை யோஜனா இந்த திட்டம் பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். 3 மணி முதல் 4 மணி வரை வர்ணஜாலம், 4 மணி முதல் 5 மணி வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு நிகழ்ச்சி உங்களுக்காக, 5 மணிக்கு பூந்தென்றல் தொலைபேசி வழியே நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நேரடி நிகழ்ச்சி, 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம் நிகழ்ச்சியில் பாடல்கள் இனிதாக ஒலிக்க கேட்கலாம், 7 மணிக்கு திரைகானம், 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும் தொகுப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக, 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணி முதல் 9 மணி வரை நீ கோரினால் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 9 மணிக்கு பொன்னையின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும் இனிமையான பாடல்கள் உங்களுக்காக இரவு நேரத்தில். இதுவரை நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.
3: என்ன அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
4: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
3: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சேட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
4: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
3: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம், அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல.
4: ராஜா ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க, ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம்.

0: ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
1: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கையை நடத்த தான் போறாங்க.
0: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
1: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்கள் எல்லோருக்கும் இனிமையான மதிய வணக்கம். 2:01 கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரே தூள் கலப்புற மாதிரி ஒருமே டான்ஸ் சாங்ஸ் தான் வந்து கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சாங், வல்லவன் படத்தில் இருந்து சிலம்பரசன், சுசித்ரா, மகத்தி, டி ராஜேந்தர் எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் யுவன் சங்கர் ராஜா. சில நிகழ்ச்சியினுடைய தொடக்க பாடலாக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம் இதோட சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: தேங்க்ஸ் பா.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீசர், ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை என்ற

0: பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

ரெண்டு மணி 11 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் செல் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் தானா சேர்ந்த கூட்டம் படத்திலிருந்த அந்தோனிதாசன் பாடின பாடல். விக்னேஷ் சிவன், மணி அமுதவன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் ஒரு சூப்பரான பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்துருக்கு, கீழே என்ஜாய் பண்ணுங்கள்.

0: என்ன செக்லிஸ்ட் இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம் உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு ஆனா இதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இருக்கிற அழுக்கு அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்கத்தோடு

0: கனிவான கவனத்திற்கு. பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்டு கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
1: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
2: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் கஜினி படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் சுஜாதா இணைந்து பண்ண பாடல் கபிலன் வரிகள் ஹாரி ஜெயராஜ் இசையில. கேட்டடைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: ரெண்டு மணி 20 கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு அப்படியே பயங்கர ஜாலியாக அப்படியே எனர்ஜி தர மாதிரி டான்ஸ் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் சந்திரமுகி படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. கே கே கார்த்திக், சுஜாதா எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு சூப்பரான பாடல். கபிலன் வரிகளில் வித்யாசாகர் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: தமிழனுடைய மிகப்பெரிய வளம் வந்து வட்டார மொழி. வட்டார மொழியினுடைய வளம்தான் பொது மொழியை வந்து வளப்படுத்தும். ஆனால் இந்த சார்புகளையும் வெளிப்படுத்தாத ஒரு தன்மையை வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது எனக்கு ஒரு விருப்பமாக இருந்தது. அது அப்படியே வந்து போயிட்டுருக்கு. நான் வஉசி பாரதி புதுமை பித்தன் என்று ஆராய்ச்சி செய்திருப்பதால் என்னை திருநெல்வேலிக்காரனாக பலரும் வந்து கருதி கொள்வார்கள். அது எனக்கு பெருமை தான்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

2:32 கடந்து போயிட்டு இருக்கு. கேட்டு முடிச்ச பாடல் பில்லா படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் பாடின பாடல், பா விஜய் வரிகள், யுவன் சங்கர் ராஜா இசையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் அன்னியன் படத்திலிருந்து ஜெஸி கிஃப்ட், கே கே, ஸ்ரேயா கோஷல், சைந்தவி எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு சூப்பரான பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டுணிந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த

0: இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: குமார் சார், புன்னகைமணன் பூவிழிக்கடன் ருக்மணிக்காக சாங், அது அவர் பண்ணதுதான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணியிருக்காரு, ஒரு 22 படம் வாசிருப்பேன். அற்புதமான மியூசிக் டைரக்டர், என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது, வாணிஜய ரம்மம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது, அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜயம் வந்திருக்காரு, பால் சார் வானிலா பாடினாருங்க. வானிலாக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும் பாரு, அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் மைக்கு எனக்கு காட்டுறாருங்க. ஜனங்கள்லாம் வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: போக்ரி படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நவீன் குரல கபிலன் வரிகள மணிஷ் சர்மா இசையில. 2:44 கடந்து போயிட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் மாஸ்டர் படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் குரல்ல அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில வந்திரருக்கு கேட்டடைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்சா என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாத்திக்கணும்.

ரெண்டு மணி 52 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் செல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் கேட்டு முடிச்ச பாடல் சென்னை 628 படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் பிரேம்ஜி அமரன் பாடின பாடல் கங்கை அமரன் வரிகள யுவன் சங்கர் ராஜாய். சில நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் RRR படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. ராகுல் கிப்ளிங்ச் யாசின் நிசார் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் மதன் கார்கே வரிகள மரகதமணி இசையில கேட்டடைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் அதோடு சேர்ந்து கேட்டடைந்திருக்கீங்க. கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி யோஜனா, அதாவது மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து. மனிதன் இந்த பூமியில் தன் வாழ்வை தொடங்கிய காலந்தொட்டே எதெல்லாம் தனக்கு பயன் தர வல்லதோ அதையெல்லாம் தனக்கு தொழிலாக ஆக்கி கொண்டான். ஆடு, மாடு, நீர், நிலம், மீன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கடலில் வலை வீசும் மீனவர்கள் வாழ்வும் உழவர்கள் வாழ்வு போலவே இடர்கள் நிறைந்தது. தனது குடிமக்கள் துயருற்றால் ஆதரவு கரம் நீட்டுவது அரசின் ராஜ தர்மம். பல்வேறு காரணிகளால் அவதியுற்ற விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 6000 ரூபாய் அளிப்பது போல மீனவர்களுக்கும் நீர் வாழ் உயிரினம் சார்ந்த மதிப்பு கூட்டு நிறுவனங்களுக்கும் நிதியுதவி அளிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதே பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதியுதவி திட்டம். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரையிலான 4 ஆண்டுகளில் மீன்வளத்துறையை முறைப்படுத்துவதற்கும் மீன்வள குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் துணை திட்டமான பிரதமரின் மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா திட்டத்திற்கு 2024 ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த துணை திட்டம் மத்திய துறை துணை திட்டமாக 6000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இதில் 50%, அதாவது 3000 கோடி ரூபாய் உலக வங்கி மற்றும் AFD நிதி உட்பட பொது நிதி, மீதமுள்ள 50%, அதாவது 3000 கோடி ரூபாய் பயனாளிகள் தனியார் துறையிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் முதலீடாக இருக்கும். இது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரை 4 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும். பயனாளிகள் குறித்து அறியலாம். மீனவர்கள், நீர் வாழ் உயிரின வளர்ப்பு விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், மீன் விற்பனையாளர்கள் அல்லது மீன்பிடி மதிப்பு சங்கிலியில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நபர்கள், இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட தனியுரிமை நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள், சங்கங்கள், வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை LLP கூட்டுறவுகள், கூட்டமைப்புகள், சுய உதவி குழுக்கள், மீன் உற்பத்தியாளர் அமைப்புகள் FFPO, மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு மதிப்பு தொடர்களில் ஈடுபட்டுள்ள புத்தொழில் நிறுவனங்கள் போன்ற கிராம அளவிலான அமைப்புகள் இதில் பயன்பெறலாம். வேலைவாய்ப்பை உருவாக்கும் திறன் உட்பட முக்கிய தாக்கங்கள் குறித்து அறியலாம். 40 லட்சம் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு வேலை அடிப்படையிலான அடையாளங்களை வழங்க தேசிய மீன்வள டிஜிட்டல் தளத்தை உருவாக்குதல், மீன்வளத்துறையை படிப்படியாக முறைப்படுத்துதல் மற்றும் நிறுவன கடன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்தல், இந்த முன்முயற்சியால் 6.4 லட்சம் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கும் 5500 மீன்வள கூட்டுறவு அமைப்புகளுக்கும் நிறுவன கடன் கிடைக்க உதவும். இந்த திட்டம் மதிப்பு தொடர் செயல்திறனை மேம்படுத்தி 55,000 குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் பாதுகாப்பான தரமான மீன்களை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை முயற்சிகளை ஊக்குவிக்கின்றது. வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துதல், உள்நாட்டு சந்தையில் மீன் மற்றும் மீன் உற்பத்திகளின் தரத்தை மேம்படுத்துதல், உள்நாட்டு சந்தைகளை வலுப்படுத்துதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வியாபார வாய்ப்புகளை உருவாக்குதல், வேலைகள் மற்றும் பாதுகாப்பான பணியிடத்தை உருவாக்குவதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரமளித்தல், 1.7 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும், 75,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கவும், குறு மற்றும் சிறு தொழில் மதிப்பு தொடரில் தொடர்ந்து 5.4 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா யோஜனா, அதாவது பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இன் வர்ணஜாலம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களுக்கு, என்னுடைய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு முறை 3:01 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜி கௌதம். வர்ணச்சாலம் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வழக்கம் போல் 2000-2020 இந்த காலகட்டத்தில் வந்த அழகான இனிமையான சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். அந்த வகையில் இந்த தருணத்திற்கு முதல் பாடலாக வந்து அழக படத்தை வந்துகிட்டே இருக்குது. புதுப்பேட்டை படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா பாடின பாடல், நாமுத்துக்குமார் வரிகள், யுவன் சங்கர் ராஜா இசையில் வந்துகிட்டே இருக்க ஒரு சூப்பரான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பூர் எஃப்எம் 100.1.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை

0: வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

3:16 கடந்து போயிட்டு இருக்கு. கேட்டு முடிச்ச பாடல் மழை படத்திலிருந்து. எஸ்பிபி சரண் சுமங்கலி இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத் உடைய இசையில. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் கண்ட நாள் முதல் படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடின பாடல் தாமரை வரிகளை ஒன் சங்கர் ராஜா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்துருங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க. கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: தமிழனுடைய மிகப்பெரிய வளம் வந்து வட்டார மொழி. வட்டார மொழியினுடைய வளம்தான் பொது மொழியை வந்து வளப்படுத்தும். ஆனால் இந்த சார்புகளையும் வெளிப்படுத்தாத ஒரு தன்மையை வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது எனக்கு ஒரு விருப்பமாக இருந்தது. அது அப்படியே வந்து போயிட்டுருக்கு. நான் வஉசி பாரதி புதுமைப்பித்தன் என்று ஆராய்ச்சி செய்திருப்பதால் என்னை திருநெல்வேலிக்காரனாக பலரும் வந்து கருதி கொள்வார்கள். அது எனக்கு பெருமை தான்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் கேட்டு முடித்த பாடல் ஜி படத்திலிருந்து மதுபாலகிருஷ்ணன் மதுஸ்ரீ இணைந்து பாடின பாடல் பா விஜய் வரிகளை வித்யாசாகர் இசையில். 3:28 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் இஷும் படத்திலிருந்து ஜெயதேவ் ராஜலட்சுமி இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளை விஜய் ஆண்டனி இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3.

0: ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: குமார் சார், புன்னகைமணன் பூழி கிணற்றுக்காக சாங் அதை அவர் பண்ணதுதான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணியிருக்காரு. ஒரு 22 படம் வாசிருப்பேன். அற்புதமான மியூசிக் என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது. வாணிஜெயராமம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது. அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜெயராம வந்திருக்காரு. பால் சார் வானிலா பாடினாரு. வானிலாக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும் பாரு, அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் மைக்கை எனக்கு காட்டுறாருங்க. ஜனங்கள்லாம் வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

ஐயா படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். கே கே சாதனா சர்க்கம் இணைந்து பாடின பாடல் பா விஜய் வரிகளில் பரத்வாஜுடைய சில கேட்டு முடித்தோம். 3:39 கடந்து போயிட்டுருக்கு. நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய

குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் வெள்ளக்கார துரை படத்திலிருந்து. சத்யபிரகாஷ் பாடின பாடல் யுகபாரதி வரிகளில் டி இமான் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டணிந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டணிந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.

வாயை மூடி பேசவும் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். ஷாண்டோலன் சக்தி ஸ்ரீகோபாலன் இணைந்து பாடின பாடல் முத்தமிழ் வரிகளில் ஷாண்டோலனுடைய சில கேட்டு முடித்தோம். 3:49 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ரம்மி படத்திலிருந்து விவி பிரசன்னா வந்தனா ஸ்ரீனிவாசன் இணைந்து பாடின பாடல் யுகோபாரதி வரிகளில் டி இமான் இசையில் கேட்டு

நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. புலிவால் படத்திலிருந்து கார்த்திக் சைந்தவி இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளில் என்ஆர் ரகுநந்தனுடைய சில வந்துட்டே இருக்கு. கேட்டிருந்தீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். 4:01 கடந்து போயிட்டு இருக்கு. அட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில கொண்டாடத்தோடு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். இசையோடு விளையாடல கலக்கலாம் விளையாட போகிறோம். இன்றைக்கும் அதை கடைசியாக பண்ண மாதிரி தான். வரிகள், பாடல் வரிகள் வந்து நான் வந்து சொல்லுவேன்னா அது என்ன வரி என்ன பாட்டு அப்படின்றத நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணும். அண்ட் அந்த பாட்டு சம்மந்தமான சில கேள்விகள் கேட்பேன், அதையும் கரெக்டாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களுக்கான டாஸ்க். இன்றைக்கி யார் யாரெல்லாம் எப்படிலாம் எவ்வளோ வேகமாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது இணைப்பில் நீங்கள் வரணும்னா என்ன பண்ணும், ஃபோன் எடுத்து கால் பண்ணும். 2952-0853 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கோ கால் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், காலையில் கால் பண்ணி பேசினவங்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். புது நேயர்கள், காலையிலேருந்து கால் பண்ணாதவங்க இப்போ வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து எல்லாரையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலையத்திலேருந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ யாரெல்லாம் காலையில் இதுக்கு முன்னாடி ஷோவுக்கெல்லாம் கால் பண்ணிங்களோ அவங்க வந்து இந்த நேரத்தில் கால் பண்ண வேணாம், நீங்கள் அடுத்த நாள் நாளைக்கு வந்தால் போதும். ஸோ கால் பண்ணாதவங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கலாம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம் வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம் கௌதம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்.
1: நீங்க? பானு சார், ஆவடியில இருந்து பானு பேசுறேன்.
0: ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் ஒரு வாட்டி தான் சார் ட்ரை பண்ணுவேன். சரியா?
0: சூப்பர்ங்க, சூப்பர். இதுக்கே உங்களுக்கு வந்து மார்க் சல்லி கொடுத்து தரலாம். ஓகே, லைன் வரிகள் சொல்லட்டுமா? நீரோட்டம் போலாடும் ஆசை கனவுகள், ஊர்கோளம் ஆஹா ஆஹா ஆனந்தம், ஆடும் நினைவுகள் பூவாகும். எப்படிங்க, எப்படி இவ்வளவு ஈஸியா சொன்னா நான் என்ன பண்றது? நன்றி நன்றி. வணக்கம்
2: வணக்கம் சார், நான் ரெட்டில்ஸ் இருந்து ஹயாத் பாஷா ஜெய்புன்னிசா.
0: ரெட்டில்ஸ்ல இருந்து
2: ஹயாத் பாஷா ஜெய்புன்னிசா.
0: ஓகே ஓகே, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க முன்னாடி வந்தனே யார்.
2: ஆமா சார்,
0: இந்த பாடல் பாடினவங்க அதெல்லாம் உங்களுக்கு ஐடியா இருக்கா?
2: ஜெயச்சந்திரன் நினைக்கிறேன்.
0: ஜெயச்சந்திரன் நினைக்கிறீங்களா? அவர்
2: தான். ஆமா சார், ஜெயச்சந்திரன் தான் நினைக்கிறேன், ஞாபகத்துக்கு வரல.
0: ஓகே ஓகே, கொஞ்சம் தப்பா சொல்லிட்டீங்க.
2: ஆமா சார், ஜெயச்சந்திரன் தான் நினைக்கிறேன்.
0: ஓகேங்க, ஓகே ஓகே, பட் தப்பா சொல்லிருக்கீங்க, பட் பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கு நன்றி.
2: நன்றி சார,
0: நன்றி. வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
0: எங்க இருந்து?
3: ராயப்பேட்டை வெங்கட், சென்னை.
0: வெங்கட் ராயப்பேட்ல இருந்து? தீபன் சக்கரவர்த்தி உமா ரமணன் இணைந்து பாடின சூப்பரான பாடல், கங்கை அமரன் வரிகள் இளையராஜா இசையில, நிழல்கள் படத்திலிருந்து தான் அந்த பாடல் வந்து கேட்டிருந்தேன். பூங்கதவே தாழ் திரவா அப்படின்ற பாடல் நிகழ்ச்சியினுடைய தொடக்க பாடலாக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கேட்டு நினைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 200

0: ₹66 ஜிஎஸ்டி உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நாலு மணி 12 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இசையோடு விளையாட கலக்கலாக விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ பாடல் வரிகள் நான் சொல்லுவேன், அது என்ன வரி, அதாவது என்ன பாட்டு அப்படின்றத கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணணும். அண்ட் அதை தொடர்ந்து அந்த பாட்டு சம்மந்தமான சில கேள்விகள், அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கான டாஸ்க். இப்போ அடுத்து இணைப்பில் வரக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம். ஆஹா, வந்தோடனே கட் பண்ணிட்டு போயிட்டார் போல, விருப்பம் இல்லையாட்ருக்கு அவருக்கு. வணக்கம். வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: செந்தில் கண்ணன் சேரலாம்.
2: செந்தில் கண்ணன், ரெடியா இருக்கீங்களா?
3: நான் ரெடியா இருக்கேன் சார்.
2: ஓகே, உங்களுக்கான பாடல் வரிகள்: பாடி வச்சு பதுக்கி வச்சதெல்லாம், காதலிக்க காதலிக்க விளைஞ்சு வந்தது என்ன?
3: சரி சார், இன்னும்
2: ஒரு டைம் சொல்லணுமா? பாடி வச்சு பதுக்கி வச்சதெல்லாம், காதலிக்க காதலிக்க விளைஞ்சு வந்தது என்ன? உன்னாலதான் உதிர்ந்து போச்சு வெக்கம். இதுதான் வரிகள்.
3: பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு.
2: ஆஹா, அதுவா?
3: இல்ல வேற.
2: இதுல ஒரு மாதிரி, இந்த பாட்டுல வர டான்ஸ் ஒரு மாதிரி குதிச்சு குதிச்சு ஆடிட்டே வருவாங்க. வீடியோ சாங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகேங்க ஓகேங்க. நன்றி நன்றி
3: நன்றி சார்.
2: வணக்கம்.
4: ஹலோ, சைதாபேட்ல ஆனந்த் சார்.
2: சொல்லுங்க ஆனந்த், கண்டுபிடிச்சிங்களா?
4: சக்திவேல் படம் பாடின அருண்மொழியும் சரணலதாவும்.
2: என்ன பாட்டு பாடினவங்க? படம் வரைக்கும் சொல்லிட்டீங்க, பாட்டை சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது.
4: இருங்க சார், ஐயோ
2: இப்படி குழப்பினா எப்படி சொல்லுவீங்களா?
4: அது இது
2: என்னடா அது,
4: கனகாவும் செல்வம் படம் அந்த பாட்டு.
2: எல்லாமே சொல்லிட்டீங்க, ஆனா அந்த பாட்டை மட்டும் சொல்ல மாட்டேன்றீங்களே. புள்ளி விவரம் வரலாறு வரைக்கும் சொல்லிட்டீங்க.
4: பாடினவங்க
2: நடிச்சவங்க எல்லாருமே சொல்லிட்டீங்க, அந்த ஒரு வார்த்தை தான. டியூன் ஆகுது சொல்லுங்க. வணக்கம். சூப்பர். பாடியவர்கள் அருண்மொழி, ஸ்வர்ணலதா, அதுக்கப்புறம் படம் சக்திவேல் சொல்லிட்டாரு, நடிச்சவங்க செல்வா கனகா வரைக்கும் சொல்லிட்டாரு, ஆனா பாட்டு மட்டும் சொல்லல.
5: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
2: ஓகே, இப்ப அடுத்த நேயர் கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி, சோ நானே அந்த பாட்டை சொல்லிட்டு அந்த பாட்டை நம்ம கேட்டு வந்துடலாம். மல்லிகை முட்டு அப்படின்ற பாடல் தான் சக்திவேல் படத்துல இருந்து அருண்மொழி ஸ்வர்ணலதா இணைந்து பாடின பாடல். காமகோடியன் வரிகள இளையராஜா சில வந்திருக்கு. கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 4:21 கடந்து போயிட்டுருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்கான பாடல் வரிகள் தயாராக இருக்குது. இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நான் பேசுறது மட்டும்தான் எனக்கு கேட்டுட்ருக்கு, நீங்கள் பேசுறது எனக்கு எதுவுமே கேட்கல. ஆஹா, இப்படி தான் இருக்கணும். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து கால் பண்ணியிருக்கீங்க
1: சார்? மணலி மாறன்.
0: மாறன், ரெடியா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க சார்.
0: ஓகே, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனால் நான் அழுது என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு. இதுக்கு மேல ஈஸி தான், சொல்லிடலாம். சொல்லுங்க.
1: குணா திரைப்படம் சார். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றிங்க, நன்றி, சூப்பர். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு பாட்டு, ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு பாட்டுலையா. அந்த பாட்டு கொடுத்தோடனே கண்டுபிடிச்சிட்டீங்க. அண்ட் இது பாடினவங்க யார் அப்படின்றதும் ஈஸியாக எல்லாராலையும் கெஸ் பண்ணிட முடியும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பாட்டை கேட்டுட்டு மறுபடியும் தொடர்ந்து விளையாட போகிறோம். குணா படத்திலிருந்து கமல்ஹாசன் எஸ் ஜானிக்கு இணைந்து பண்ண பாடல் வாலி வரிகளை இளையராஜா சில வந்துட்டே இருக்கு. கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற ஒரு அழகான பாடல் இந்த தருணத்தை அழகாக வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிந்துங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
3: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
2: அதான்,
3: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். ஆ இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாமல் எங்க எங்க அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது, என் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ.

நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: குமார் சார் புன்னகைமனன் பூவிழி கடன் ருக்மணிக்காக சாங் அதை அவர் பண்ணதுதான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணிருக்காரு. நாங்கள் ஒரு 22 படம் வாசிருப்பேன். அற்புதமான மியூசிக் டைரக்டர், என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது, வாணிஜய ரம்மம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது. அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜரம் வந்திருக்காரு. பால் சார் வானிலா பண்ணாருங்க. வானிலாக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும் பாரு, அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் மைக்கு எனக்கு காட்டுறாருங்க. ஜனங்கள்லாம் வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
2: நாலு மணி 30 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இசையோடு கலக்கலா விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.

0: ஹலோ,
1: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
0: நான் ஹிந்தியிலிருந்து விஜயா பேசுறேன் சார். வணக்கம்.
1: வணக்கம். ரெடியா இருக்கீங்களா?
0: ஆ, சொல்லுங்க சார்.
1: இன்பம் பொங்கும் எங்கள் வீட்டில் இன்னொரு கொலுசும் சத்தம் செய்திடுமே. அடுத்த வரி, எங்கள் வீட்டின் பூஜை அறையில் இன்னொரு கையும் தீபம் ஏற்றிடுமே. இதுவும் ஈஸியான பாட்டு தான், அடிக்கடி கேட்ட பாட்டு தான். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். இன்பம் பொங்கும் எங்கள் வீட்டில் இன்னொரு கொலுசும் சத்தம் செய்திடுமே, எங்கள் வீட்டின் பூஜை அறையில் இன்னொரு கையும் தீபம் ஏற்றிடுமே. ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் மூவி. முயற்சி செஞ்சீங்க, படம் கரெக்டா சொல்றீங்க. சூப்பர், நன்றி. வணக்கம். வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: பாக்கம்பருத்தியூர் சுமதி.
1: யார் எங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்க?
2: பாக்கம்பருத்தியூர் சுமதி.
1: சுமதி, எந்த ஊர் சொன்னீங்க? பாக்கம்பருத்தியா?
2: பாக்கம்பருத்தியூர்.
1: ஓ, சூப்பரா இருக்கே பேரு, வித்தியாசமா இருக்கு.
2: திருவாரூர் மாவட்டம்.
1: சூப்பர் சூப்பர். பாக்கம்பருத்தியூர். பாக்கம் எப்பவுமே எல்லா ஊர் பின்னாடி வரும் பேர்ல, உங்க ஊர்ல முன்னாடி வந்திருக்கு.
2: நன்றி.
1: தொடர்ந்து கால் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: நான் வீரதுரை, அரியலூர்ல இருந்து பேசுறேன் சார்.
1: அரியலூர்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: ஆமா சார். ஆ, தெரியும் சார், அது வானத்தை போல. ரோஜா பூமாலையிலே ஒரு முல்லை பூசேகி அப்படின்னு ஒரு பாட்டு.
1: சூப்பருங்க. சூப்பர். வாவ், சூப்பரா சொல்லிட்டீங்க. அடிக்கடி கேக்குற பாட்டோ?
3: ஆமா சார், இப்ப சமீபத்துல அந்த படம் கூட டிவில போட்டாங்க.
1: ஆஹா, டிவில பார்த்தோன்னே டக்குனு, ஆஹா இந்த பாட்டு தான் அந்த பாட்டு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: அது இல்லாம முன்னாடியே ரெண்டு பேரும் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கு போனாங்க இல்லையா, அப்ப அந்த பாட்டு இல்லன்னா
1: அப்ப அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டீங்க.
3: நீ செலக்ட் பண்ணிட்டாங்க.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நன்றி.
3: நன்றி சார்.
1: நன்றி நன்றி. எஸ், அந்த பாட்டு தான் ரோஜா பூ மாலையிலே அப்படின்ற பாடல். வானத்தை போல படத்துல இருந்து மனோஜ் சித்ரா இணைந்து பண்ண பாடல். பா விஜய் வரிகள், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: தமிழனுடைய மிகப்பெரிய வளம் வந்து வட்டார மொழி. வட்டார மொழியினுடைய வளம்தான் பொது மொழியை வந்து வளப்படுத்தும். ஆனால் இந்த சார்புகளையும் வெளிப்படுத்தாத ஒரு தன்மையை வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது எனக்கு ஒரு விருப்பமாக இருந்தது. அது அப்படியே வந்து போயிட்டுருக்கு. நான் வஉசி பாரதி புதுமை பித்தன் என்று ஆராய்ச்சி செய்திருப்பதால் என்னை திருநெல்வேலிக்காரனாக பலரும் வந்து கருதி கொள்வார்கள். அது எனக்கு பெருமை தான்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: 4:40 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். என்ன பயங்கர சத்தத்தோட வந்து காணாம போயிட்டாரு. வணக்கம் வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணி? வணக்கம்
1: சார். வணக்கம
0: வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கான வரிகள் சொல்லாமா? இதுவரைக்கும் எல்லாம் தெரிஞ்சிச்சு,
1: எனக்கு என்ன அமைப்பு இருக்கு தெரியல.
0: ஓகே ஓகே, சரி நான் சொல்றேன், ட்ரை பண்ணுங்க. உன் தோளில் சாயும் போது உற்சாகம் கொள்ளும் கண்கள், நீ எங்கே எங்கே என்று உன்னை தேடி தேடி பார்க்கிறது. உன்னோடு போகும்போது பூ பூக்கும் சாலையாவும், நீ எங்கே என்று என்னை கேட்ட பின்பு வாடிடுது. இது வந்து நான் வருஷம் சொல்லிடுறேன், 2010 வந்த பாட்டு. இன்னொரு தடவையா? சரி சொல்லிட்டா போச்சு. உன் தோளில் சாயும் போது உற்சாகம் கொள்ளும் கண்கள், நீ எங்கே எங்கே என்று உன்னை தேடி தேடி பார்க்கிறது. உன்னோடு போகும்போது பூ பூக்கும் சாலையாவும், நீ எங்கே என்று என்னை கேட்ட பின்பு வாடிடுது.
1: போகும் பாதையில்
0: ஆஹா, அந்த பாட்டு இல்ல.
1: நன்றி,
0: வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம், நான் சொல்ற வணக்கம் எனக்கே தான் திருப்பி கேக்குது. வணக்கம்.
2: வணக்கம், சந்திரசேகர் வேலூர் கட்டடையிலிருந்து.
0: வணக்கம், சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா என்ன பாட்டுன்னு?
2: ஆ, கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ. ஈஸியான பாட்டு.
0: ஈஸியான பாட்டா?
2: மழை
0: வருதா?
2: மழை வரும் அறிகுறி, இங்க மழை வர மாதிரிதான் இருக்கு ப்ரோ.
0: கரெக்டா தான் கேட்டிருக்கேன் நினைக்கிறேன். பட் சூப்பர், ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிங்க. நன்றி நன்றி.
2: தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி.
0: வணக்கம். என்னங்க வந்துட்டு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. வணக்கம்
3: வணக்கம்.
0: யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜிஆர் சரவணன்.
0: கும்பகோணத்துல இருந்து ஜிஆர் சரவணன்.
3: ஆமா சார்.
0: ஓகே, இந்த பாட்டோட இசை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பாட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, மழை வரும் அறிகுறி அப்படின்ற பாட்டு. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்? இசை ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு?
3: நன்றிங்க.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: வெப்பம் படத்திலேருந்து தான் அந்த பாடல் வரிகள் கேட்டிருந்தேன். வந்த நேர் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. மழை வரும் அறிகுறி அப்படின்ற அந்த பாடல் நரேஷ் பாடியிருக்காரு. நா முத்துக்குமார் வரிகளை ஜோஷ்வா ஸ்ரீதருடைய சில ஒரு சூப்பரான பாடல் வெப்பம் படத்திலேருந்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: வெப்பம் படத்திலிருந்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு எழுதிருங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு அணிந்திருக்கீங்க. கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பூர் எஃப்எம் 100.1.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி.

0: 4:51 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா இணைப்பில் வரக்கூடிய நேயர்கள் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டே பிரச்சனை. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஒரு நேரத்துக்கு ஒரு நாள்ல கொஞ்சம் பார்த்து பார்த்து வர வேண்டியிருக்கு. நாங்களாம் வர மாட்டோம், நாங்க ஒரு வழி தான் வருவோம், எப்பவுமே வருவோம். அதனால பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு.
0: ஓகேங்க, ஓகே ஓகே.
1: சொல்லுங்க சொல்லுங்க ஐயா.
0: ஓகே, உங்களுக்கான பாட்டு வரிகள் சொல்லாமா? ரெடியா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க, முடிஞ்சே சொல்றேன், இல்ல அடுத்து சொல்லட்டும்?
0: ஓகே ஓகே. இந்த மனசுதான், இந்த மனசுதான்.
1: ஓகே
0: சொல்லுங்க. முருகமலை காட்டுக்குள்ள விறகு எடுக்கும் வேலையில தூரத்துல நின்னவரே தூக்கி விட்டா ஆகாதா?
1: முருகமலை காட்டுக்கு முரளி படம், முரளி சங்கவி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. முருகமலை காட்டுக்குள்ள சுத்திய மத்தியான, ஐயோ
0: பத்துல வர மாட்டேங்க. நுனி நாக்கு வரைக்கும் வந்துருச்சு, அதுக்கு மேல வர மாட்டேங்குதா?
1: என்ன
0: பாட்டுன்றது?
1: முருகமலை காட்டுக்குள்ளே
0: ஒண்ணும் பிரச்சனை, அடுத்த தடவை கண்டுபிடிச்சுக்கலாம். நன்றி நன்றி.
1: இவங்க அவர் இவரும் இருப்பாருல்ல, இவரு
0: வர மாட்டேன். நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: அரியலூர்ல இருந்து ராஜாமணி. கருவேலங்காட்டுக்குள்ள அந்த பாட்டுங்க
0: ஐயா. கருவேலங்காட்டுக்குள்ளயா?
2: ஆமா, அந்த பாட்டு.
0: சூப்பருங்க, சூப்பர். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க,
2: ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: ஓகே,
2: ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: கடலூர் மாவட்டம் முத்தாதவட்டம் செம்மவள்ளி சங்கரநாதன்.
0: கடலூர் மாவட்டம்
3: முத்தாதவட்டம் வட்டம் காந்திநகர்ல இருந்து செம்மவள்ளி ரங்கநாதன் பேசுறேன்.
0: செம்மவள்ளி ரங்கநாதன். ஓகே ஓகே. முன்னாடி சொன்ன அந்த நேர் ஒரு பாட்டு சொன்னாங்க, அது கரெக்டா?
3: இல்லைங்க சார்.
0: இல்லீங்களா? என்ன பாட்டு, நீங்க கரெக்டா சொல்லுங்க. சூப்பருங்க, சூப்பர். பாடினவங்க உங்களுக்கு ஐடியா இருக்கா, யார் பாடினாங்க அப்படின்னு?
3: ஹரிஹரன் சார்.
0: இன்னொரு இன்னொரு பாடகர் பாடியிருக்காங்க,
3: அனுராதா ஸ்ரீராம்.
0: சூப்பருங்க, சூப்பர். அருமையா சொல்றீங்க, நன்றி.
3: தேங்க்யூ சார்.
0: ஓகே, ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் பாடின பாடல் தேவா இசையில பாஞ்சாலங்குறிச்சி படத்திலிருந்து உதட்டோர சிவப்பே அப்படின்ற பாடலாம் வந்து கேட்டிருந்தேன். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாம் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்பில் வந்த நேர்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இணைப்பில் லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதால அடுத்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: மொழியும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. பூந்தன்றில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம், ஏது பேச போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி கால் பண்ணி பேச போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது வித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல், புதிய வரவு, நம்மோடு இணையட்டும். தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து விவித் பாரதிக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கெல்லாம் நன்றிகளோட. நிறைய நேர்கள் வந்து லைன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்மளோட தொடர்ச்சியான நேர் காலையிலேருந்து ஏகப்பட்ட கால ஷோஸ்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் ஏதோ ஒன்று கருத்து சொல்லணும் அப்படின்னா ஃபேஸ்புக் இருக்குது, அந்த இடத்துல அந்த தளத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேரோட அந்த கருத்தையும் நம்ம சொல்லுவோம். பட் கால் பண்ணுறது புது புது நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அதுக்காக வந்து காலையிலேருந்து நீங்கள் எந்தெந்த ஷோவில் பங்கெடுத்துருந்துருப்பீங்க, ஒரு நேயர் ஒரு ஷோவில் ஒரு நாளைக்கு கால் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் திருப்பி வரலாம் அப்படின்ற வேண்டுகோள். இந்த நேரத்தில் பூந்தண்ணில் நம்ம என்ன பேச போகிறோம், ஏது பேச போகிறோம் அப்படின்னா வந்து நம்மகிட்ட நிறைய விஷயம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து ஒரே சிரிப்பு சத்தமாக இருக்கும், ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்துகிட்ருப்போம். அப்படியே வீட்டுக்குள்ளே அந்த ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே நியூட்ரலில் வண்டியை போடுற மாதிரி உருன்னு அப்படியே போயிட்டு, ஏன்னா இன்னுமா டீ ரெடி ஆகலை, வந்த உடனே டீ இருக்கணும்னு தெரியுமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எங்கேருந்து வந்து அந்த கோபம் வரும்னே தெரியாது. வெளியில் ஜாலியாக இருப்போம், வீட்டுக்கு போனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு மாதிரி கடுகடுக்கடுக்குன்னு, எதுக்கு இந்த மனுஷன் வீட்டுக்கு வந்து அப்படி கடுகடுக்குன்னு இருக்காப்பில்ல, ஆஃபீஸில் கேட்டால் என்ன ஜாலியாக அந்த மனுஷன் இருப்பார் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் அதை நம்ம உணர்வோம், மாற்றிக்கணும்னு நினச்சி பார்ப்போம், சரி மாற்றிக்கலாம் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்லாம் நினைப்போம். அப்படி நம்மக்கிட்ட உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்தந்த சின்ன விஷயங்கள், சின்ன ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கோவப்படுறதா இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் வந்து இந்த நொறுக்கு தீனி ரொம்ப அதிகமாக தின்னுட்டு இருக்கேன்ப்பா இது கொஞ்சம் கம்மி பண்ணணும். தூங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் தூங்குறேன், நானும் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்தில் எந்திரிச்சலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. செலவு சேமிக்கணும்னு பார்க்குறேன், அது எங்கே சேமிக்க முடியுது, வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. உங்ககிட்ட இருக்கிற எந்த ஒரு செயல் இல்லை பழக்கத்தை வந்து நான் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன்ப்பா, ஆனால் கொஞ்சம் அது ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ணுடைய நம்பர் 2952-0853 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 2838-9871 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா விவித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பதில்களை நான் இன்றைக்கி டேட்டு 3 செப்டம்பர் பூந்தண்டல் போஸ்ட் போட்டிருக்கேன், அங்கே உங்களோட பதில்களை கமெண்ட்டாக பற்றி விடலாம். இந்த ஒரு சின்ன விஷயத்தை இல்லை இந்த ஒரு மாற்றத்தை நான் எனக்குள்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் அது கடினமாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கணும்னு நீங்கள் உங்ககிட்ட நினைக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் பேசுகிறோம் நிகழ்ச்சியில். முதல் நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்,
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
1: ஐயாவுக்கு மாலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி.
0: ராஜேந்திரன் மணக்குடி, சொல்லுங்க ராஜேந்திரன் சார்.
1: தலைப்பு சொல்லுங்க சார்.
0: தலைப்பு வணக்கம் வித் பாரதி தமிழகம். வணக்கம்
1: சொல்லுங்க சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: குரும்பேட்டையிலிருந்து பாலசுப்ரமணியன் சார்.
0: பாலசுப்ரமணியன் குரும்பேட்டையிலிருந்து.
1: ஆமா சார்.
0: ஓகே பாலசுப்ரமணியன், சொல்லுங்க உங்ககிட்ட நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன?
1: மாத்திக்கணுங்கிறது ராத்திரி சீக்கிரம் தூங்கணும் சார்.
0: சீக்கிரம் தூங்கணும், மாட்டம் ஆரம்பிக்கிறேன், 2 மணி ஆயிடுதுன்றீங்களா? முதல் பாட்டு வந்துட்டு இருக்கு அரிந்து மரியாமன் படத்துல இருந்து, யுவன் சங்கர் ராஜா இசையில, ரஞ்சித் மற்றும் சுஜாதா இவங்களுடைய குரல்ல, ஸ்நேகன் வரிகள்ல, அப்படியே சைக்கிள்ல பெல்லு ட்ரிங் ட்ரிங் அடிக்கும் பாத்தீங்களா, அப்படி ஒரு ட்ரிங் ட்ரிங் பாட்டு தான் வந்துட்டு இருக்கு, கேட்டுருவாங்க.

வணக்கம் வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் வித் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெலடியான மாலை பொழுது பொன் மாலை பொழுது நேரம் 5 மணி 1 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. அந்த மெலடியான மாலை வேளையில் பூந்தண்டல் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். பூந்தண்டல் நிகழ்ச்சியாக வித் பாரதி தமிழகம் 102.3 இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: அஞ்சு மணி பத்து நிமிஷம் ஆகிட்டு இருக்கு, கேட்டுருக்கோம் பொதுநல நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். உங்ககிட்ட இருக்கிற இந்த ஒரு செயலில் குணத்தை வந்து நான் மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டுருங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத அந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். ஃபேஸ்புக்லேயும் சொல்லலான்னு சொன்னோன்னே நிறைய நேர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்கீங்க. எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் வாழ்த்துக்களோட யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்றத வந்து அப்படியே தேடி பிடிச்சி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பொன்னேரி கலீல் அகமது என்ன சொல்லியிருக்காருன்னா, தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுது சார். அப்படியே கொஞ்சம் நேரம் இல்லை, அது ஆயிடுது. அப்படியே ஆரம்பிக்கிறேன் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, யூடியூப் இந்த பக்கம் அப்படியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கேன். அப்போலாம் வந்து இது ரவுண்ட் அடிப்போம்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி இப்போ இந்த சோஷியல் மீடியா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டைம் பார்த்தா 11:12 ஆயிடுது. அதை கொஞ்சம் குறைச்சிட்டு சீக்கிரமாக தூங்கிடணும் அப்படின்னு சொல்லி பொன்னேரி கலீல் அகமது சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து எதுவுமே 1-2 தாட்டி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார், ஊங்குட்டி கேட்க தோணுது. அதையே 3-4 தாட்டி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா டப்புன்னு எங்கேருந்து வருதுன்னே தெரியல, முகலாம் செவந்து போய் அப்படியே விருன்னு எரிச்சல் ஆகிடுது. அது கொஞ்சம் குறைச்சிக்கணும், ஏன்னா அவங்களுக்கு நமக்கு புரியலன்னு தான் சொல்கிறாங்க. ஏன் நம்ம ஏன் எரிச்சல் ஆகணும்? ஓகே ரைட்டு, இல்லை புரிஞ்சுக்கிட்டமாச்சு, முதல் தாட்டிலே வந்து இப்படி தலையாட்டினோம், புரிஞ்சிச்சுங்க அப்படி சொல்லிட்டு. அதனால் வந்து எனக்கு ஒரு விஷயத்தை வந்து 1-2 தாட்டி கேட்குறதுக்கப்புறம் 3வது தாட்டி கேட்டாலே ஒரு மாதிரி ஆகிடுது, அதை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நிறைய நேர்கள் மலை

0: மாத்துக்கள் போட்டுறீங்க. அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கண்ணன். சொல்லுங்க கண்ணன் சார்.
2: என்ன
1: ப்ரோக்ராம் சார்? என்ன ப்ரோக்ராம்? நீங்கள் விபத் பாரதி தான் சார் கால் பண்ணீங்க?
2: ஆமாம் சார். அது என்ன?
1: சரி ஓகே, என்னன்னு தெரியலீங்களா? எதையா உங்ககிட்ட மாத்திக்கணும்னா நீங்க என்ன மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட இருக்கிற குணம் எல்லாம் செயல்ல கோவப்படுறது இல்ல, நிறைய செலவு எதுவுமே மாத்திர மாதிரி இல்லையா?
2: எல்லாத்தையுமே நம்ம
1: அத்தி
2: ஒரே மாதிரி தான். அதுக்கு கண்டிப்பா கோவப்படுவேன். எதுக்குமே கோவப்படாம இருக்க முடியாது.
1: ஆமா, எதுக்கு படக்கூடாதோ அதுக்கு பட மாட்டீங்களா? கோபம் அப்படின்ற இடத்துல ரெண்டு நிமிஷம் பேசணும்னா ரெண்டு மணி நேரம் கூட பேசுவார் நினைக்கிறேன். வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: கும்பகோணம்.
1: டிக்கெட் எடுக்கிற மாதிரி கூட்டுறங்கிறீங்க பஸ்ல? சொல்லுங்க சொல்லுங்க சங்கர் சார்.
2: வேலை நல்லா ஃபாஸ்ட்டாக செய்யணுங்க, ஒரு ஆசை சார். வேலை செய்யணும், கொஞ்சம் மெல்லாமல் ஓடுது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் செய்யணும்.
1: ஃபாஸ்ட்டாக செய்யணும். ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகி போச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படி போதா?
2: அதுக்காக இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும்னா ஒரு ஆசை. ஒன்றும் இல்லை.
1: ஓகே சங்கர் சொல்லுங்கள். ஓகே சங்கர், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரதி தமிழகம். வணக்கம்.
3: வணக்கம். பானு ஃப்ரம் மயிலாப்பூர்.
1: பானு ஃப்ரம் மயிலாப்பூர், சொல்லுங்கள் பானு.
3: என்னோட இதுன்ற மாத்திக்கணும்னு ஃபீல் பண்றது என்னன்னா, நம்ம பசங்களுக்கு கிட்ட சொன்னோம்னா அவங்களுக்கு நல்லது அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் இல்லாம இருக்குல்ல, அது சொல்றது ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் நம்ம தான் அங்க புலிஷா மாதிரி ஆக்கிடுறாங்க பசங்க.
1: என்னது என்னவா மாறிடுறீங்க?
3: அவங்க நம்மள சொல்லும் போது இரிட்டேட் ஆகிட்டு நம்மள இரிட்டேட் பண்ணிடுறாங்க.
1: ஒரு நல்லது சொல்ல முடியல அப்படின்றீங்களா?
3: 100% அது எது, நீங்க டே டு டே வந்து படிக்க சொன்னாலும் பசங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க, டைம்க்கு வந்து சொன்னாலும் ஒரு மாதிரி பாக்குறாங்க,
1: ஒரு மாதிரி பாக்குறாங்க. சீக்கிரம் எழுந்திரினாலும் ஒரு மாதிரி பாக்குறாங்க, சீக்கிரம் தூங்கினாலும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஓகே,
3: அதனால அது சேஞ்ச் பண்ணிக்கணும். சொல்லாமலே அவங்களே ரெடி ஆகுறானே பாக்கணும், அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கணும், அந்த கண்ட்ரோல் பண்ணிக்கணும். என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு ஃபீல் பண்றேன்.
1: ஓகே, எதுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டே நம்ம மாதிரி போமே அப்படின்றீங்க.
3: கண்டிப்பா.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
4: ஹலோ
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன்.
1: வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க டெல்லி சார்.
4: நல்லா இருக்குங்களா ஐயா?
1: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்.
4: சின்ன விவசாயம் நிறைய நமக்கு வேலை குறைக்கணும்னு பாக்குறேன். உடம்பு ஒத்துழைக்கல, மனசு விட மாட்டேங்குது. நிறைய வேலையைதான் கொஞ்சம் குறைக்கணும். அது விவசாய வேலையில அது மனசு ஒத்து வர மாட்டேங்குது, உடம்பு ஒத்து உழைக்க மாட்டேங்குது. அதுதான் என்னோட போராட்டம். மனசுக்கும் உடம்புக்கும்,
1: மனசுக்கும் உடம்புக்கும் ஒரே போராட்டமா ஓடிட்டு இருக்கா?
4: அதனால
1: அது எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியல.
4: தெரியல,
1: நிறைய பேருக்கு தெரியல சார்.
4: ஆமாங்க ஐயா, அதான்.
1: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: 102.3
1: தான், சொல்லுங்க.
5: சக்கரை
1: போட்டமா போடலையாங்கிற ஞாபகம் வர
5: மாட்டேங்குது. அஞ்சு மணிக்கு ரேடியோ ஆன் பண்ணிட்டேன்னா
1: பாடல் வந்துட்டு இருக்கு. அதில் செல்லமைப்படுத்துறது ஆர்ஜாஸ் மியூசிக்ல அப்படியே ஒரு சூப்பரான ஹம்மிங்கோட ஆரம்பிக்கும். கே கே மகதி, சின்மயி, டிம்மி இவங்கெல்லாம் சேர்ந்து பாடிருக்காங்க. வைரமுத்து வரிகள் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: அஞ்சு மணி 20 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கும் பூந்தண்டல் நிகழ்ச்சி வித் பாரதி, தமிழகம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். உங்ககிட்ட நீங்க சின்னதா அது நம்மகிட்ட இருக்கும், மாத்திக்கணும்னு நம்ம நினைப்போம், அதை ஆனால் ஃபாலோ பண்றது வந்து கஷ்டமா தான் இருக்கும். அப்படி நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, உங்ககிட்ட மாத்திக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன பண்ணுறதா பேசிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்ல வந்து நண்பர் பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்கிட்ட சார் ஒரு அசட்டு தனியா பாத்துக்கலாம் விட என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அசட்டு தனியா சில நேரங்களில் கை கொடுத்துருக்கு, பல நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தப்புக்கிட்டு சரிக்கையும் விட்டுருக்கு. அதை கொஞ்சம் எல்லா நேரமும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாராயணசாமி சின்ன பிள்ளை கும்பகோணத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறது வந்து, நாராயணசாமி மோலதி, நண்பர்களுடன் வந்து பேசுகிறதெல்லாம் குறைஞ்சி போச்சு, என்னத்தை பேசுனா சாப்பிட்டியா மழை பெஞ்சுதா அவ்வளோதான், வேறு என்ன பேசுறது, அப்புறம் சரி ரைட்டு ஒன்றும் இப்போதைக்கு முடியல நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு வச்சிட்ற மாதிரி இருக்கு. அதனால் அந்த நண்பர்கள்ட்ட கொஞ்சம் பேசுகிறான் வந்து மனமிட்டு பேசுறதுக்கு வந்து முயற்சி செய்யணும். அது கொஞ்சம் இப்போ நான் குறைஞ்சிருச்சு, அதுக்கு மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நினைக்கிறார் அவர். சூப்பரான விஷயந்தான். காட்டு பக்கத்துலேருந்து ஆண்டராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுறேன் சார், என்ன இது

0: சும்மா கொஞ்சம் காரமாக குழம்பு இருக்குன்னா என்ன இவ்வளோ காரமாக இருக்குது சாப்பிட்லான்னு வந்தால் இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுது. அதை கொஞ்சம் மாற்றணும், அது ஏன் தான் அப்படி ஆகுதுன்னு தெரில, அது கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேரத்தில் நம்ம பேசலாம். வணக்கம், வித் பார் தமிழ் எஃப்எம், யாருங்கிறத பேசுகிறீங்க? சொல்லுங்க கலா. முதல் முறையா அழுத்தமா ஆழமா பதிவு
1: பண்ணிக்கிறேன். கோவத்துல அந்த பதற்றத்தோடு கலந்த கோவம் வரும் சார், அதை கண்டிப்பா கட்டுப்படுத்தணும் சார்.
0: பதற்றத்தோடு கலந்த கோவம்,
1: ஆமா சார், அது கோவம் ஒரு பதட்டமும் சேர்ந்து வரும் பாருங்க, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் கண்டிப்பா மாத்திக்கணும் சார்.
0: கோவத்திலே நாலு வகை இருக்கிற மாதிரி, பதட்டமான கோவம், பதட்டம் இல்லாத கோவம். ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணது. வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம், யாரங்கிறது பேசுறீங்க? வணக்கம் ராமானுஜம் பேசுறீங்களா? சொல்லுங்க ராமானுஜம் சார், உங்க ரேடியோ வால்யூம் தயவு செய்து கம்மி பண்ணிட்டு பேசுங்க. சுத்தமா கட்
2: பண்ணிட்டீங்களா?
0: அப்படியா, சரி சொல்லுங்க ராமானுஜம் சார்.
2: எனக்கு கோவம் வந்து சின்ன சின்ன விஷயத்துலாம் எங்க வீட்டம்மா கிட்ட கொஞ்சம் கோவப்படா இருக்கு மேடம்.
0: அப்படியா,
2: அதை கொஞ்சம் குறைக்கலான்னு பாத்துட்டு இருக்கேன் சார்.
0: குறைக்கலான்னு பாத்துட்டு இருக்கீங்களா?
2: ஆமா, குறைச்சே ஆகணும்.
0: எத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க குறைக்கலான்னு?
2: என்ன சார்,
0: எத்தனை வருஷமா யோசிச்சுட்டு இருக்கீங்க குறைக்கலான்னு? இப்பதான் ஒரு பாஞ்சு நாளா? ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணுங்க. வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் சார. வணக்கம் சார.
0: வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் கொடுக்கூர்லேருந்து பேசுகிறேன் சார்.
0: கொடுக்கூர்லேருந்து பேர் சொல்லுங்கள் சார்.
3: குருநாதன் சார்.
0: குருநாதன், சொல்லுங்கள் குருநாதன் சார்.
3: எனக்கு நான் மாத்திங்க நினைக்கிறேன், விடிய காலம் எழுந்திரிங்க நினைக்கிறேன், அதான் முடியல சார்.
0: விடிய காலம் எழுந்திரிங்கன்னு நினைக்கிறீங்க, விடிஞ்சு ஒரு 8 மணி ஆயிருதா?
3: ஆமாம் சார்,
0: 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சு பார்க்க முடியுது கொடுக்கூர். ஆ
3: ஆமாம் சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன ஏதோ அங்கே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு போல இருக்கே.
4: மன
0: உளைச்சலா, அதனால டென்ஷன் வருது, அதனால கோவம் வருது.
4: கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஒரே பேச்சு சொல்றீங்களா?
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க கோதண்டமணி சார், சொல்லுங்க பேசலாம்.
5: 11 மணி ஆகுதுங்க
0: படுக்கிறதுக்கு.
5: ஆமா,
0: எழுந்திருக்கிறதுக்கு காலைல 8 மணி ஆகுதா?
5: 5 மணிக்கு எழுந்துறேன்.
0: அப்புறம் என்ன சார், கரெக்டாக தானே எழுந்திருக்கிறீங்க? இன்னும் முன்னாடியே படுக்கணும்னு நினைக்கிறீங்களா, தூங்கணும்னு நினைக்கிறீங்களா?
5: 7 மணிக்கு தூங்கலாம்னு நினைக்கிறேன்.
0: நைட்டு 7 மணிக்கே படுத்துறோம், எதுக்கு பேசிக்கிட்டு சாப்பிட்டமா இப்படி தூங்கினமான்னு
5: இருக்கணும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. பாட்டு வந்துட்டு இருக்கு, மறுபடியும் படத்துலேருந்து ஒரு கிளாசிக்கான ரெட்ரோ பாட்டு, நலம் வாழ என்னாலும் பாடுறதான் எஸ்பி பாலசிங்கம் அவர் குரலில், இளையராஜா இசையில் கேட்டுவாங்க. தொடர்ந்து பேசலாம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
6: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: Being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: அஞ்சு மணி 30 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கும் வித் பாரதி தமிழகம் 102.3 பூந்தண்டல் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நீங்கள் மாற்றிக்கணும்னு விஷயங்கள்லாம் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்ட்டுதான். ஃபேஸ்புக்கில் வந்து பொன்னியம்மன்மடி பொன்னை கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இது நம்மளில் நிறைய பேர் என்ன இருக்கீங்க, அந்த பைக் சாவியை எங்கே வச்சோன்னு டெய்லி தேடுவோம். அப்புறம் ஏதாவது ஒரு நாள் மாற்றி வச்சிட்டோம்னா அவ்வளோதான், அங்கே தான் இருக்கும். இல்லைனா நம்ம பாக்கெட்லேயே வச்சுட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருப்போம். இந்த பாக்கெட்டில் இருக்கிறத சொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்னு வீட்டில் இருக்கவங்களை கேட்போம், நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு. அந்த மாதிரி எனக்கு இந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் கடிதம் எழுதி அதை வந்து தபால் பெட்டியில் போட்டு பத்திரிகைகள் வந்து இந்த கடிதம் எழுதுகிற ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது சார். அது என்ன பண்ணிடுறேன்னா, அப்புறமா போட்டுக்கலாம், எழுதி வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் பொன்னியம்மன் மடை வண்ணை கணேசன் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது அப்படின்லாம் எழுதிட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, டைரியில் வச்சிடறாராம். அதனால் அது கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கழித்து மறந்து போயிடுது, எங்கடா எங்கடான்னு தேடி பார்க்குறேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும், அதெல்லாம் அப்படிலாம் இல்லாமல் எழுதுறம்மா உடனே மலைக்காமல் போய் தபால் பெட்டியில் போட்டால் தானே பத்திரிகையில் வந்து பேர் வரும் அப்படின்னு சொல்லி பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கொழுமங்கண்டன் என்ன சொல்லியிருக்காருனா, எனக்கு வந்து இந்த ஹெல்த்தை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும், உடல் ஆரோக்கியம் அப்படின்றது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்தா எழுந்திரிக்க முடியல, எழுந்திரிஞ்சா உட்கார முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல, உடம்பு கூட கூட வருது அப்படின்ற மாதிரி உடல் ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் ரசாயனம் இல்லாத உணவு வகையில் சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருக்கணும்னு நினச்சிட்டு வெளியில் போனால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் துரித உணவுகள்லாம் தவிர்க்கணும்னு மனசு சொல்லுது. ஆனால் போகும்போது அப்படி இந்த ரைஸை போட்டு ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு கின்றாங்க பார்த்தீங்களா, சரி சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி மனசு கொஞ்சம் லைட்டாக டேக் டைவர்ஷன் பண்ணுது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதை தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். தர்மசங்கடமான மனசு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன தண்ணியெல்லாம் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. வீரராகவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் வந்து நிறையா கவிதையை எழுதிட்டு அசட்டு தைரியம் வந்து தெரியாதவங்களுக்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் உதவணும்னு போயிட்டு அதுக்கப்புறம் மன கஷ்டம்லாம் வந்துச்சு. அதனால் அது நம்பகத்தன்மை, உதவி செய்யும் போது அதோடைய நம்பகத்தன்மை என்ன என்று ஆராய்ந்து உதவி செய்கிறது வந்து கொஞ்சம் அந்த ஒரு குவாலிட்டியை நான் எடுத்துக்கணுன்ட்ருக்காங்க. சேது செல்வி செல்வன் பெங்களூர்லேருந்து ரொம்ப எதிர்காலம் பற்றி என்ன வாழ்க்கை எங்கே போது என்ன எது அதுக்கு என்ன பண்ணுறது, இது நம்மள நிறைய பேர் சும்மா அப்படியே உட்காந்துருப்போம், ஏன்டா இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன லைஃபு என்ன வாழ்க்கை அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நேர் வணக்கம் வித் பார் தமிழகம் இறங்குறது பேசுகிறீங்க. வணக்கம் ரேடியோ வாலிமா தயவு செய்து கம்யூனிட்டி பேசுங்க, அப்போ தான் நீங்கள் பேசுகிறது நான் பேசுகிறது எல்லோரும் பேசுகிறதும் ரொம்ப சூப்பராக அழகாக கேட்கும். வணக்கம் வித் பார் தமிழகம்.
2: வணக்கம்
1: வணக்கம் இறங்குறது பேசுகிறீங்க.
2: தலைப்பு சொல்லுங்கள்.
1: தலைப்பு ரொம்ப நன்றி சார், தொடர்ந்து கேளுங்க, ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் வித் பார் தமிழகம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சா சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
1: வேதாரண்யம் சிவகுமார், சொல்லுங்க சிவகுமார் சார்.
3: அதாவது மற்றவர்களிடத்துல பேசுகின்ற போது மிக கவனமாக பேச வேண்டும், ஏன்னா வார்த்தைகளை விட்டுறாமல். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா மற்றவர்களுக்கு வந்து தொந்தரவு இல்லாமல் இருக்க வேண்டும். அதனால மற்றவர்கிட்ட பேசுகின்ற போது மிக கவனமாக பேச வேண்டும் என்று நினைக்கிறேன்.
1: நீங்க வந்து கொஞ்சம் கவனமா பேசணும்னு நினைக்கிறீங்க.
3: ஆமா ஆமா.
1: அப்புறம் ஏதாவது பேசி விட்டுறேன், இந்த சிவகுமார் என்ன இப்படி பேசுறாப்புலன்னு அங்க போய் சொல்றாங்க.
3: ஆமா அங்க போய் ஏதாவது
1: எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கிறீங்க. வணக்கம் வித் பார் தமிழகம். வணக்கம் வணக்கம் வித் பார் தமிழகம் யார் அங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் வித் பார் தமிழகம் பேசும். வணக்கம் வணக்கம்.
4: நான் இயற்கை உழவன் ஆனந்தன், திருப்பத்தூர் மாவட்டம் ஜங்காலபுரம் கிராமம்.
1: ஓகே ஆனந்தன், திருப்பத்தூர். சொல்லுங்க ஆனந்தன் சார்.
4: சார் நான் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாற சொல்லி நிறைய விவசாயிகளை வற்புறுத்துறேன், கேட்கவே மாட்டேன்றாங்க. மருந்து போட்ட உணவு
1: இல்ல இல்ல, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது சார் சார் ஆனந்தன் சார் நம்ம பேசிட்டு இருக்கிறது நம்ம கிட்ட என்ன மாத்திக்கணும் அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம். நீங்க உங்ககிட்ட மாத்திக்கணும்
4: அட்வைஸ் பண்றத மாத்த முடியல.
1: ஓகே அதை சொல்லுங்க, ஆலோசனை கொடுக்கணும்னு தோணுது. ஓகே அட்வைஸ் பண்ணுறத மாற்றிக்கவே முடியல, அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறாரு. பாட்டு வந்துட்டு இருக்கு போடா போடி படத்துல இருந்து சிலம்பரசன் அவருடைய குரலில், வரிகளில் தரண்குமார் மியூசிக்கில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

நான் கரெக்டானவன், ரொம்ப நல்லவன், கன்ஃபியூஷன் இல்லாதவன், மன்மதன் வல்லவன். 18 வயசு வரைக்கும் நல்லா படி.

0: of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: 5:40 ஆயிட்டு இருக்கு, கேட்டு இருக்கோம் பூந்தன நிகழ்ச்சியில். ஃபேஸ்புக்கில் குறுக்குப்பேட்டிலேருந்து முத்து மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துலலாம் படம் போடுவாங்க சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு 90s. விளம்பரமே மாற்றாமல் 10 நிமிஷம் உட்காந்து எங்கேயா ஒரு சீன் ஓடிடுமோன்னு உட்காந்து பார்ப்போம். ஆனால் இப்போலாம் வந்து யூடியூப்பில் ஏதாச்சும் நம்ம பார்க்கணும்னு ஓப்பன் பண்ணுறோம்னு வச்சிங்க, அது சும்மா ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் ஆட் வரும். அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு எப்படா அந்த ஸ்கிப் வரும்னு காத்துட்ருப்போம் பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்கு நமக்கு முடியணும். அப்படி நான் பார்த்துட்டு இருக்கும்போது எதனா ஒன்று வாங்குங்க, ஹேர் ஆயில் வாங்க, ஆன்லைனில் ட்ரெஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று வாங்குறத பார்த்தா உடனே வாங்கினோன்னு தோணுது சார். அந்த கலர் டிசைன்லாம் எனக்கு பிடிக்குதா, அதனால் அதெல்லாம் போடுறேன்னா போடலையான்னு தெரியல, ஆனால் வாங்கி வச்சுப்போம், நாளைக்கு கிடைக்காதுல இந்த டிசைன் அப்படின்ற மாதிரி வாங்கி போடுறேன். அதை நம்ம முதல்ல குறைச்சிக்கணும். அது அதை நான் வந்து ஒரு பட்ஜெட்டு போட்டு பார்த்தேனே, அது மாதம் 10,000 வருது சார். ஒரு ட்ரெஸ் 1,000 ரூபா 1,500 ரூபா ஆஃபர்னு போட்டோம், அதே வேலை தான் போடுறாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த ஆன்லைனில் இல்லை வந்து ட்ரெஸ்ஸு வாங்குறது வந்து நிறைய வாங்குற மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துமாரி குறுக்குப்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. வலங்கைமா நாட்டாதுறை எனக்கு இந்த என்ன நம்ம நினச்சதுமே நடக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு கவலையாக இருக்குது, என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கவலைப்படுறது முதல்ல நிப்பாட்டணும் அப்படின்றாரு சொல்லியிருக்க. அப்படி தான் அவர் நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி வலங்கைமாலேருந்து ஆட்டோதுறை சொல்லியிருக்கிறாரு. ராஜா கணேஷ் ஃப்ரம் தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் பைபாஸ்ன்னு சொல்லி இந்த கட் அவுட்டுக்குலாம் என்னப்பா போகிறதுன்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி ராஜா கணேஷ் திருமன் தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் பைபாஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, எப்பயுமே இந்த பெட்ரோல் வந்து போடுறப்ப சார் 100 ரூபாய்க்கு போடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறேன். அது புரிய அதுக்கு மேலே போனோம்னா அழுப்பாக இருக்குது சார் போடுறதுக்கு. அதனால் என்ன ஆகி போகுதுன்னா, எங்கே இந்த வண்டி நிற்கிதுன்னே எனக்கே தெரிய மாட்டேங்குது, எங்கேயாவது நின்று போடுது. அதுக்கப்புறம் ஏன்டா கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா 50 ரூபா 100 ரூபாய்க்கு போட்டிருக்கலாமேனு தோணுது. அதை கொஞ்சம் மாற்றிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது, என் கூட செட்டு சேர்ந்துருக்காங்க பாருங்கள், நான் பெட்ரோல் ஃபுல்லாக போடுற நேரம் பார்த்து தான் இந்த போயிட்டு வந்துடுறேன்டா அகுத்து டேர்னு வண்டி வாங்கிட்டு போகிறாங்க. வரும்போது அவங்களே தள்ளிட்டு வந்து விடுற அளவுக்கு எங்கேயாவது சுற்றிட்டு வராங்க. அதனால் அந்த 100 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் போடுறது கொஞ்சம் அலுப்பாக இருக்காது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும், ஏன்னா கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே எடுத்துகிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி ராஜா கணேஷ் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன்.
1: தஞ்சாவூர்லேருந்து பேர் சொல்லுங்க சார்.
2: விக்னேஷ்.
1: விக்னேஷ்.
2: ஆமாம் ஆமாம்,
1: சொல்லுங்க விக்னேஷ் சார்.
2: சொல்லுங்கள் சார், என்ன
1: உங்ககிட்ட நீங்கள் என்ன மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு குணம்.
2: நான் என்ன குணம்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருக்கணும், நாலு பேர் நல்லா சாப்பிட போடணும் அப்படி நினைக்கிறேன்.
1: அப்படி நினைக்கிறது தான் நீங்கள் ரைட்டு, எல்லாமே அப்படி தான் நினைப்போம். ஆனால் கோவம் வர்றதெல்லாம் எப்படி வருது என்ன வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி
2: கோவமா, அது எப்படி இல்லை சார், கண்ணாப்பான வரும்,
1: கண்ணாப்பான வருது,
2: திட்டினா அது ஒன்று,
1: அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க
2: சார். சார் விஷயம், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு சாங் உண்டு சார், சாங் இருக்கா இல்லையா?
1: ஓகே, ரொம்ப நன்றி. சாங் இருக்கா இல்லையா அது நீங்கள் உங்களுடைய விருப்பப்பாடல.
3: ராஜசேகர் சார்.
1: சொல்லுங்கள் ராஜசேகர் சார்.
3: நான் வந்து நிறைய பேருக்கு நன்மை செய்கிறேன் சார், எல்லாரும் நல்லவங்களை நினச்சி நன்மை செய்கிறேன். அதை தான் கண்டுபிடிக்க முடியல, அதை குறைச்சிக்கணும்னு பார்க்குறேன் சார்.
1: அது கண்டுபிடிக்க முடியலையா?
3: ஆமாம் சார்.
1: சார் ஓகே, ரொம்ப நன்றி சார்.
3: தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
4: நாகூர்லேருந்து பாண்டியன் சார்.
1: நாகூர்லேருந்து பாண்டியன், சொல்லுங்கள் பாண்டியன் சார்.
4: ஆமாம், நாகப்பட்டினம் நாகூர்லேருந்து. அதாவது நான் கடை வச்சிருக்கேன்.
1: ஓகே.
4: என் ஒய்ஃபும் நானும் ஒன்னாவே இருக்கோம்.
1: ஆ சரி.
4: ரொம்ப நாளை ஒன்னா இருக்கிறது பெரிய தொல்லையா இருக்கு சார்.
1: இது என்ன சார் புதுசு, இப்படிலாம் மாத்த முடியாது சார்.
4: ஏன்னு கேளுங்க. அதாவது ஏதாவது ஒரு பாட்டை கேட்டு லேட்டா சிரிச்சு அனுப்பிங்களேன், யார் இந்த இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு இருக்கோன்னு என்ன இவ்வளவு நடத்தினவா பேசுறீங்களேங்க? என்ன அப்ப என்னமோ ஸ்கூல்ல உட்காந்துக்கிட்டு நம்ம இந்த வாத்தியார் பார்த்தோம், டக்குனு ஸ்டிஃபா அனுப்பி வந்து உட்கார்ந்து போகும்போது அந்த மாதிரி பல நேரங்கள்ல சமாளிக்க வேண்டியதா,
1: சமாளிக்க வேண்டியதா,
4: தொல்லையா இருக்கு.
1: அதுக்குன்னே நான் தனியா யோசிக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சார். ஆமாம், இப்படிதான் சொல்லணும் அப்படின்றீங்களா? ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்ததாக பாடுறதுட்டு இருக்கு, யுவன் சங்கர் ராஜா குரலில், தனுஷ் அவருடைய வரியில், ஏறமணி சேல, கடல் ராசானான்னு கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: புதன்கிழமை தோறும் காலை 10 ஒளிபரப்பாகும் 1 பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
3: நேயர்களே, 1 பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
4: அஞ்சு 5:51 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நாம் பேசிகிட்டு இருக்கோம் பூந்தண்டில். நீங்கள் உங்ககிட்ட மாற்றிக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன? சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், அதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஜானகி

0: ராமன் நந்தகோபால் என்ன சொல்லிட்டாங்கன்னா சின்ன வயசில் ரொம்ப கோவம் வரும், அடிக்கடி கோவம் வரும், அது வந்து இதெல்லாம் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கோவத்தை கட்டிப்படுத்தலாமேனு கோவத்தை கட்டுப்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஜானகிராமனை நீங்கள் கோவப்படுத்தவே முடியாதுன்ற அளவு கோவப்பட மாட்டேன் பார்த்தேங்க. அதுவே என்ன ஆகிப்போச்சுன்னா கொஞ்ச நாள் கழித்து பதட்டமாயிடுது. ஏன்னா ஒரு விஷயம்னா பதட்டப்படாமல் இருக்க முடியல. ஸோ அந்த பதட்டப்படாமல் இருக்கிறது கோபமாக வெளிப்படுத்திட்டால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கோவப்படாமல் இருக்கிறதால இப்போ பதட்டம் வந்துடுது. இதனால் நிறையா வந்து எங்கனாச்சும் அங்கங்கே போய் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகளை சிக்கிக்கிறதா இருக்குது. என்ன தான் இதுக்கெல்லாம் தீரும் அப்படின்னா அவ்வளோதான், எனக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜானகிராமன் நந்தகோபால் சொல்லியிருக்கிறாரு. திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து முகமது பிலால் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐனாவரத்துலேருந்து இங்கே கோவம் இந்த வயசு ஆவாக கோவம் அதிகம் வருது, இதெல்லாம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் உங்கள்ல. ஸோ வயசு அதிகமாக கோவம் வருது, அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு நினைக்கணும்னு சொல்லிட்டு பிலால் சொல்லியிருக்கிறாரு. நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து சாப்பாடு நேரத்தை வந்து கரெக்டாக சாப்பிட்றணும்னு நினைக்கிறேன். காலை 8 மணிக்குள், மதியம் 2 மணிக்குள், இரவு 8 மணிக்குள், இதுக்குள்ளே சாப்பாடு முதல்ல ரெடியாயிருதான். இரவு 8 மணிக்குள், 8 மணிக்கு தான் என்ன சமைக்கலாம்னு யோசிப்போமே நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இப்படி வந்து நான் வந்து இந்த சமையல் சாப்பாடு நேரத்தை கரெக்டாக சாப்பிட்டு ஒரு 9 மணிக்கெலாம் படுத்துடணும்னு நினைக்கிறேன். எங்கே முடியுது அப்படி சொல்லி நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து சொல்லியிருக்கிறாரு. செல்ஃபோன் பயன்படுத்துறது வந்து குறைச்சிக்கணும், அது ஆரம்பிக்கிறேன் அப்படியே போயிடுது. சென்னை அப்பன் எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் போட்டு ரீசார்ஜ் பண்ணி மறுபடியும் நெட்டு பார்க்குற அளவுக்கு ஆகிப்போயிடுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. சென்னை அப்பன் நேயர்கள்லாம் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் வித் பாரத் தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
1: நல்லா
0: இருக்கேன் சார்.
1: நல்லா இருக்கேன்,
0: சொல்லுங்க. பேர் சொல்லுங்க சார்.
1: தஞ்சை மாவட்டம் கதிரமங்கலம் மீனா சாமிநாதன்.
0: சாமிநாதன்.
1: ஆமா சார்,
0: சொல்லுங்க சாமிநாதன் சார்.
1: இன்னைக்கு கோபப்பட்டு கோபப்பட்டா குணத்தை இழக்கிறோம்.
0: அப்படியா?
1: அது மாதிரி கொண்டாட்டி கோபப்பட்டு வச்சுக்கலாம், சக்தியில உப்பு அதிகமா போவோம்.
0: அப்படியே
1: அது மாதிரி நம்ம இப்ப யார்கிட்ட கோபப்பட்டாங்க சார்? என் கோபங்கிறது எல்லாருக்கும் வரும் தான். அந்த கோபத்தை வர வர இப்ப எனக்கு வந்து 60 வயசு ஆயிடுச்சு.
0: சரி,
1: அந்த கோபத்தை வந்து குறைச்சாதான் குடும்பத்திலயும் ஒரு வாழ்க்கை வந்து சிறக்குது.
0: சிறக்குது
1: அப்படிங்கிற காலம்பரத்தும் யார்த்து பண்ணாலும் மனைவி தான் கோவம், குடும்பத்திலேயே கோவம் பண்ணி அதே ஒரு கருங்கன்னு வச்சிட்டு இருப்பாங்க.
2: வணக்கம்
0: வித் பார் தமிழகம். வணக்கம். அந்த நேரம் பார்த்துதான் பழைய புக்கு பேப்பர் எல்லாம் இட போடுறதுன்னு ஒரு சவுண்ட் வருது. ஓகே, புக்கை வாங்கிடுறீங்க, ஆனால் அதை படிக்கிறதுக்கு வந்து அந்த எண்ணம் போக மாட்டேங்குது அப்படின்னு இருக்காரு. அதை படிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சிவசுப்பிரமணியன் சார்.
2: என்னுடைய உணர்த்த மாற்றிகள்லாம் கோபத்தை குறைச்சிக்கணும். ஹலோ
0: சொல்லுங்க, நீங்கள் பேசுறது கேட்குது, சொல்லுங்க.
2: கோபத்தை குறைச்சிக்கணும், வீண் செலவை கட்டுப்படுத்திக்கணும் சார்.
0: வீண் செலவை கட்டுப்படுத்தணும்.
2: ஆமா சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணது.
2: வாய்ப்புக்கு நன்றி.
0: நிறைவு நேயர் வணக்கம் வித் பாரத் தமிழகம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: மேலனிக்குழி.
0: சொல்லுங்க ரெண்டாவது தடவை என்கிட்ட பேசுறீங்களா? ரொம்ப சந்தோஷம்.
3: எனக்கும் கோவம் வரும் சார். எங்க பையன் பசங்க எல்லாம் அடம் பண்ணுச்சுன்னா கோவம் வரும்.
0: சரி,
3: ஆனா அதுக்கு முன்பாடு அடிச்சிருவான், ஆனா அதுக்கு முன்பாடு வருத்தப்படுவேன். ஆனா மத்தபடி யார்த்தையும் நான் வந்து கோவப்பட மாட்டேன் சார்.
0: பசங்கள்ட்ட தான் கோவம் வருது.
3: ஆமா, அடம் ஓவரா பண்ணுது.
0: என்ன அடம், கொஞ்ச நஞ்சம் அடமா பண்றாங்க அப்படின்ட்டு.
3: அதனால எனக்கு கோவம் வந்துடும், அடிச்சிருவான். ஆனா அதெல்லாம் வருத்தப்பட்டுட்டு அழுவாங்க சார்.
0: ஓகே, ரொம்ப நிறைய கால் பண்ணதுக்கு ரொம்ப அழகாக பேசினாங்க. நிறைய நேயர்கள் வந்து லைன் பண்ணி நம்ம கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்கன்னு சொன்னதால் நிறைய நேயர்கள் வந்து அது அழகாக ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுறீங்க, அதுக்காகவே ரொம்ப நன்றி. ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்தீங்க. ஃபேஸ்புக்கில் லைக்ஸு கமெண்ட்ஸு மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்க எல்லாத்துக்கும் நன்றிகளோட. இன்னும் நிறைய நேயர்கள்லாம் வந்து கமெண்ட்லாம் போட்டிருக்கீங்க. கோவத்தை குறைச்சா நினைக்கிறேன் முடியல அப்படி சொல்லி ராதிகா சொல்லியிருக்கிறாங்க. மணலி மாறன் வந்து நேரத்துக்கு டீ சாப்பிட்றணும்னு

வருது, அது கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம். 8 மணிக்கு நீக்கு ஒரு நாளில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். கேட்டுட்டு இருந்தீங்க இந்த நேரத்தில் பூந்தென்றல். நான் உங்கள் நண்பன் உங்களிருவன் ஆர்ஜி ஆனந்த் தான். நிகழ்ச்சிக்கான நிறைவு படம் ஜிகர்தண்டா படத்திலிருந்து கண்ணம்மா படம் வந்துட்டுருக்கு. ரப்பப்பா கேட்டுருவாங்க. தொடர்ந்து பேசலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நான் ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 6 மணி.

நிகழ்ச்சியின் முதலில் திருமலை தெய்வம் திரைப்படத்திற்காக கே பி சுந்தராம்பாள் பாடிய பாடல் இது. கண்ணதாசன் இயற்றிய பாடல், இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடல் இது. வி தட்சிணாமூர்த்தி இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல்.

0: இருக்கிறீர்கள்.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் FM-இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஷீரடி பாபா திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ் பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை இளையராஜா.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டு

நிலையத்தில் நேரம் 6:18:15. பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெய்வ திருமணங்கள் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. கண்ணதாசன் பாடல், இசை ஜி கே வெங்கடேஷ்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருமலை தென்குமரி திரைப்படத்திற்காக டாக்டர் சிறுகாழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை கொன்னக்குடி வைத்தியநாதன்.

மனமும் அன்பு அகலாத மனைவியும் கவராத சந்தானமும் தாழாத கீர்த்தியும்

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திற்காக சோழமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல் இது. வள்ளலார் பாடல், பாடலுக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு.

0: நெஞ்சுருகி நிகழ வைக்கும் பக்தி கீதங்கள் அரங்கேறிய இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாலை 6:30 மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டுள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ரயில் சேவைகளை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை அமைச்சகம் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மும்பை சிந்துதுர்க் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், ரயில்வே சிக்னல் கட்டமைப்பை நவீனமயமாக்கவும் புறநகர் ரயில்களில் தானியங்கி கதவுடன் கூடிய பெட்டிகளை கொண்டு வரவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மும்பையில் மரக்கன்று நடும் விழாவில் உரையாற்றிய அவர், இதுவரை 3.5 கோடி பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். வங்கிக் கடன்கள் பெறுவதற்கு பெண்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக கூறிய அவர், இதற்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ள பெண்கள் தொழில் முனைவோராக மாறி லட்சாதிபதி சகோதரிகளாக உருவெடுத்து வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தீயணைப்பு மீட்பு பணிகள், காவல், மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறையின் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், திண்டுக்கல், வடமதுரை, சென்னை, போரூர் உள்ளிட்ட 6 இடங்களில் 16 கோடி ரூபாய் செலவில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி

0: நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். நடப்பாண்டில் 5000 பெண் காவலர்கள் உட்பட மொத்தம் 10000 காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சரின் தீயணைப்பு பணிகள் பதக்கம் பொங்கல் தினத்தன்று வழங்கப்படும் என்றும், பதக்கங்களின் எண்ணிக்கை 240ஆகவும் படித்தொகை 500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு ஐடிஐ மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் இன்றைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து தொழில் பிரிவுகளிலும் பயிற்சி வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை என்றும், கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் பயின்று தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்பவர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் தாங்கள் விரும்பும் தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயன்பெறுமாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், காணாமல் போனவர்களில் முதல்நிலை உறவினர்களில் விருப்பம் உள்ளவர்கள் இந்த தடய அறிவியல் ஆய்வகங்களில் கட்டணமின்றி டிஎன்ஏ பரிசோதனை செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் உள்ள தடய அறிவியல் துறை இயக்குநர் அல்லது துணை இயக்குநரை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த வசதியை பெறவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் அடல் பென்ஷன் திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று கோவையில் நடைபெற்றது. கோவை மாவட்ட முன்னோடி வங்கியான கனரா வங்கி சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில், அடல் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்வது மற்றும் அவற்றின் பயன்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக வங்கியின் மேலாளர் திரு கார்த்திகேயன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: அடல் பென்ஷன் யோஜனா என்ற ஸ்கீம் ஒரு மாதாந்திர ஓய்வூதிய திட்டம். 60 வயசுக்கு மேலே ஒரு நபர் வந்து அவங்களுக்கான பென்ஷனை தேர்ந்தெடுத்து அதில் வந்து அவங்க பயன்பெறலாம். இது மெயினாக வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் சிறு குறு தொழில் செய்வர்கள், விவசாயம் சார்ந்தவர்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்கள், இவங்க எல்லாமே வந்து இந்த திட்டத்தில் பயனடையலாம். இதில் மெயின் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் பேயாக இருக்கக்கூடாது. ஆனாலும் அவங்க அடல் பென்ஷன் யோஜனாவில் என்ரோல் பண்ண பிறகு ஃபியூச்சரில் அவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்கனாக்கா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அவர்கள் வயதுக்கு ஏற்றபடி அந்த பிரீமியத்தை மாதந்தோறும் நம்ம செலுத்திட்டு வந்தோம்னாக்கா நம்மளுடைய 60 வயதுக்கு அப்புறம் அந்த பென்ஷன் தொகை நம்ம அக்கௌண்ட்ல வந்து சேரும்.
0: அடல் பென்ஷன் திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
3: கஸ்தூரி, நான் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன். இப்போ என்னன்னா, அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் வந்து ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணியிருக்கேன். நான் போடுற அமௌண்ட்டை விட எனக்கு க்ரோத் அதில் அதிகமாக வருது. இப்போ நான் இல்லை அப்படின்னா எங்கள் டேடி வந்து அதை பென்ஷனாக வாங்கிக்கலாம். இன்கேஸ் இப்போ நான் மேரீட் ஆகிட்டேன் அப்படின்னா என் நாமினியை நான் மாற்றி என் ஸ்பௌஸை போட்டுட்டு அவங்க வந்து இப்போ நான் இல்லை அப்படின்னா அவங்க வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பேர் வர்ஷினி. அடல் பென்ஷன் எனக்கு வந்து இது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 50 ரூபாவோ 100 ரூபாவோ கூட நம்மளுக்கு ரிட்டையர்க்கு அப்புறம் 1000 ரூபா 2000 ரூபான்னு வந்துட்டு நம்மளுக்கு மந்த்லி இன்கமாக வந்துட்டே இருக்கு. ஸோ அது என்னோட நின்றுதான்னு பார்த்தா அது கிடையாது. நான் மேரீடாக இருந்துச்சுன்னா என்னோட ஸ்பௌஸுக்கு எனக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு வரும். நான் அன்மேரீடாக இருந்துச்சுன்னா என்னோட பேரண்ட்ஸுக்கும் அவங்க யார் நாமினா இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் வரும். இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு
0: கண்டிப்பா உங்களுக்கு ரிட்டையர்க்கு அப்புறம் ரொம்ப பெஸ்டா இருக்கும். சென்னை செங்கல்பட்டு

திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மாவட்ட செய்திகள். நகர்ப்புற பகுதிகளில் உள்ள நியாயவிலைக் கடைகள் மூலம் கிலோ 35 ரூபாய் சலுகை விலையில் வெங்காய விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜன் ஆகியோர் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தனர். திருவண்ணாமலையில் நிரந்தர ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு திட்டங்களின் கீழ் மானியத்துடன் கூடிய கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு பணிக்குழு நேர்முக தேர்வு இன்று நடைபெற்றது. விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமரச விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் மற்றும் பேரணியை நீதிபதி திரு மணிமொழி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த 15 ஆண்டுகள் வரை பிறப்புச் சான்றிதழில் பெயர் சேர்க்காதவர்கள் அரசு அறிவித்துள்ள சலுகையை பயன்படுத்தி வரும் 26 தேதிக்குள் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என்று மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையினை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளை மத்திய வட்டார துணை ஆணையர் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீராங்கனை சந்தோஷ் ராம்ராஜை வென்றார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. தாஷ்கண்டில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மற்றும் சிண்ட்ரல்லா தாஸ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் விருப்பம்.
2: ஆறு மணி 41 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. என் விருப்பம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் பாடல் அரசு படத்துல இருந்து விஜயஸ்தா சுஜாதா இணைந்த பண்ண ஒரு சூப்பரான பாடல். கபிலன் வரிகள்ல மணிஷ் சர்மா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: விகுமார் சார் புன்னகைமணன் பூவழி கிணற்றுக்குமணிக்காக சாங் அது அவர் பண்ணது தான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணியிருக்காரு. ஒரு 22 படம் வாசிப்பார். அற்புதமான மியூசிக் என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது. வாணிஜய ரம்மம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது. அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜய ரம்மம் வந்திருக்காரு. பால் சார் வானிலா பாடினாரு. வானிலாக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும்பார், அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் மைக்கை எனக்கு காட்டுறாருங்க. ஜனங்கள்லாம் வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருக்காங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

வாய்ஸ் படத்திலிருந்து பாடல் கேட முடிச்சோம். கார்த்திக் சித்ரா சிவராமன் இணைந்து பாடின பாடல் கபிலன் வரிகளை ஏஆர் ரஹ்மான் இசையில சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சோம். 6:55 கடந்து போயிட்டு இருக்கேன். விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பாடல் எங்கள் அண்ணா படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடின பாடல் தாமரை வரிகளில் தேவா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி கடந்து போயிட்டு இருக்கு. திரைக்கானம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் ஜெயம் படத்திலிருந்து திப்பு, கௌரி, ராஜா, ரவி எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். நா முத்துக்குமார் வரிகளில் ஆர்பி பத்னாயக்குடிய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டடைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.
2: ஏண்டா அழுகுற?
3: அவளை காணுமேடா.
2: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
3: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: இருக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்ற ஞான பழம்.
0: ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம்பழம்.

0: 7:05 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் இயற்கை படத்திலிருந்து கார்த்திக் மாணிக்க விநாயகம் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து வரிகள வித்யாசாகரி சில வந்திரியே இருக்கு. கேட்டு நிந்திரங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.
1: அடிக்கப்பட்ட இருக்கு

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: 7:11 நிமிஷம் நெருங்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் தித்திக்கிதே படத்திலிருந்து சுஜாதா பாடின பாடல் வைரமுத்து வரிகளை வித்யாசாகரி சில வந்திரியருக்கு கேட்டு அணிந்திருங்க.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சீஷெல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அந்நாட்டின் பேரவைத் தலைவர் அஸ்ரல் எர்னஸ்டாவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாடாளுமன்ற செயல்பாடுகள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே நாடாளுமன்ற செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பெல்ஜியம் பிரதமர் பார் டே வீவருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பிரச்சினைகள் மூலம் உணவு எரிசக்தி உற்பத்தி பாதிப்படைந்துள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 7.8% எட்டி சாதனை படைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பெல்ஜியம் இடையே ஜனநாயக அடிப்படையில் பொருளாதாரத்திலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் காக்கிநாடாவில் இரு நாடுகளும் இணைந்து உலகிலேயே மிகப்பெரிய பசுமை அமோனியா திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறியிருக்கிறார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்தியாவும் பெல்ஜியமும் இணைந்து செயல்படுவதற்கு பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பெல்ஜியம் பிரதமர் பார் டே வீவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியிருக்கிறார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய அவர் இந்தியா பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில்கள் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ்

0: கோயல் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். புதுதில்லியில் நடைபெற்ற தில்லி ஹரியானா உத்தரப்பிரதேச சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மாநில அரசுகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சட்ட மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய் மால்யா மோகனா அடங்கிய அமர்வு இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பார் கவுன்சில் மேற்கொண்ட நடவடிக்கை மீது விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. சட்ட மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்த பின்னரே அவர்கள் பார் கவுன்சில் நெறிமுறைகளுக்கு கட்டுப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. நல்சார் பல்கலைக்கழக சட்ட மாணவர்களை வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய வேண்டாம் என பார் கவுன்சில் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய வாகன உற்பத்தியாளர் சங்கத்தின் வருடாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாட்டின் வாகன உற்பத்தி துறை 22,75,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். சென்ற நிதியாண்டில் வாகன ஏற்றுமதி 24% அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சாலை பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறிய அவர், வாகன உரிமங்களை வழங்க பல்வேறு நெறிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாகன ஓட்டுநர்கள் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை தொடர்ந்து மீறினால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் திரு நிதின் கட்கரி எச்சரிக்கை விடுத்தார். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் கற்கும் ஆர்வம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் அட்டல் டிங்கரிங் ஆய்வகங்கள் திட்டத்தின் கீழ் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் சார்பில் அரியலூரில் செயல்முறை விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய விஞ்ஞானி திரு மகேஸ்வரன், இந்த செயல் விளக்கம் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும் என கூறினார்.
2: இது வந்து நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் புதிய முயற்சியினால் உருவாக்கப்பட்ட ஆய்வகங்களாகவும் அட்டல் டிங்கரிங் லேப் இருந்தது. அறிவியல் திறமையை சின்ன வயசுலேருந்தே பள்ளி குழந்தைகள்லேருந்தே ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற முறையில் ஜிக்யாசா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஆரம்பித்தாங்க. இதோட இருந்து வயசு மேல பாப்புலர் லட்சிய 7 விஞ்ஞானிகள் மற்றும் மத்திய இதுலேருந்து வந்திருக்கிறோம். அந்த அதோட இல்லாமல் குழந்தைகளுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் சில எக்ஸ்பெரிமெண்டேஷனும் பண்ணி காமிச்சிருக்கோம்.
0: விஞ்ஞானிகள் அளித்த செயல் விளக்கங்கள் தங்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டியுள்ளதாக பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
3: சென்னையிலேருந்து சயின்டிஸ்ட் குழுவினர் வந்தாங்க. அவங்க சொல்கிற கருத்துக்களே எல்லாமே எங்களுக்கு புரியுது. அவங்க இப்போ வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காட்டினாங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து காயினை வச்சு எல்இடி லைட் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு காட்டினாங்க. சோடியம் ஹைட்ராக் லிக்விட் வச்சு செஞ்சு காட்டினாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் நாங்கள் அந்த இதை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து புரிஞ்சுது. இந்த பள்ளி பருவத்திலே நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்தில் நாங்கள் ஒரு சயின்டிஸ்டாவோ இல்லை அறிவியல் அறிஞராகவோ நாங்கள் வருவோம்.
0: ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி வசதிகள் வழங்குவது தொடர்பாக இந்திய ராணுவம் டேராடூனில் உள்ள ஒருங்கிணைந்த மருத்துவ கல்லூரி குழுமத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இதன்படி ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி கட்டணத்தில் சலுகை அளிக்கப்படும். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மழை வெள்ளம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாவட்ட ஆட்சியருடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். கங்கை ஆற்று ஓரங்களில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். தாழ்வான இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே

0: முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஃபருக்காபாத் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக பார்வையிட்டார். பீகாரில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கங்கை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாட்னா, வைஷாலி, நாலந்தா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சுவர்ணரேகா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சாய்ராஜ் சிராஜ் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 22-24, 21-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாவோ தோமா ஜூனியர் இணையை வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே யசஸ்வினி கோர்படே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் சிண்டல்லா தாஸ் சுதிர்தா முகர்ஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுஷா தியா சித்தாலே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரைகாணம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வின்னர் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. திப்பு, ஸ்ரீரஞ்சினி, பிரேம்ஜி இணைந்து பாடின பாடல். பா விஜய் வரிகளை வன் சங்கர் ராஜா இசையில.

0: நேரம் 7:30. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட மோகன சுந்தரி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். சூழல் பாதுகாப்புங்கிறது வெறுமன வாகனங்களின் புகை, தொழிற்சாலைகள் வெளியிடும் கழிவுகள் மட்டுமல்ல, வெளியிடப்படும் சத்தமும் ஒரு சூழல் சீர்கேடு தான். பொதுவாக அனுமதிக்கப்படும் சத்தத்தின் அளவு 55 டெசிபல் தானா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, சட்டப்படி வியாபார ஸ்தலங்களில் காலையில் 6 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள 65 டெசிபல் சத்தமும், பகல் 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை 55 டெசிபலும் சத்தம் வெளியிடலாம்னு இருக்கு. அதற்கு மேலே போனால் எல்லாருக்கும் சிரமந்தான். இந்தியாவிலேயே தமிழ்நாடு, அதுலேயும் சென்னை மாநகரம், குறிப்பாக தியாகராய நகர் பகுதி தான் நாட்டிலேயே அதிக அளவு சத்தத்தை வெளியிடும் பகுதியாக இருக்குது. கிட்டத்தட்ட 81 டெசிபல் சத்தம் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து 87 டெசிபல் அளவு சத்தம் வெளியிடப்பட்டால் காது கேட்கும் திறன் குறையும், பாதிப்பு உண்டாகும். மும்பையில் 78.5 டெசிபல், புதுடெல்லியில் 75.5 டெசிபல், கொல்கத்தாவில் 70 டெசிபல், பெங்களூரில் 66.2 டெசிபல் சத்தம் வெளியாகுதான். சென்னை தான் நாட்டில் முதலிடத்தில் இருக்குது. இதில் இப்போது மாற்றம் கூட ஏற்பட்டிருக்கும். அனுமதிக்கப்படும் 55 டெசிபல் அளவை விட இந்த அளவுகள் எல்லா ஊர்கள்லையும் அதிகமாக தான் இருக்குது. பெரிய பெரிய பெட்டி சவுண்ட் பாக்ஸ் வச்சு பாட்டு போடுறாங்க பாருங்க, அது 80 டெசிபல். இரவு நேரங்களில் உணவகங்களில் வெளியிடப்படும் சத்தம் 95 டெசிபல். காதில் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்குறாங்களே, பாதி அளவு சத்தம் வச்சு கேட்கறது கிட்டத்தட்ட 94 டெசிபல் அளவு சத்தம் வெளியிடும்னு சொல்றாங்க சுற்றுச்சூழல் நிபுணர்கள்.
3: மோகன சுந்தரி மேடம்,
2: ஒரு அளவு இருக்கு எல்லாத்துக்கும். வீடுகள் இருக்கும் இடங்கள்ல, அதாவது மக்கள் வசிக்கும் பகுதிகளில் பகல்ல அனுமதிக்கப்படும் சத்தத்தின் அளவு 55 டெசிபல், இரவு நேரத்தில் 45 டெசிபல். வியாபார கூடங்கள் இருக்கும் பகுதிகளில் பகல்ல 65 டெசிபல், இரவுல 55 டெசிபல். பள்ளிக்கூடம், மருத்துவமனைகள், கோயில்கள் இருக்கும் இடங்களில் பகல்ல அனுமதிக்கப்பட்ட சத்தம் வெளியிடும் அளவு 50 டெசிபல், இரவுல 40 டெசிபல். இவ்வளவுலாம் சட்டத்திட்டம் இருந்தாலும் எல்லாரும் இதை கடைபிடிக்கணும். எத்தனை பேர் சட்டங்களை, அரசு வெளியிடும் ஒழுங்கு முறை வரைகளை பின்பற்றி சூழல் பாதுகாப்புக்கு உதவுறாங்க? அவங்களுக்கே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். எப்படி விவசாயிகள் நிறைய உரங்களை பயன்படுத்துகிறாங்க, ரசாயன பூச்சிக்கொல்லிகளை, நோய்க்கொல்லிகளை உபயோகிக்கிறாங்க, அதனால் சூழல் சீர்கேடு ஏற்படுது, அப்படி

0: நிறைய குறைகளை சுட்டி காட்டுறோமோ, அதே போல நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லக்கூடிய சத்தம் போடுறதும் ஒரு சூழல் சீர்கேடு தான். எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான். அவரவர் அவருடைய கடமை பொறுப்பை உணரணும். விவசாயிகள் பயிர் சாகுபடியை அதிக பரப்பில் மேற்கொள்கிறாங்க. சூழல் நல்லா இருக்கும்போது அதிக அளவு தண்ணீர், அதிக மழை காரணமாக பல பயிர்களை சூழலுக்கு ஏத்தாப்புல, மண்ணுக்கு தகுந்தாப்புல விவசாயிகள் சாகுபடி பண்ணுறாங்க. மோகன சுந்தரி மேடம், நீங்கள் நெல் வெள்ளப்பொன்னி நடுவீங்க. சாப்பாட்டுக்கு உகந்த ரகம் சன்ன ரகம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பக்குவமாக சாகுபடி செய்து அறுவடை செய்து கிடைக்கிற நெல்லை சேமித்து வச்சுக்கோங்க. நெல் இருக்க பொண்ணு, எள் இருக்க மண். பழமொழி உங்களுக்கு தெரியாததா? பழைய நெல் பழைய அரிசிக்கு எப்பவுமே அதிக முக்கியத்துவம் உண்டு. பழைய நெல் விலை ஏறுறதுக்கு எப்பவுமே வாய்ப்பு இருக்கு. அதனால கிடைக்கிறத சேமிச்சு வச்சுக்கிட்டா நல்லது. என்ன சொல்றீங்க? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

0: பாட்டும் பயணமும் பாட்டும் பயணமும்
1: ஏழு மணி 34 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் இதயம் முரளி படத்திலிருந்து விஷால் மிஸ்ரா பாடின பாடல். விவேக் வரிகளை தமிழ் இசையில் வந்துட்டே இருக்கு. சூப்பரான பாடல் இங்கே கேட்டுட்ருக்கிறது. விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: தமிழனுடைய மிகப்பெரிய வளம் வந்து வட்டார மொழி. வட்டார மொழியினுடைய வளம்தான் பொது மொழியை வந்து வளப்படுத்தும். ஆனால் இந்த சார்புகளையும் வெளிப்படுத்தாத ஒரு தன்மையை வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது எனக்கு ஒரு விருப்பமாக இருந்தது. அது அப்படியே வந்து போயிட்டுருக்கு. நான் வஉசி பாரதி புதுமைப்பித்தன் என்று ஆராய்ச்சி செய்திருப்பதால் என்னை திருநெல்வேலிக்காரனாக பலரும் வந்து கருதி கொள்வார்கள். அது எனக்கு பெருமை தான்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

7:44 கடந்து போயிட்டு இருக்கு. வித் லவ் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். ஆதித்யா ஆர் கே குரல, மதன் வரிகள, சாண்ட்ரோல்டன் இசையில. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஆறாமுலை படத்திலிருந்து சின்மயி அரவிந்த் ஆனந்த் அரவிந்த் அக்ஷன் பண்ண பாடல், விக்னேஷ் ராமகிருஷ்ணா வரிகளில் சித்துக்குமார் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டுடைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

7:48 கடந்து போயிட்டுருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் பைசன் காலமாடான் படத்திலேருந்து வந்துகிட்டே இருக்குது. சின்மய் ஸ்ரீபதா விஜயஸ்தாஸ் சேர்ந்துப்பான சூப்பரான பாடல், மாரி செல்வராஜ் வரிகள், நிவாஸ் கே பிரசன்னா இசையில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வந்துகிட்டே இருக்குது. மீண்டும் இன்னொரு நாள் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி கௌதம். கேட்டடைந்துருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: நேரம் 7:55. இனி தொடர்வது.
1: கணவன் மனைவி அன்பாக இருக்கணும், ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும், அதுதான் ஒரு நல்ல குடும்பம். இன்றைக்கி பல குடும்பங்களில் அர்த்தமில்லாத சண்டைகள் தான் அதிகம். கிராமப்புறங்களில் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், வேலை வெட்டி இல்லாமல் சும்மாவே இருந்தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம், மனைவி வந்து சேர்ந்தா. சும்மாவே உட்காந்துருக்கிறியே, ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ட்டுருக்கா. அதுக்கு தான் யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு அருமையான ஐடியா அப்படின்னானா. என்ன அது சொல்லு அப்படின்ட்டுருக்கா. அவன் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போகிறேன்ருக்கான். அதை வாங்கி என்ன பண்ண போகிறேன்னா, அந்த குட்டி வளரும், பெருசாகும், அதுக்கப்புறம் அது நிறைய குட்டி போடும் அப்படின்ட்டுருக்கான். சரி, அப்புறம் அப்புறம் என்ன, அதையெல்லாம் சந்தையில் கொண்டுட்டு போய் விற்றுவிட்டு அந்த காசுக்கு ஒரு எருவு மாடு வாங்கலாம். சரி, அது எதுக்கு? எருவு மாடு நிறைய பால் கொடுக்கும், அதை கொண்டுட்டு போய் பால் பண்ணையில் கொடுப்பேன், அல்லது நானே விற்றுருவேன், கை நிறைய காசு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பசுமாடு வாங்குவேன், பாலையும் விற்கலாம், நாமளும் காய் போட்டு சாப்பிட்லாம், இப்படிலாம் சொல்லியிருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்லித்தான், அடுத்த தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டுருக்கான் அந்த பொண்ணு. இந்த இடத்துல கணவனுக்கு கோவம் வந்துட்டுது. அது எப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் முடியாதுன்ட்ருக்கான். இந்த இடத்துல சண்டை ஆரம்பமாயிட்டுது. கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடுமையான சண்டை நடக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் காதில் வாங்கினான். அவன் ஓடியாந்தான். அவனுக்கு தெரியும், வாங்காத மாட்டுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டுருக்குறாங்கங்கிறது அவனுக்கு புரியும். அவன் ஓடி வந்து சொன்னான், ஏண்டா உன்னோட பசுமாட்டை ஒழுங்காக கட்டி போடப்படாதான்ருக்கான். என்னடா சொல்கிறேன்னா, இவன் உன் மாடு என் தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சிட்டுது, பயிரெலாம் நாசமாயிட்டுது, 10,000 ரூபா அளவுக்கு சேதம், அதை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன், குடுறா 10,000 நானான். இவன் அரண்டு போயிட்டான். அப்புறம் சொன்னா, டேய் நான் இன்னும் மாடே வாங்கலையே, அதுக்குள்ளே அது வந்து எப்படா உன் தோட்டத்தில் மேயும், என்னடா உளறேன்ருக்கான். நீ தாண்டா இப்போ உளறிக்கிட்டு இருக்க, மாடே வாங்கலை, அதுக்குள்ளே எப்படா வந்து உன்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு பால் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் கேட்டானான். நம்மளுக்கு இப்போ தான் புத்தி வந்து தான், அர்த்தமே இல்லாத சண்டை போட்டுக்கிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டானான். இது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிற ஒரு கதை. சண்டையில் தான் அர்த்தம் இல்லையே தவிர கதையில் அர்த்தம் உண்டு. அதாவது இல்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இல்லறத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் தன்னுடைய மனைவியை பற்றி மாமனார்கிட்ட புகார் சொன்னானா, மாமா உங்கள் பொண்ணு அர்த்தமில்லாத சண்டை போடுறா, எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறா அப்படின்ட்டுருக்கான். நீ எப்படி மாப்பிள்ளை அதை சமாளிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். அவள் எடுத்தெறியறது என் மேலே படாமல் ஒதுங்கி நின்றுக்கிறேன் அப்படின்னு நானாக.
0: நேர்கள் கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன்.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா?

0: வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: நேயர்களே, ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.

சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக

ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவுப் பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் உறவுகளுக்கும் விபத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெரடியான இரவு பொழுது நேரம் 8:01 ஆகிட்டு இருக்கு. அப்படியே வந்து அங்கங்கே தூவானம் போட்டு புன்வானம் பன்னீர் சுந்தும் நேரம் இந்நேரன்ற மாதிரி அவ்வளோ கிளைமேட் வந்து, எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்குது அப்படின்ற தெரிலப்பா, என்னப்பா திடீர்னு மழை வருது அப்படின்லாம் பேசிட்டு இந்த நேரத்தை வந்து அப்படியே கடந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் விபத் பாரதி தமிழகம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. நீ கோரி நாள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். நீ கோரி நாளாக என்ன பேச போகிறோம், எது பேச போகிறோன்னா, நம்ம வந்து என்ன யார் அப்படின்னு கேட்டால் நான் ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மனுஷன், நீ மனுஷன் அப்படிலாம் கேட்பாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு மனித பிறவி தானே. நமக்கு வந்து நிறைய பெட்ஸ்லாம் பிடிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பூனை, நாய்க்குட்டி, இன்னும் நிறைய இருக்குது பெட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து பொம்மையாக கூட வச்சுப்போம் சில பெட்ஸை. விலங்குகள் வந்து சில விலங்குகளை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிடிக்கும். யானை, குதிரை, சிங்கம், புலி, பறவை இனங்களில் கீழி, மயில், இந்த மாதிரி நிறையா நமக்கு பிடிக்கும் பார்த்தீங்களா. அப்படி வந்து ஒரு நாள் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, வேறு ஒரு உயிரினமாக நீங்கள் மாறிக்கலாம். அப்புறம் அடுத்த நாளே திருப்பி அடுத்த நாள் சொல்லுவோம்ல, அடுத்த நாள் நாளான்னைக்கு அப்படின்லாம். அப்படி வந்து ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் உங்களுடைய மனித பிறவியிலேருந்து வேற ஒரு உயிரினமாக மாறலாம், அது பறவை இனமாக விலங்கினமாக மாறலாம் அப்படின்னா நீங்கள் என்னவா மாறுவீங்க? ஆடு, மாடு, கோழி, இதெல்லாம் கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா பேசுவாங்க. யார்ட்டையா பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், யார்கிட்டடா இவர் போய் பேசிட்டு இருக்காருன்னா, என்ன நீ ஆட்டம் காட்டிகிட்டு இருக்க, உனக்கு நான் டெய்லி தீனி போடுறேன், புண்ணாக்க வைக்கிறேன், தண்ணி வைக்கிறேன், நீ என்னக்கிட்டேயே இந்த கிருப்பு காட்டுறேன் அப்படிலாம் பேசுவாங்க பார்த்தீங்களா. கிராமத்தில் ஆட்டைகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, ஏன் ஆட்டை இந்த தடவை உனக்கு என்ன பிடிக்கலையா, திங்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அது புரியும் அந்த ஓனருக்கு, அந்த அவங்க வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருந்துகிட்ருக்கும். அப்படி நீங்கள் ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடச்சி வேறு ஒரு உயிரினமாக மாறலாம்னா எந்த ஒரு உயிரினமாக நீங்கள் மாறணும்னு நினைப்பீங்க? அதுக்கு எதனா சின்ன காரணம் இருந்தால் சொல்லலாம். லைன் கிடச்சி பேசுகிறீங்க, லைன் முதல்ல டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 2838-9871 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா விபத் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்துக்கு நீங்கள் அந்த நேரத்தில் நான் இன்றைக்கி டேட்டில் நீ கூறினால் போஸ்ட் போட்டிருக்கேன். அங்கே நீங்கள் வேறு ஒரு உயிரினமாக மாறணும் அப்படின்னா என்ன உயிரினமாக மாறுவீங்க, மாற நினைப்பீங்க அப்படின்றத கற்பனையாக பதில் சொல்லலாம். அப்படியே நேயர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு, நேயர்களே என்றும் புதுமை படைக்கும் நமது விபத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல், புதிய வரவு, நம்மோடு இணையட்டும். கண்டிப்பாக வந்து காலையிலேருந்து நிறைய கால ஷோவில் பேசியிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு ஷோவில் வந்த நேயர்கள் அடுத்தடுத்து புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால் நீங்கள்

0: ஃபேஸ்புக்கில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். ஸோ புது புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா சிறப்பு மகிழ்ச்சி. அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் முதல் நேர் வந்து வராங்க, அவங்க கிட்ட கேட்டுட்டு நம்ம பாட்டை ப்ளே பண்ணிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம், விவித் பாரத் தமிழகம், யாரங்கிறது பேசுறீங்க? அன்பா ஒரு உயிரினம் பாக்குறதுக்கே எடுத்து கொஞ்சணும் போல இருக்கு அப்படி. அதாவது பட்டாபி சாரை வந்து தூக்கி கொஞ்சணும் பட்டாபி. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரத் தமிழகம். வணக்கம்.
1: வணக்கம் சார், திருநெல்வேலி இருந்து தனபால் சார்.
0: தனபால் சொல்லுங்க. தனபால் சார்,
1: சார் எனக்கு வந்து ஒரு உயிரினமா மாறணும்னா பாம்பா மாறணும் ஒரு ஆசை சார்.
0: பாம்பா மாறணும், ஏன் என்ன காரணம் சார்?
1: ஆக்சுவலா பாம்பு வந்து விவசாயிகளின் நண்பன். விவசாயிகளுக்கு கேடு செய்யற நாங்க விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க. பாம்பா மாறி எலிகளை பூரா அழிச்சு எலிகளை பூரா படிச்சு சாப்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசை.
0: விவசாயத்தை காப்பாத்துறதுக்காக பாம்பா மாறணும்னு நினைக்கிறீங்க?
1: ஆமா சார், விவசாயிகள் நண்பனா. ஏன்னா நம்ம வந்து எது இருந்தாலும் வாழ்ந்துடலாம், ஆனா சாப்பாடு இல்லைனா வாழ முடியாது.
0: ஏன்னா
1: இப்ப நிறைய விளைநிலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வீடுகளா மாறிக்கிட்டு இருக்கு. சோ அந்த விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது, பாம்பா மாறி எல்லா எலிகளையும் பிடிச்சி சாப்பிட்டு விவசாயிகளுக்கு நண்பனா இருக்கணும்.
0: ஒரு நாளைக்கு ஒரு 100 எலியாச்சும் பிடிக்கணும்.
1: ஆமா சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. பாட்டு வந்துருக்கு தில் படத்துல இருந்து வித்யாசாரோட மியூசிக்ல, உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல்ல, கபிலன் வரிகள்ல, உன் சமயத்தரையில் உப்பா சக்கரையான ஒரு கவித்துவமான பாட்டு.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: எட்டு மணி 11 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கீழிருக்கும் வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நீக்கு ஒரு நல்ல ஒரு நாள் கற்பனையாக நீங்கள் வந்து வேற ஒரு உயிரினமாக மனித பிரிவை தவிர்த்து மாறிக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்னவா மாறிப்பீங்க? அதுக்கு ஏதோ ஒரு சின்ன குட்டி காரணம் இருந்தால் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்லேருந்து நம்ம காட்டு பக்கத்துலேருந்து ஆண்டரராஜ் என்ன சொல்லியிருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா கீக்கி கிளியாக மாற தான் சார் விருப்பப்படுவேன், அப்போ தான் வந்து பேச முடியும். அதுதான் வந்து பேசுது, நம்ம பேசுகிற மாதிரியே பேசுது. எங்கே பேரை சொல்லு கீ கீ அப்படின்ற மாதிரி சும்மா சொன்னாங்க, உடனே இவன் எப்படி சொல்கிறான் பாரு கிளி மாதிரின்னு சொல்லிடுறாருங்க. ஸோ காண்டனிராஜ் வந்து காட்டுப்பாக்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா கிளி போல மாறணும்னு நினைப்பேன்னு சொல்லியிருக்காரு. வீரராகமனும் அதே தான் சொல்லியிருக்காரு, அதுவும் பஞ்சவர்ண கிளி அவன், பஞ்சவர்ண கிளி, சாதா கிளி கிடையாது, பஞ்சவர்ண கிளியாக தான் அவன். அப்போ தான் அதோடைய பேசும் மொழியால் பிறரை கவருவேன், ஆ அந்த கிளி எப்படி பேசுது பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து உறவாட முடியும் மக்களோட, மனிதர்களோட எனக்கு கொஞ்சி கொஞ்சி பழகி உறவாடுறதுக்கு வந்து பஞ்சவர்ண கிளியாக ஆகணும்னு சொல்லி வீரராகவன் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா சிறுத்தையாக மாற வேண்டும் அப்படி சொல்லியிருக்காரு. ஏன், என்ன காரணம்னா அப்போ தான் சார் அப்படியே சீறி பாய்ந்து காடு முழுக்க அப்படியே உலா வரலாம், எதுக்குமே பயப்பட தேவையில்ல, சிக்கடி சிக்கடி சிக்கடி சிக்கடினு அப்படியே சும்மா சிறுத்தை மாதிரி பாஞ்சு போயிட்டு ஒரு காடு ஃபுல்லாக உலாவரணும்னு ஆசை. அதுக்கு சிறுத்தை தான் ஆப்டாக இருக்கும், அப்படியே மரத்து மேலே ஏறலாம், கீழே குதிக்கலாம், எட்டி பார்க்கலாம், அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், அந்த பக்கம் போகலாமா வேணாமான்னு யோசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிறுத்தை போல் அது சுறுசுறுப்பாக இருக்கிறதாலையும் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு சிறுத்தை போல் மாறணும், சிறி பாய்ந்து காடு முழுக்க உலா வர வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்கன்றத கேட்டலாம். வணக்கம், விருதாரு தமிழ்ஃபம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் தெரிஞ்சிட்டு பத்மாவதி காலையிலேருந்து நான் வரல சார்.
1: அப்படியா, எங்கே போயிருந்தீங்க?
2: சொன்னாங்களே ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான்.
1: சூப்பர் மேடம், இப்படி தான் நல்ல சூப்பராக வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நன்றி.
2: அதுக்காக தான் சார் நான் சரி ஆனந்த சார் வந்துக்கிட்டு அதுக்கிட்ட பேசலான்னு சொல்லி இப்போ போடுறேன் சார்.
1: அப்படியா, வந்து சொல்லுங்க சொல்லுங்க பத்மம்மா.
2: வணக்கம்,
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலில அம்மா பேசுறேன். காலந்தி போறேன் வரேன் நானும்.
1: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி, சொல்லுங்க கலில அம்மா. எனக்கு
3: பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த கோழியை மாறணும் ஆசை சார். ஏன்னா அதிகாலையில காலையில எழுந்துக்குது அழகா, அது நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் தூக்கிட்டே இருக்கோம், ஒரு நாள் கோழிய மாதிரி சுறுசுறுப்பா எழுந்துக்கலாம்ல.
1: சுறுசுறுப்பா எழுப்புறீங்களா இல்ல இருக்கிறவங்களை எழுப்புலான்னு எழுந்திருக்கீங்களா?
3: இல்ல, எல்லாருக்குமே எழுப்பி காலை எழுந்து
1: சார் எதுவும் கோழி கோழி வளர்க்குறீங்களா? நீங்க தானா? சூப்பர் சார், சூப்பர் சார், ரொம்ப அழகாரு, ரொம்ப அழகா, நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்,
4: இனிய இரவு வணக்கங்கள். நலம் நலமறியாவல் ஆடும் மயில் வேண்டுமா, பாடும் குயில் வேண்டுமா, அழகான அன்னப்பட்டி வேண்டுமான்னு கேக்குறீங்க நீங்க. நான் வந்து அப்படி எனக்கு நான் பிறவி எடுத்த அந்த ஒரு நாள்ல நான் வந்து, அதாவது ஆண் மயிலுக்கு தொகை உண்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இப்ப சென்னையில இருக்கிற காலநிலைக்கு நான் தொகையை விரித்து ஒற்றை காலை தூக்கி கொண்டு ஆடிந்து இருப்பேன்.
1: அப்படியா?
4: ஆமா,
1: ஜாலியா டான்ஸ் ஆடலாம்.
4: நல்லா இருக்கிறதா?
1: நல்லா இருக்கு சார், டான்ஸ் ஆடலான்னு மயிலா மாறணும், ஆண் மயிலா.
4: ஆமா ஆமா ஆமா.
1: நான் ஓகே. வணக்கம் வணக்கம், வெங்கடேஷ், எங்க இருந்து பேசுறீங்க வெங்கடேஷ் சார்? ஓகே, கொஞ்சம் டவர் இருக்கிடமா வந்து பேசுங்க, அப்பதான் நீங்க பேசுறது நான் பேசுறது எல்லாமே சூப்பரா கேட்கும். இந்த நேரத்தை கேட்டு பாட்டு பிளே பண்ணிடலாம். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
5: அருமை நண்பருக்குமா இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம், சொல்லுங்க.
5: அடையாளம்பேட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சொல்லுங்க ராஜேஸ்வரி.
5: தலைப்பு சூப்பரா இருக்குது, பாடலும் நல்லா சூப்பரா போறீங்க, நல்லா இருக்குது. நீ காலையில இருந்து கேட்டுனுங்கிறத நிகழ்ச்சி அருமை சார், அருமை.
1: ஓகே, ரொம்ப நன்றி
5: சார். நானு காக்காயா மாறலாம்னு ஆசை சார்.
1: அப்படியா?
5: காக்காயா, காக்காய் மாறணும்னா வெடிக்கால நேரத்துல ஏஜி ஏஜி விடுவாள் இல்லையா, நாலு மணிக்கு எல்லாம் ஏதுக்கா?
1: எனக்கு மட்டும்
5: பெரிய ஆள மாறம் உனக்கு சார்.
1: ஓகே ஓகே,
5: அந்த ஆள மாதிரி.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நான் மட்டும் தூங்கலாம், பக்கத்தில் இருக்க மட்டும் எப்படி தூங்கலான்னு சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் அப்போ தான் போட்டு உருட்டிட்டு இருப்போம். அந்த மாதிரி வந்து காக்காவும் மாறணும்னு சொல்லியிருக்காரு. ஜேஜே படத்துலேருந்து காதல் மழை பாடல் வந்துட்டுருக்கு. இங்கேருந்து 8 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருந்தாலும் கேட்குன்ற அளவு ஒரு பாட்டு. ஸ்ரீனிவாஸ் வைரமுத்து வரிகளில் பரத்வாஜி சிலை கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: எட்டு மணி 21 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் புத் பாரதி தமிழகம் 102.3. நீ கூறினால நீங்கள் ஒரு வேறு ஒரு உயிரினமாக மாறலான்னா கற்பனையாக என்ன உயிரினமாக மாறணும்னு நினைப்பீங்க? அதுக்கு ஏதாவது காரணம் இருந்தால் சொல்லுங்கன்றதான் பேசிகிட்டு இருக்கோம். நேர்கள் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அடிக்குது. ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சி ஒரு நாளில் கலந்துக்கிட்டு ஒரு முறை பேசுனீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய நேயர்கள் வந்து அதை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருங்க இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து பொன்னிய மண்மேடு வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து சிங்கமாக மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதுதான் காட்டுக்கே ராஜாவாக இருக்குது. அதனால் காடு முழுவதும் என்கிட்ட கேட்டு தான் எதையுமே நீ செய்யணும், தாண்ட முடியாது இந்த எல்லையை. அதனால் வந்து சிங்கமாக மாறுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. கமலாவரதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து பசுமாடாக மாறணும். மாடுகள்லேயே நிறைய மாடுகள் இருக்குல்ல, அதில் வந்து நான் பசுமாடாக மாறணும். ஏன்னா வந்து அது வந்து வழிபடக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் இருக்குல்ல, அதனால் வந்து எனக்கு இந்த பசுமாடாக மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கமலாவர்தன். அப்புறம் நிறைய நேர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றிகளோட. பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து அணிலாக மாறணும்னு நினைப்பேன் சார். ஏன்னா இப்போ வந்து பழங்கள்லாம் வந்து ரேட்டு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. எதை கேட்டாலும் 300ங்கிறாங்க, 290ங்கிறாங்க. அதனால் வந்து இந்த அணிலாக மாறிட்டேன்னு வச்சிங்களேன், அந்தந்த பருவ காலங்களுக்கு ஆப்பிள் ஃபேமஸாக இருந்தால் ஆப்பிள், வாழைப்பழம் ஃபேமஸாக இருந்தால் வாழைப்பழம், கொய்யா ஃபேமஸாக இருந்தால் கொய்யாப்பழம்னு பருவக்காலங்களுக்கு ஏற்ற மாதிரி யார்கிட்டையும் எதுவும் ரேட்டு பேசாமல் அப்படியே போய் ஜாலியாக சாப்பிட்டு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பருவகால பழங்களை விரும்பி ருசித்து சாப்பிடலான்னு சொல்லி பாலகிருஷ்ணன் சீர்காழிலேருந்து சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்கல்ல, என்ன ஒரு கற்பனை. அடுத்த நேர் வணக்கம் வித் பார் தமிழகம், யாருங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம் வித் பார் தமிழகம், யாருங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார்.
2: சைதாப்பேட்டை ஆனந்த் சார்.
1: சைதாப்பேட்டை ஆனந்த் சார், நீங்கள் முன்னாடி பேசியிருக்கீங்களே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பார் தமிழகம், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம.
1: வணக்கம், யாரங்கிருந்து பேசுகிறீங்க மேம்? அமுதவல்லி திருநெல்வேலியிலேருந்து சொல்லுங்க. அமுதவல்லி திருநெல்வேலி எல்லாம் லீலே முடியுது. சொல்லுங்க அமுதவல்லி, என்ன
3: பண்றீங்க?
1: இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். சொல்லுங்க அமுதவல்லி, முதல் முறை பேசுறீங்களா?
3: என்கிட்ட
1: தான் பேசுறீங்களா?
3: பூனை பிடிக்கும்
1: பேசுறீங்க.
4: எனக்கு வந்து இது மைனாவா மாறணும் சார். அது வந்து ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அது பெரும்பாலும் எங்கனாலும் தங்கிக்கும், எதனாலும் சாப்பிட்டு அப்படி வாழ்ந்துக்கும்.
1: கோயம்பேட்டுல இருந்து ஈஸியா
4: என்ன சார்,
1: கோயம்பேட்டுல இருந்து ஈஸியா கோயம்புத்தூருக்கு போயிடலாம்னா?
4: ஆமா சார், அது வந்து அது தலை ஆட்டி ஆட்டி அப்படி சில டைம்ல மேஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பாருங்க, அதுக்குள்ளே பேசும் பாருங்க, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கும்.
1: ஆச்சரியமா இருக்கு மைனா எப்படி இருக்குன்னு, சின்னதா இருந்தாலும்.
4: ஆமா சார், நன்றி
1: நன்றி, வணக்கம்.
5: எம்சிபி நகர்ல இருந்து போஜராஜன் பேசுறேன்.
1: சொல்லுங்க போஜராஜன் சார்.
5: நான் வந்து பறந்தா பறந்து பார்க்கணும், உலகத்தையே பார்க்கணும்னு ஆசை இருக்குயா.
1: பறந்தா பறக்கணுமா? ஓகே, அப்படியே ரவுண்ட் அடிக்கணும் மேலே.
5: நன்றி.
1: வணக்கம். ஸ்பைக் கேமரி.
6: வணக்கம்.
1: வணக்கம்.
6: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்திலிருந்து பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்கள் ராஜலட்சுமி மேம்.
6: ஐயா, அது அன்னப்பறவை மாறணும்னு ஆசைப்படுறேன்.
1: அன்னப்பறவையா?
6: ஆமாம். அதெல்லாம் இல்லை.
1: வீட்டில் அதிகமாக தண்ணி கலந்துடுறாங்களா? பால் எது தண்ணி எதுன்னு பிரிக்கிறதுக்கு இருந்தாலும் பிடிக்குது.
6: என்னமோ அது ஃபேமஸ் பறவையிலவே அது நல்ல அந்த காலத்துலவே இந்த நலன் தமிழ்ந்திகள் அந்த அன்னப்பறவை தான் என்னமோ ஃப்ரெண்டாக இருந்த மாதிரி எல்லாம் கதையில படிச்சது படிச்ச காலங்களில்.
1: அதனால
6: ஒருத்தருக்கு உதவி செய்யற ஒரு இதுவும் அதுல இருக்கிறதால அது மாதிரி
1: உதவி செய்ய
6: நல்லா இருக்கும்.
1: டீ ஷாப் ஓனருக்கா டீ குடிக்கிறவங்களுக்கா யாருக்கு உதவி செய்ய போறீங்க?
6: என்ன சார்,
1: டீ செய்கிறவங்களுக்கா டீ ஷாப் ஓனருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க கட்டாயிட்டாங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. பாட்டு வந்துட்டுருக்கு. காதல் கொண்டேன் படத்துலேருந்து யுவன் சாகர் ராஜா மியூசிக்கில், வாரிஸ் ரவீந்திரா குரலில், நாமுத்துக்குமார் வரிகளில், தொட்டு தொட்டு போகும் தென்றல் டான்ஸ் போட வைக்கிற பாட்டு கேட்டுவாங்க. தொடர்ந்து பேசுகிறேன்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: எட்டு மணி 32 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. கேட்டிருக்கோம் இந்த நேரத்தில் வத்பாரி தமிழ் 102.3. நீ கூறினால இன்னொரு உயிரினமாக நீங்கள் மாறணும்னு நினச்சா என்னவா மாறுவீங்க அப்படின்றது தான் பேசிகிட்ருக்கோம். கற்பனையாக ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிறைய நேர்கள் மழை பெய்யுறது வந்து அப்படியே இமோஜியெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிறது நம்மளால் நிறையா பேருக்கு பார்க்கும்போது அப்படி ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி இருக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாடு, அதுவும் காலமாடாக பிறந்து காலமாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உட்பிரிவில் ஜல்லிக்கட்டு காலமாடு இருக்குது பார்த்துங்க. அப்படியே வந்து இந்த கமெண்ட்ரியே அப்பா அப்பா நடுப்பா மாடு பிடி மாடுப்பா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா சூப்பராக வளர்த்துறீங்கப்பான்னு சொல்லுவாங்களே, அப்படி இந்த ஜல்லிக்கட்டு மாடாக அப்படி போய் அப்படி அப்படி வந்து திமிரிக்கிட்டு ஓடணும், அதுதான் எனக்கு ஆசை. அதனால் ஜல்லிக்கட்டு காலமாடாக இருக்கணும்னு சொல்லி மீரா வெங்கட்ராமன் வந்து ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம், வித் பாரத் தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம்
2: சார். வில்லிவாக்கம் தங்கம் சார்.
1: வில்லிவாக்கம் தங்கம்.
2: சரியான மழை பெய்யுது.
1: சரியான மழை பெய்யுதா
2: சார்?
1: ரொம்ப நன்றி.
2: சரியான மழை வில்லிவாக்கத்துல.
1: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?

0: சார், மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜபுரம் சுரேஷ் பேசுற. நல்லா இருக்கீங்களா
1: சுரேஷ்? ஆ, நல்லா இருக்கேன். சொல்லுங்க சுரேஷ் சார்.
0: சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். என்ன ஏதோ கல்யாண பத்திரிகை வந்து வச்சு அந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்றீங்க
0: சார். நிகழ்ச்சி சார்,
1: நிகழ்ச்சி தான் பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க, என்ன உயிரினமா மாறுவீங்க நீங்க? வேற ஒரு உயிரினமா மாறணும்னா? ரேடியோ வால்யூம் நீங்க அதிகமா வச்சு, அப்புறம் டாபிக் கேட்காம திடீர்னு லைன் கிடைச்சி. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்
2: நண்பருக்கு. நீ எது வரக்கும் சார்? மதுரையிலிருந்து ஆண்டனி. எப்படி சார்?
1: நல்லா இருக்கேன். சொல்லுங்க ஆண்டனி.
2: நான் கண்டிப்பா ஒரு கற்பனையோட பறக்கணும்னா, வானத்தில் பறக்கின்ற ஏஞ்சல்ஸ் தான் பறக்கணும்.
1: ஏஞ்சல்ஸ், தெய்வதைகள்.
2: தெய்வதைகள்
1: யாருக்கு என்ன வேணுமோ அப்படியே லெப்ட் கையில இருந்து ஒரு பாக்கெட்ல இருந்து, ரைட் கையில இருந்து பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கும். சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. வணக்கம். வித் பார் தமிழகம்.
3: அந்த தோழர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறியாவும்.
1: நலம் நலம். சொல்லுங்க பரமசிவானந்தம் சார்.
3: அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நான் போதும்.
1: ஓகே. வணக்கம் வித் பார் தமிழகம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கம் சார். ஹவ் யூ சார்?
1: யா ஃபைன் சார். ஹவ் யூ சார்?
4: மைதா, இது மணலில் ஸ்ரீனிவாஸ் சார், டிரைவர்.
1: மணலிலேருந்து ஸ்ரீனிவாஸ்
4: டிரைவர்.
1: சொல்லுங்க சொல்லுங்க ஸ்ரீனிவாஸ் சார்.
4: நான் மண் புழுவா பறக்கணும்னு ஆசைப்படுற.
1: மண் புழுவா மாறணும். ஏன் சார்?
4: உயிரோட இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கும், இறந்த பிறகும் அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கும்.
1: அடா அடா அடா அடா.
4: யானை இறந்தாலும் ஆயிரம், இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த அவ்வளவு பெரிய ஊர்வம் வேணா, ஊர்வனை என சேர்ந்து மண் புழுவாக்குறது ரொம்ப ரொம்ப ஆசை சார்.
1: ஊர்வன
4: எந்த ஒரு இதுவும் இல்லாம, நிறுத்தம் இல்லாம, எங்கேயும் சுத்தாம ஒரே இடத்துல இருக்கும்ல,
1: ஒரே இடத்துல
4: விவசாயிக்கும் உதவியா இருக்கும், பெரிய மனிதனுக்கும் உதவியா இருக்கும்.
1: மண்ணியும் வளப்படுத்துது.
4: மண்ணை வளப்படுது, நீர் நல்லா, நிலத்தடி நீருக்கு நல்லா இது கொடுக்குது.
1: ஓகே, உதவியா இருக்கணும்.
4: மன உறுதி வேணும் அதுக்கு.
1: மன உறுதி, அதனாலதான் டிரைவரா இருக்கீங்க சார். கரெக்டா அந்த கேரக்டர்ல மன உறுதி உதவி எல்லாம்.
4: நான் நியர் தென் 40 இயர்ஸ் சார் இருக்கேன் சார்.
1: ஓகே சூப்பர் சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி கால் பண்ணது.
4: சவுத் சைட் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சேன் சார்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார்.
4: ரொம்ப
1: ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. பாடல் வந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் பில்லோ படத்திலிருந்து யுவன் சக்கரராஜா மியூசிக்கில் நான் மீண்டும் நானாக வேண்டும் பாட்டு வந்து தீபிகா அவங்களோட குரலில், பா விஜய் வரிகளில் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: தமிழனுடைய மிகப்பெரிய வளம் வந்து வட்டார மொழி. வட்டார மொழியினுடைய வளம்தான் பொது மொழியை வந்து வளப்படுத்தும். ஆனால் இந்த சார்புகளையும் வெளிப்படுத்தாத ஒரு தன்மையை வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது எனக்கு ஒரு விருப்பமாக இருந்தது. அது அப்படியே வந்து போயிட்டுருக்கு. நான் வஉசி பாரதி புதுமைப்பித்தன் என்று ஆராய்ச்சி செய்திருப்பதால் என்னை திருநெல்வேலிக்காரனாக பலரும் வந்து கருதி கொள்வார்கள். அது எனக்கு பெருமை தான்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: எட்டு மணி 44 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கோம், நீ கோரி நாளில் பேசிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னொரு உயிரினமாக மாறணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு, ஒரு கற்பனையாக உங்களுக்கு கிடைச்சா என்னவோ மாறுவீங்க அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக தேனியிலேருந்து ஹரிராம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அலுமினிய பறவையை பயங்கொள்ளும் பறவைகளின் தலைவன் ராஜாலி ராஜாலி பறவையாக மாறணும்னு ஆசை. அதுதான் வந்து தொலைதூர பார்வை இருப்பதுனால் தொலைநோக்கு சிந்தனையும் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார், கண்ணாடி போடுற மாதிரி ஆகிடுது. தொலைவில் இருக்கிறதா ஒரு 10 அடிக்கு அந்தான இருக்கிறதே மங்களாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் ராஜாலி பறவையாக மாறணும்னு வச்சிங்களேன், டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டம் செவ்வாகிரகத்துலேருந்து பார்த்தாலும் தெரியும் அப்படின்ற மாதிரி ராஜாலி பறவையாக மாறணும்னு ஆசை சொல்லி தேனிலேருந்து ஹரிராம் சொல்லியிருக்காரு. நிறைய நேரில் எமோஜி போட்டிருக்கீங்க, கோபி மயிலாப்பூர் எமோஜி போட்டு விட்ருக்கிறாரு நிறைய நேர்கள். அவர் ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது வந்து கரெக்டாக வந்து சூலூர் மாவட்டம் அப்படிலாம் போட்டிருக்காரு இந்திரசேகர்னு. பட் இருந்தாலும் வந்து அது என்ன அப்படின்றது அவர் கரெக்டாக போட்டார்னா நல்லா படிக்கலாம். ரொம்ப அழகாக நிறைய பேர் எமோஜி கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க. அடுத்த லைனில் நேர் இருக்காங்க. டே, நான் இந்த பக்கம் நான் கால் பண்ணிகிட்டு இருக்கேன்டா எட்ரா அப்படின்றது எனக்கு நல்லா கேட்குது. பேசிடலாம். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம், யாருங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம் சார்,
3: வீட்டுக்கு

0: ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: உலகத்திலே அதிக எடை கொண்ட இது, யாருமே நம்ம கடலுக்குள்ள இருந்து பிடிச்சி நம்மள திங்க மாட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் பாட்டு எத்தனை ஆண்டுனாலும் உள்ளே இருக்கலாம்,
0: எத்தனை ஆண்டு வேணாலும் உள்ளே இருக்கலாம், கப்பலே வந்தாலும்
1: ராஜா,
0: கப்பலே வந்தாலும் சைடு வாங்கி போகணும்,
1: சைடு வாங்கி தான் போகணும், என்ன என்ன ஏரியெல்லாம் போக முடியாது,
0: போக முடியாது. கடல் திமிங்கலமா, அதுவும் நீல திமிங்கலமா மாறணும்,
1: நீல திமிங்கலமா மாறணும்.
0: அப்படியே அப்படி. ஓகே, ரொம்ப நன்றி. வெயிட்டா வெயிட்டா இருக்கணுங்க. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து? வணக்கம் சார்.
2: சஞ்சய் ராஜேஷ், புதிய நகர் சார்.
0: ராஜேஷ் சொல்லுங்க. ராஜேஷ்,
2: நான் பாத்தீங்கன்னா மயிலா மாறணும் நினைக்கிறேன்
0: சார். மயிலா மாறணும்னு என்ன எதுவும் காரணம் இருக்குங்களா?
2: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க. வள்ளி மேம்,
3: ரெண்டு உயிரினம் சொல்றேன் சார், ஒன்னு மயிலு ஒன்னு மானு.
0: ஒன்னு மயிலு இன்னும் மானு, காலையில மயிலு நைட்டு மானா?
3: ஆமா. அந்த நீல படம் மாதிரி உருமாறிக்குவேன்.
0: ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம்னா,
3: நீல படத்துல வந்து காலைல பொம்பளையா இருக்கும், நைட்டோட சாம்பா இருக்கும்ல,
0: அப்படி அப்படியா?
3: அந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு மயிலா இருப்பேன், ஒரு நேரத்துக்கு மானா இருப்பேன்.
0: வீட்லயே நீ அப்படிதாமா மாறுற அப்படின்னு
3: வீட்டுல மாறின பச்சை.
0: ஓகே, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்,
4: நான் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பூக்குனூர்ல ஜெயராம் பேசுறேன்.
0: ஜெயராம் சொல்லுங்க. ஜெயராம் சார்,
4: என்ன பிறவியா பிறக்கிறதுங்கய்யா தலைப்பு?
0: என்ன பிறவி இல்ல, என்ன உயிரினமா பிறக்கணும்னு ஒரு கற்பனையா ஆசைப்படுவீங்க?
4: அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் எல்லா பகுதியிலும் வந்து வறட்சி ரொம்ப பாதிப்பு, குடிக்கு தண்ணி இருக்கோ இதா இருக்குது ஐயா, அதனால ஒரு மழை நீரா
0: விவசாயம், இயற்கை, மரங்கள், செடிகள், அதுக்கும் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாட்டு வந்துருக்கு, யாரடி நீ மோகினி படத்துல இருந்து வெண்மேகம் பெண்ணாக ஹரிகரன் அவருடைய குரல், நான் முத்துக்குமார் வருகையில் இவன் சங்கராஜா மியூசிக்ல வந்துட்டு இருக்கு. அந்த பாட்டை கேட்கும் போதே அதுல வர அந்த டின் டின் டின் டின் அப்படின்லாம் வரும் பாருங்க, கேட்கும் போதே பாத்தீங்களா அப்படியே மெலடி ஆயிடுது பாருங்க. இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்கும் போது வாய்ஸ் கேட்டுட்டோம்.

0: எப்போ தூங்கினே தெரில அப்படின்ற மாதிரி நம்ம டைலாக் சொல்லுவோம்ல, அப்படி தான் அந்த பாட்டு இருந்துச்சு. அப்படியே நம்மளை எங்கேயோ கொண்டுட்டு போயிடும். அப்படி ஒரு பாட்டை தான் கேட்டு முடித்தோம். 8:54 நோக்கி ஓடிட்டுருக்க அந்த நேரத்தில் நீக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி அப்படியே ஓடிட்டுருக்கோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் மலை வணக்கம், வாழ்த்துக்கள், பாட்டுலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லியிருக்கேன். அவங்களுக்குலாம் நன்றிகளோட அடுத்து நேற்று பேசலாம். வணக்கம் வித் பார் தமிழகம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம், சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து.
0: சொல்லுங்க சத்யநாராயணன் சார்.
1: எனக்கு வந்து பசுமாடா இருக்கணும், கோமாதா கோலமாதான்ட்டு பசு பால் கறந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் சந்தோஷமா.
0: பால் கறந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் சந்தோஷமா.
1: ஆமா, நன்றி நன்றி, தேங்க்யூ.
0: நன்றி நன்றி நன்றி. என்னத்துக்கு பேசிக்கிட்டு நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிட்டாரு.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயில இருந்து சிங்காரவேல் பேசுறேன்.
0: சிங்காரவேல், சொல்லுங்க சிங்காரவேல் சார்.
2: ஐயா, நான் வந்து அந்த புறா மேல ரொம்ப பாசம் கொண்டவன். ஏன்னா இப்ப நாங்களாம் ஆல் இந்தியா ரேடியோ கடிதம் எழுதிட்டு இருக்கிறதுனால அந்த காலத்து கடித மன்னர்கள் காலத்திலையும் சரி அப்படி கடிதங்கள் எழுதி அனுப்பின காலத்துல நம்ம தபால் இலாக மாதிரி உள்ளது. அந்த பறவை இனத்தை பத்தி பேசும்போது பார்த்தா புறா ஒரு சிறப்பான இதா இருக்குறதுனால அதாக மாறணும்னு ஒரு ஆசை.
0: அதாக மாறணும். இது எதுக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு எல்லாம் போய்கிட்டு அப்படியே புறாவில போட்டு விட்டோம்னா ஆல் இந்தியா ரேடியோல கொண்டாந்து கொடுத்துருவோம்.
2: நேரே அங்க போய் வந்து உங்ககிட்ட எல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம்ல.
0: நாங்களா தேடி பிடிச்சி அந்த புறாவில இருந்து எடுத்துக்கணும்.
3: எதிரில ஒரு வேப்ப மரத்துல ஓடி ஓடிட்டு இருக்கும் வரட்டிக்கிட்டு ஓடுறது ரொம்ப அழகா இருக்கும் சார். அது ராமர் முதல்ல தலைவி கொடுத்ததுனால அந்த மூணு வரி இருக்குன்றது மனசுல எப்பவுமே இருக்கும் சார். அது மாதிரி ஆசை நம்பிக்கை
0: பாக்குறதுக்கு. அனிலா பிறக்கணும்னு ஆசை.
3: ஆமா சார்.
0: ஓகே, டிராபிக்கே இல்லாம போயிடலாம்னு சொல்றீங்களோன்னு
4: நினைச்சேன்.
0: வணக்கம்.
4: ஹலோ வணக்கம், விவித் பாரதி.
0: விவித் பாரதி தான் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சூப்பர்
4: சார், பண்ணுறேன் சார்.
0: சொல்லுங்க எம்எம்டி.
4: போட்டு போனோம்.
0: நன்றி, வணக்கம். வணக்கம்
5: சார். வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: காரபாகத்துல இருந்து தசரதன் பேசுறேன் சார்.
0: காரபாகத்துல இருந்து தசரதன், சொல்லுங்க தசரதன் சார்.
5: எனக்கு வந்து ஆலமரமா இருக்கணும் சார்.
0: மரத்துல ஆலமரமா இருக்கணுமா?
5: ஆமாங்க சார்.
0: ஏன் ரொம்ப வருஷம் இருக்கலாம்ண்ணா?
6: தொகை
0: விரிச்சு ஆடலாம், ஒரு ஜாலியா இருக்கலாம்.
6: மழை வருது
0: மயிலுக்கு தெரியுமா? ஓகே சூப்பர், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்
7: சார். வணக்கம.
0: வணக்கம்.
7: சத்தியமங்கலம் பட்டாம்பாளையம் பழனிசாமி பேசுறேன் சார, மாவட்டம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க பழனிசாமி சார்.
7: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சொல்லுங்க
7: சார். நான் உயிரினமா இருக்கணும்னா புறாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
0: புறாவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
7: ஆமா, ஏன்னா எல்லாருக்கும் சமாதானமா அன்பா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
0: அன்பா இருக்கணும்,
7: சண்டை சச்சரவு இல்லாம
0: இல்லாம
7: நம்ம வேலை என்ன அது பாத்துக்கணும். அந்த மாதிரி சமாதானமா இருக்கணும்னு இருக்கேன் சார்.
0: சமாதான புறா அப்படிங்கறதால சமாதானமா இருக்கணும்ன்றீங்களா?
8: சொல்லுங்க
0: புஷ்பா.
8: நான் வந்து என்ன ஒரு நாய் நாய்க்குட்டியா
0: பிறக்கணும்னு
8: நம்ம வந்து எல்லாரும் நம்மள செல்லமா தூக்கி வச்சு கொஞ்சுவாங்கல்ல,
0: அப்படி
8: அதனால ஒரு சந்தோஷமா நினைக்கிறேன்.
0: அது இப்பெல்லாம் பேர் வைக்கிறாங்க சூப்பரா.
8: எங்க நாய்க்குட்டிக்கு பிரவுனின்னு பேரு.
0: பிரவுனி, ரொம்ப அழகாக பேசினாங்க எல்லா நேயர்களும் கற்பனையாக, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், இதெல்லாம் ஒரு எக்ஸாஸ்ட் மாதிரி தான், என்ன இதெல்லாம் நடக்கிறது சாத்தியம் இல்லைனாலும் நம்ம சொல்லும்போது நமக்கு ஒன்று தோணுதில்ல பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு போதும் ஒரு கேரக்டர் பிடிச்சிருக்கும். ரொம்ப அழகாக பேசினாங்க, கால் பண்ணி பேசின எல்லாத்துக்கும், ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லாத்துக்கும். எங்கேயும் போயிட போகிறதுல 11 மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஸோ தொடர்ந்து கேட்டுருங்க, அந்த நேரத்தில் கேட்டிருந்தீங்க நீ கூறினால் விபத் பார் தமிழ் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பதி எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்து கொண்டிருந்தீங்க. யார் கூட, நான் உங்கள் நண்பன் உங்களிடமன் ஆர்ஜே ஆனந்தே தான். இது புத் பார்த்தமிழ் 102.3 மனங்கிற முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இனி இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சக்கரவர்த்தி அனிருத்த பிரம்மராயரிடம், நீங்கள் எல்லோரும் இணைந்து கொண்டு எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறீர்கள் என்று அவர் கூறுகிறார். எதற்காக இப்படி கூறுகிறார் என்று பார்த்தால், கரையர் மகள் மந்தாகினி உயிரோடு இருக்கிறாள் என்ற ஒரு விஷயத்தையே முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் சக்கரவர்த்தியிடம் இத்தனை காலமாக மறைத்து வந்திருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு பேரதிர்ச்சியை கொடுக்கிறது. மேலும் இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லும் வகையில் முதன் மந்திரி என்ன கூறுகிறார்?
1: தாங்கள் சூழ்ச்சி செய்தது என்னமோ உண்மைதான், ஆனால் தங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யவில்லை. எப்படியாவது கரையர் மகளை தங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்க வேண்டும் என்று எண்ணினோம். அவள் கடலில் விழுந்து இறந்தது பற்றி தங்கள் மனம் மிக்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று மகாராணியின் மூலமாக அறிந்துதான் இந்த முடிவுக்கு வந்தேன். மகாராணியும் அவ்விதம் ஆக்யாபித்தார்கள். ஆனால் அவரை அழைத்து வருவது எளிய காரியமாக இல்லை. அவர் உயிரோடு இருப்பதாகச் சொன்னால் தாங்கள் நம்புவது சிரமமாக இருக்கும். ஆகையால் எப்படியும் அவரை இந்த ஊரில் கொண்டு வந்து சேர்த்த பிற்பாடு தங்களிடம் சொல்ல எண்ணினேன். நேற்று மாலை கோட்டை வாசலுக்கு கிட்டத்தட்ட வந்த பிறகு மந்தாகினி தேவி மறைந்து விட்டார். அவருக்கு பதிலாக இந்த பெண் பல்லக்கில் வந்தாள். இன்றைக்கெல்லாம் தேவியை தேடுவதில் ஈடுபட்டிருந்தோம். அவர் பழுவூர் அரண்மனை தோட்டத்தின் மதில் ஏறி குதித்ததை பார்த்துவிட்டுத்தான் என் சீடனும் அவ்வாறு மதில் ஏறி குதித்தான். ஆனால் அந்த தேவி அகப்படவில்லை. திருமலையை பழுவூர் ஆட்கள் பிடித்து கொண்டு வந்தார்கள். சக்கரவர்த்தி, என் சீடனை அந்த குற்றத்துக்காக மன்னிக்க பிரார்த்திக்கிறேன். மன்னிப்பதற்கு இது ஒரு குற்றந்தானா? எவ்வளவோ இருக்கிறது, அப்புறம் சொல்லுங்கள். அப்புறம் இன்று சாயங்காலம் வரை காத்திருந்தும் பழுவூர் அரண்மனைக்குள்ளே தேடியும் இவரை காணவில்லை. தாங்கள் சற்று முன் கண்ணயர்ந்திருந்த போது நாங்கள் எல்லோரும் அடுத்த அறையில் இவரை பற்றியே பேசிக் கொண்டிருந்தோம். இவர் எங்கே மறைந்திருக்க கூடும் என்றும் இதையெல்லாம் பற்றி தங்களிடம் எப்படி சொல்லுவது, யார் சொல்லுவது என்றும் யோசனை செய்து கொண்டிருந்தோம். அதற்குள் இவராகவே எப்படியோ தங்கள் சந்நிதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். பழம் நடுவி பாலில் விழுந்தது போலாயிற்று.
0: சக்கரவர்த்தி அப்போது மந்தாகினி தேவி இருந்த இடத்தை நோக்கினார். குந்தவை, பூங்குழலி முதலியோர் அந்த பெண்மணியின் நெற்றியிலிருந்த காயத்தை ஈரத் துணியினால் துடைத்துவிட்டு மருந்து கலந்த சந்தன குழம்பை அதன் பேரில் அப்புவதை கவனித்தார்.
1: விடங்கர் மகளே, உன் அத்தையின் நெற்றியில் காயம் எப்படி ஏற்பட்டதென்று கேட்டு சொல்லுவாயா
0: என்றார். பூங்குழலி இரண்டடி முன்னால் வந்து, கேட்டேன் பிரபு, ஆனால் அத்தை சொல்லும் காரணம் எனக்கே சரியாக விளங்கவில்லை என்றாள்.

0: என்னதான் சொல்லுகிறாள்? நான் விளக்கை எரிந்ததால் ஏற்பட்ட காயம் என்று சொல்லுகிறாளா?
1: இல்லை இல்லை, மலைமேல் முட்டிக் கொண்டதால் காயம்பட்டதாக சொல்லுகிறாள். ரத்தம் வழிந்ததை அவர் கவனிக்கவில்லை என்றும் கூறுகிறார்.
2: சுந்தர சோழர் அப்போது ஒரு மிக அபூர்வமான காரியம் செய்தார். கலகலவென்று நகைத்தார். அந்த மாதிரி அவர் சிரித்ததை மற்றவர்கள் பார்த்து பல வருஷங்கள் ஆயின. மீண்டும் மீண்டும் அவர் நினைத்து நினைத்து சிரித்தார். அனைவரும் அவரை கவலையுடன் உற்று பார்க்க தொடங்கினார்கள்.
0: முதன் மந்திரி, இதற்காக என்னை எல்லோரும் இப்படி உற்று பார்க்கிறீர்கள்? எனக்கு புதிதாக பைத்தியம் பிடிக்கவில்லை, பழைய பைத்தியம்தான் மிச்சம் இருக்கிறது. இப்போது நான் சிரிப்பதன் காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியவில்லையா? சோழவள நாட்டில் இவள் மலையில் மோதிக்கொண்டு காயம்பட்டதாக கூறுகிறாளே, அதை எண்ணித்தான் சிரித்தேன். மலையை பற்றி சொல்வானேன்? இங்கே ஒரு சிறிய விக்கிரகம் செய்ய கூட கல் கிடைக்காது. சோழ சக்கரவர்த்தியின் தலையில் யாராவது கல்லை போட விரும்பினால் அதற்கு கூட ஒரு கருங்கல் கிட்டாது. இவள் மலை மீது மோதிக்கொண்டதாக சொல்கிறாளாமே, எந்த மலையின் மேல் மோதிக்கொண்டாள்? பூங்குழலி, நன்றாக கேள்
1: என்றார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வானதியின் முகத்தில் அப்போது ஒரு பிரகாசம் உண்டாயிற்று. அவள் சட்டென்று இரண்டடி முன்வந்து சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்தினாள்.
3: ஐயா, எனக்கு ஒன்று தோன்றுகிறது, கட்டளையிட்டால் சொல்லுகிறேன் என்றாள்.
0: வேளிர் மகளே, நீ வேறு இங்கே இருக்கிறாயா? உன்னை இத்தனை நேரமும் நான் கவனிக்கவே இல்லையே. இவ்வளவு தடபுடலுக்கும் நீ மூர்ச்சையடைந்து விழாமல் இருக்கிறாயே, அதுவே ஆச்சரியந்தான். உனக்கு என்ன தோன்றுகிறது, எதை பற்றி சொல்
1: என்று சக்கரவர்த்தி ஆக்ஞாபித்தார்.
3: இந்த தேவி மலைமேல் மோதிக்கொண்டதால் காயம்பட்டது என்கிறாரே, அதை பற்றி எனக்கு ஒன்று தோன்றுகிறது ஐயா.
0: என்ன என்ன, நீ புத்திசாலி பெண், உனக்கு ஏதேனும் காரணம் புரிந்தாலும் புரிந்திருக்கும், சீக்கிரம் சொல். ஈழ நாட்டில் மலையில் முட்டிக்கொண்டு அந்த இரத்த காயத்துடனே இங்கே வந்திருக்கிறாளா?
3: இல்லை ஐயா, இந்த அரண்மனை தோட்டத்தில் சிற்ப மண்டபம் ஒன்று இருக்கிறதல்லவா, அதற்குள்ளே ராவணன் தூக்கி பிடிக்கும் கைலாச மலை ஒன்று இருக்கிறது, ஒருவேளை அதில் இவர் முட்டி கொண்டிருக்கலாம்.
1: இவ்விதம் வானதி சொன்னதும் அத்தனை பேரும் வியப்பு கடலில் மூழ்கி போனார்கள்.
3: இருக்கலாம் இருக்கலாம், அப்படித்தான் இருக்கும் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள்.
1: குந்தவை வானதியின் நெற்றியை தொட்டு திருஷ்டி கழிப்பது போல கையை நிறுத்தி,
3: அடி என் கண்ணே, என்ன புத்திசாலி அடி நீ, எங்களுக்கெல்லாம் தோன்றாதது உனக்கு தோன்றியதே என்றாள்.
1: பூங்குழலி அதை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்து விட்டு தன்னுடைய வாய் பேச இயலாத அத்தையிடம் சமிக்ஞை பாஷையில் பேசினாள். பின்னர்,
3: ஆமாம், சிற்ப மண்டபத்தில் உள்ள மலைதானாம், அந்த மண்டபத்தை நான் பார்த்திருந்தால் எனக்கும் அது தெரிந்திருக்கும் என்றாள்.
1: சக்கரவர்த்தி மந்தாகினியை உற்று பார்த்து கொண்டே,
0: ஆமாம், வழி தெரியாமல் தவித்து சிற்ப மண்டபத்தின் மலை மேல் முட்டி கொண்டிருக்கிறாள். எங்கே போவதற்காக வழி தேடினாளோ தெரியவில்லை, கடைசியில் இங்கே வந்து சேர்ந்தாள்
1: என்றார்.
0: தங்களிடம் வருவதற்காகத்தான் வழி தேடியிருக்கிறார், அதை பற்றி சிறிதும் சந்தேகமில்லை. நானே இவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன், தங்களை தரிசிக்காமல் இவ்விடம் விட்டு போக மாட்டார் என்று. நான் நம்பவில்லை முதன் மந்திரி, என்னிடம் இவள் வருவதாக இருந்தால் முன்னமே வந்திருக்க மாட்டாளா? 25 வருஷமாக வந்திருக்க மாட்டாளா? இத்தனை நாள் பொறுத்திருந்து வருவானேன், என்னை பேயாக வந்து சுற்றுவானேன். ஆம், இவள் பேய் வடிவத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தேன், அதுவும் உண்மைதானே? பேயைப் போலத்தான் ஈழ நாட்டு காடு மலைகளில் அலைந்து திரிந்து வந்திருக்கிறாள். நான் இத்தனை காலமும் அரண்மனை சுகபோகங்களில் ஆழ்ந்து காலம் கழித்திருக்கிறேன், குற்றத்தின் சக்தியைத்தான் என்னவென்று சொல்லுவது? இவளைப் போன்ற உருவத்தைக் கண்டு எத்தனை தடவை என் உள்ளம் பிரமையடைந்திருக்கிறது. யார் கண்டது, இப்போது வந்ததைப் போல இதற்கு முன்னாலும் இரகசியமாக வந்து என்னை பார்த்து விட்டு போனாளோ என்னவோ, நான் பிசாசு என்று எண்ணி மிரண்டு வந்தேன். 25

0: இவ்விதம் தமக்குத்தாமே பேசுகிறவர் போல சொல்லி வந்த சக்கரவர்த்தி திடீரென்று அனிருத்தரின் பக்கம் திரும்பி, முதன் மந்திரி, நீர் ஏதோ குற்றம் செய்ததாக சொல்லி மன்னிப்பு கேட்டீரே, அது என்ன குற்றம் என்று ஆத்திரத்துடன் கேட்டார் அனிருத்தர்.
1: சக்கரவர்த்தி, குற்றவாளியிடமே குற்றத்தை பற்றி கேட்பது தர்மமா
0: என்றார்.
1: பின்னே யாரிடம் கேட்கிறது? ஆம், ஒருவரிடம் கேட்க வேண்டியதில்லை, உம்முடைய முகத்திலேயே எழுதியிருக்கிறது. அவள் கடலில் விழுந்து இறந்து விட்டதாக வந்து சொன்னீரே, அதுவே பொய். 25 வருஷங்களாக அந்த பொய்யை நீர் சாதித்து வந்தீர், நானும் நம்பி வந்தேன். அனிருத்தரே, உண்மையிலேயே உமது குற்றம் மிக பயங்கரமானது.
2: அதற்கு நான் மட்டும் பொறுப்பாளி அல்ல சக்கரவர்த்தி, கரையர் குலமகளும் பொறுப்பாளிதான். அவர் கடலில் விழுந்தது என்னமோ உண்மைதான், பிறகு புனர்ஜென்மம் அடைந்தார். தங்களிடம் அவர் உயிரோடு இருப்பதை சொல்ல வேண்டாம் என்று வாக்குறுதி வாங்கிக் கொண்டார். வாக்குறுதியை கொடுக்காவிடில் மறுபடியும் உயிரை விட்டுவிடுவேன் என்று சொன்னார். இவையெல்லாம் உண்மையா என்பதை தாங்களே அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரின் பேர்ல கோட்டைக்காவலர் காலாந்தக கண்டர் சுமத்தின குற்றங்களை கேட்டார் சக்கரவர்த்தி. சற்றைக்கெல்லாம் வந்த அனிருத்தரை கேட்டபோது ரொம்ப நிதானமா விளக்கம் தந்ததை பார்த்தோம். சக்கரவர்த்திக்கு வீண் தொல்லை கொடுக்க வேணா என்பதற்காக சில விஷயங்களை சொல்லாம விட்டுருக்கலாம், அது குற்றமா இருந்தால் மன்னித்து விடுங்கள்னு சொன்னதும் நினைவிருக்கும். அடுத்து பூங்குழலிய சக்கரவர்த்தி கேட்டார், அருள்மொழிவர்மனை கொந்தளித்த கடல்ல இருந்து காப்பாற்றினாயின்னு முதன் மந்திரி சொன்னார், அது உண்மையா? தயங்கிக்கிட்டு, ஆம் பிரபு, அது குற்றமா இருந்தால்னு மறுமொழி வந்ததும் உரக்க சிரித்தார். மகன் காப்பாற்றப்பட்டதை குற்றமாக கருதும் கொடியவனானான். பயத்தினால அந்த பெண் உளறி கொட்டினதை விளக்கிட்டார் அனிருத்தர். அத்தையின் நெத்தியில பட்ட காயத்தை பத்தி கேட்டபோது மலை மேல முட்டி கொண்டதா சைகை மூலமா தெரிஞ்சுக்கிட்டா அல்லவா? அந்த மலை எதுன்னு வானதி ஊகிச்சு சொன்னதும் இளைய பிராட்டி அவளது புத்திசாலித்தனத்தை பாராட்டினாள். அதை உறுதிப்படுத்திக்கிட்டதும் பூங்குழலிக்கு பொறாமையால வந்த கோபத்தையும் கவனிச்சோம். நல்ல வேளை சேந்தன முதன் அங்கே இல்லை. பிழை, தவறு, தப்பு, பிசகு, குற்றம், இந்த சொற்களை நுணுகி பார்க்கறது பயனளிக்கும். அறியாமையாலேயே ஏற்படுவது பிழை. தவிர்க்கப்பட்டிருக்கலாம், இருந்தாலும் கவனக்குறைவால் ஏற்பட்டு விடுவது தவறு. என்ன விளைவு ஏற்படும்னு தெரியும், இருந்தாலும் வேண்டுமென்றே செய்வது தப்பு. பிழையினாலோ தவற்றினாலோ செயலில் ஏற்படுற நழுவல் பிசகு, தண்டனைக்குரிய கொடுஞ்செயல் குற்றம். இந்த நாளிலையும் ரொம்ப இயல்பானது பிழை. இந்த சொல்ல கொண்டு இலக்குவன ராமன் தேற்றுவதாக கம்பர் பாடுறார். நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை அற்றே, பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று, மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை. நீ இதற்கு என்னை வெகுண்டது? நீர் இல்லாமல் வற்றி போறது நதியின் பிழை என்று, நாட்டையாளும் தந்தை தசரதனின் பிழை என்று, தாய் கைகேயின் பிழை என்று, பரதனின் பிழையும் அன்று. இவங்க எல்லாம் ஊழ்வினையின் கருவியா இயங்கினாங்க. விதியின் பிழை இதுக்காக சினம் கொள்ளலாமா? குற்றத்தின் சக்தியைத்தான் என்னவென்று சொல்வது. இப்படி தமக்குத்தாமே பேசிக்கிட்ட சுந்தர சோழர் அனிருத்தரின் விளக்கத்தை கேட்டப்புறம் அமைதி அடைவாரா?
3: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: 102.3 FM.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: நேரம் 9:15 ஆகிட்டு இருக்கு. வித் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும், கும்பகோணம் எஃப்எம் 101.6 நேயர்களுக்கும், வேலூரம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. என் இனிய பொன்னிலாவில் இந்த நேரத்துக்கு ஏற்ற இதமான மெலடியான மென்மையான பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். என் இனிய பொன்னிலாவே சொல்லும் போதே அவ்வளோ சாஃப்ட் மெலடியாக வருது. அப்படி இந்த நேரத்துக்கு ஏற்ற பாடல்களை தான் கேட்டு ரசிச்சிருப்போம். அப்படி சாப்பிட்டு சரி ஒரு ரெண்டு பாட்டை கிட்ட கேட்டுட்டு தூங்குவோமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்க இந்த நேரத்தில் ஏன் இனிய பொண்ணிலாவேல பாட்டு ப்ளே பண்ண போகிறது நான் ஆர்ஜி ஆனந்தே தான். நிகழ்ச்சியில் முதல் பாடலாம் இந்த பாட்டு. சில பாடல்களுடைய ஹம்மிங் வந்து நமக்கு வந்து ரொம்பவுமே மனப்பாடமாக இருக்கும். இப்படி வந்து சில குரல்கள் சில சவுண்டுலாம் நமக்கு ரொம்ப மனப்பாடமாக இருக்கும். இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆரன் அடிக்கிற சவுண்டு, எல்லா பைக்லேயும் ஆரன் இருக்கும், எல்லா பைக்லேயும் ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒரு மாதிரி தான் ஆரன் அடிக்கிறோம். அந்த ஆரன் அடிக்கிற சவுண்டை வச்சு யார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அப்பா வந்திருக்காரா மாமா வந்திருக்காரா, என்ன புல்லட்டு சவுண்டு கேட்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிரும் இல்லையா. அப்புறம் பேசுகிற குரலை வச்சு எங்கள் அம்மா தான் பேசிக்கிட்டு இருக்கு, எங்கேயோ விளாண்டுட்ருப்போம், அம்மா அங்கேயே இருந்துருவாங்க, அவ்வளோ பேர் விளாண்டு இருப்பாங்க, ஆனால் அந்த ஒரு கேரக்டருக்கு ஆஹா எங்கள் அம்மா தான் கிளம்பிடுவோன்னு கிளம்பல. அப்படி சில ஹம்மிங்கை வச்சே பாடல்கள் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடும். அப்படி இதில் ஆரம்பிக்கக்கூடிய ஹம்மிங்கை வந்து வீட்டில் எல்லாம் சேர்ந்து கேட்டுட்ருக்கும்போது, அதுவும் இப்போல்லாம் வந்து நிறைய இடங்களில் எக்ஸாஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து இல்லை யாருனே தெரியாதவங்க பயணம் பண்ணும்போது கூட ஒன்று சேர்த்துறது இந்த பாடல். அப்படி ஒரு ஹம்மிங் தான் ஆஹா ஓஹோ ஏஹே கேட்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருடைய கை தட்டி ரசித்து ஆஹா ஓஹோ ஏஹேன்னு பாட்டை கேட்டு ரசிங்க. அப்படி சூப்பராக லைட்டாக சவுண்ட் வச்சு கேட்டு ரசிக்கலாம். அப்படி ஒரு பாடம் தான் நான் சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வைதேகி காத்திருந்தாள் படத்திலிருந்து மேகம் கருக்கையிலே இளையராஜா உமாரமணன் மற்றும் குழுவினர் குரலில் இந்த நேரத்தில் முதல் பாடலாக எண்ணினிய பொண்ணுலாவில் ஆஹா ஓஹோ ஏஹே ஓஹோவான பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க தொடர்ந்து இந்த மாதிரி பாடலாக கேட்டு ரசிப்போம்.

கம்மியாலே அந்த பாட்டு நம்மளை கேட்ச் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு பாட்டு தான் கேட்டு முடித்தோம், கேட்டுட்ருக்கோம். என்னைய பொண்ணுலாவே, என்னைய பொண்ணுலாவில் அடுத்த பாடலாக சரி மேகம் கற்கலேன்னு முதல் பாட்டு எடுத்துகிறோம். அடுத்த பாட்டு அப்படியே மேகத்திலே கிடச்சிது. ஸோ மேகம் அப்படியே மேகம் உருவாகி மழை பெஞ்சிச்சுக்கல, அதை அப்படியே ஒரு மேட்ச் இதை ஃபாலோயிங் பண்ணுற மாதிரி அடுத்த பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாட்டு எப்படின்னா மனசுக்குள்ளேயே நம்மளை வந்து திக் திக் திக் திக் திக் அப்படின்னு இந்த பீட் சாங்ஸ்லாம் கேட்கும்போது நமக்கே வந்து டக்குன்னு ஒரு சந்தோஷமாகி ஓவர் ஹைப்புக்கு போயிடும் பார்த்திங்களா. ஸோ அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டும் கேட்கும்போது உங்களுக்கு இருக்கும். கேட்டுடுவாங்க என்ன பாட்டு அப்படின்றத ரசித்து கேட்கலாம். திக் திக் திக் திக் திக் ஆனால் மேகன்ற ஆரம்பிக்கக்கூடிய வரிகளில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. பாடல் வந்து சொல்லிடலாமே, எனக்குள் ஒருவன் படத்துலேருந்து தான் இந்த பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோட குரலில், வைரமுத்து அவருடைய வரிகளில், இளையராஜா இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசுவோம்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: ஒன்பது மணி 28 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரத் தமிழகம் 102.3 ஏனினிய புனிலாவே, ஏனினிய புனிலாவே நிகழ்ச்சியை வித் பாரத் தமிழகம் 102.3 சேர்த்து கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெளிரஃபம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டுருச்சிட்ருக்கோம். அந்த மேகம் கொட்டட்டும் பாட்டை கேட்டப்போ போங்களா போங்களா போய் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துருவாங்கடா அப்படின்ற மாதிரி, என்ன ஒரு பீட்டில் அந்த பாட்டு அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு பாடலை தான் கேட்டு முடித்தோம். அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு, சில பாடலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயோ யாரோ நம்ம நினச்சிட்ருக்க மாட்டோம், அந்த பாட்டெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கேன், திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பாட்டு ப்ளே ஆகும். ப்ளே ஆகும்போது அதுவும் அந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து ஊரில் எங்கனாச்சும் விசேஷம்னா அது நைட் நேரத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைனா அந்த பாட்டு நம்ம காதுக்கு வந்து அப்படி கேட்டுட்ருக்கோம். அந்த காற்று வாக்கில் அந்த பாட்டு கேட்கும் பார்த்திங்களா, இந்த காற்று வாக்கில் கேட்கும்போது திடீர்னு காற்று ஃபூன் வேகனாக அடித்தப்போ அந்த வரி போயிடும். அப்படிலாம் இல்லாமல் ஏன் காற்று கொஞ்சம் பொறுமையாக தான் அடித்தா என்ன, இந்த வாலிமண்ணு கொஞ்சம் அவங்க சவுண்டாக வச்சா நம்மளாம் இன்னும் நல்லா கேட்கும்ல அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு பாட்டை கேட்டு ரசிச்சிருப்பீங்களா.

அப்படி ஒரு பாட்டு தான் மேகம் கொட்டட்டும் மின்னல் வெட்டட்டும்ல, மின்னல்ங்கிற வார்த்தையை பிடிச்சி அப்படியே அடுத்த பாட்டில் வந்து பூவிலங்கு படத்துலேருந்து கேஜி யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி இவங்களோட குரலில் வைரமுத்து வரிகளில் இளையராஜா அவருடைய இசையில் கண்ணியில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு. பாட்டு கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஒரு வயலின் எத்தனை கதைகள் சொல்லும் தெரியுமா? காதலையும் சொல்லும், கண்ணீரையும் சொல்லும், கனவையும் சொல்லும், கடவுளையும் சொல்லும். ஒரு கருவிக்குள் இத்தனை உணர்வுகளா? அந்த இசையின் ரகசியம் என்ன? இசை உலகின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: விகுமார் சார், புன்னகைமணன் பூவழி கிணறு ருக்மணிக்காகன் சாங் அதை அவர் பண்ணது தான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணியிருக்காரு. ஒரு 22 படம் வாசிருப்பேன். அற்புதமான மியூசிக் டைரக்டர், என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது, வாணிஜய ரம்மம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது, அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜலம் வந்திருக்காரு. பால் சார் வானிலா பாடினாருங்க, வானிலாக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும்பார், அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் மைக்கை எனக்கு காட்டுறாருங்க. ஜனங்கள்லாம் வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
2: கேட்டுருக்கோம் ஏன் இனிய பொன்னிலா வேலை. இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய பாட்டெல்லாம் ஒவ்வொரு பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே வந்து ஒரு ஃபீல் குட் பாட்டு அப்படி தான் கேட்டுருச்சிட்ருக்கோம். இந்த நேரத்தில் ஏன் இனிய பொன்னிலா வேலை அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து இந்த பாட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு வரி நம்மள நிறைய பேர் வந்து அந்த லைனில் வந்து பிக்கப் ஆயிரும். அப்படி என்ன வரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டு எல்லாத்துக்கும் வந்து ஆரம்பிக்கும் போது அந்த ட்ரம்ஸ் பீட்டில் திடீர்னு ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும் போது இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அந்த லைனை வந்து எஸ்பிபி சார் ஹம்மிங்கில் எடுக்கும்போது நம்ம அந்த இடத்துல பிடிச்சிருவோம் அந்த லைனை, நம்மளும் அந்த பாட்டெல்லாம் பாடி ட்ரை பண்ணியிருப்போம். அப்படி ஒரு பாட்டு தான் இந்த நேரத்தில் வந்து உதயகீதம் படத்துலேருந்து சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், எஸ்பி பாலசுரன் மற்றும் குழுவினர் குரலில் முத்துலிங்கம் அவருடைய வரிகளில் இளையராஜா அவருடைய இசையில் இந்த நேரத்தில் நீங்கள் அந்த இடத்துல அந்த லைனை பிக்கப் பண்ணி பாடிருப்பீங்களா? அப்படி ஒரு ட்ரம்ஸ் பீட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். அப்படி ஒரு பாடல் அந்த நேரத்தில் வந்துட்டுருக்கு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து கேட்கலாம்.

கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஏன் இனிய பொன்னிலாவே 9:41 ஆகிட்டுருக்கு, அந்த நேரம் போகிறதே தெரில அப்படின்னு அப்படி தான் பாட்டு கேட்டுட்ருக்கோம். இப்போ கேட்ட பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுறுசுறுப்பாக வாக்கிங் போவோம்ல, காலையில் எழுந்திரிச்சு போன ஒரு 10 நிமிஷம் வந்து கிச்சு கிச்சு கிச்சுன்னு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சரி இந்த பக்கம் டீ கடை இருக்குது, இந்த பக்கம் சரி ஒரு வடை கடையாக சாப்பிட்லாமா, அதுக்கும் வாக்கிங் போயிட்டு வரோம், வாக்கிங் போகிறதே அதுக்கு தானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ஆகும்ல. அப்படி ஸ்லோ ஆகணும், அப்படி ரசிச்சுட்டு போயிட்டுருப்போம். இயற்கை ஆகா மரங்கள் பனித்துளி, மழை பெஞ்சிருக்கு, நேற்று மழை பெஞ்சு அப்படி கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது சார் கிளைமேட் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீலில் ஒரு பாட்டு வந்து கேட்டு ரசிக்க போகிறீங்க. ரட்டக்கீழி சுற்றி வந்த பாட்டு வந்து இளையராஜா மற்றும் சித்ரா இவங்களோட குரலில், கிராமத்து மின்னல் படத்திலிருந்து கங்கை மரன் அவருடைய வரிகளில் இளையராஜாவோட இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: 9:47 ஆயிட்டுக்கு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். என் இனிய பொன்னிலாவே வித் பாரதி தமிழகம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெளிரகம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. இந்த நேரத்தில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் என் இனிய பொன்னிலாவில் மென்மையான மறுபடியான பாடலாக தான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து எப்பவுமே நம்ம வந்து தனியாக இருக்கும்போது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்போம். அதில் வந்து முக்கியமான ஒன்று எதனா ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம்னா எதையோ ஒன்று நம்ம குரல் எப்படி இருக்கோ இல்லையோ ஒரு பாட்டு பாடிட்டு அப்படியே வந்து வேலை செஞ்சிட்ருப்போம். அப்படி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்துட்டாங்கன்னா ஏன்டா வேறு வேலை இல்லையாடா எப்போ பாரு எதையாவது ஒன்று பாட்டை பாடிக்கிட்டு அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை பிடிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், ஏன் நிறுத்திட்டீங்க பாட்டு பாடுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணும்போது இல்லை அது இல்லை எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, இல்லை இல்லை நீங்கள் பாடுங்க அப்படின்னு நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்களே, அப்படி ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு பாடல் தான் இந்த நேரத்தில் வந்து அடுத்த பாட்டாக வந்துட்டுருக்கு. பாட்டு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவர் மாட்டி ஹீரோ பாடிட்டுருப்பார், பாட்டை நிறுத்தும் போது ஏன் பாட்டை நிறுத்திட்டீங்க பாடுங்க அப்படி சொல்லிட்டு நிறையா பாடல் இருக்குது. அந்த டாப் 3 வந்து இந்த பாட்டு கண்டிப்பாக இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் ஆனந்த பூங்காற்றை படத்துல வந்து மேகம் கருக்குது மழை வரப்பாக்குது. கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகிங்களோட குரலில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், இளையராஜாவோட இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. நீங்களும் பாட்டை கேட்டு அப்படியே லைட்டாக அம்மிங்க அந்த நேரத்தில் மனசுக்குள்ளே, இல்லை கொஞ்சம் அப்படி லைட்டாக பாடி ரசித்து கேட்டுடுவாங்க.
1: மேகங்கருக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா

சூப்பரான பாடல் கேட்டு முடித்தோம். 9:53 ஆகிட்டு இருக்கு. என்ன இப்போ நல்லாவே நிகழ்ச்சியோட நிறைவு போதிங்க வந்துடும். அதனாலதுக்கான நிறைவான பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து இந்த பாட்டுடைய சுச்சுவேஷன் செம ரொமான்ஸாக இருக்கும். ஆனால் நமக்கு இந்த பாட்டுடைய சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்குன்னா, சின்ன வயசில் நமக்கு எதுவும் குறிப்பாக 90s வீட்டில் வந்து இந்த கணக்குலாம் போட சொல்லும் போது நம்ம நார்மலாக 4, 3, 7 போட்டுருவோம். ஆனால் அந்த அப்பா கூப்பிட்டு கேட்டார்னு வச்சுக்கோங்க, எதனாச்சும் ஒரு கணக்கு கேட்டார்னு வச்சுக்கோங்க, 13 × 13 கேட்டாருன்னா இது அப்படின்ற மாதிரி அங்கே தான் நமக்கு திக்கி திணறும். அப்படி அந்த வீட்டில் கல்யாண பத்திரிக்கைலாம் வச்சாங்கன்னா, கொடுத்து இந்த கல்யாண பத்திரிக்கை என்ன போடு, படிக்கிற 8வது படிக்கிறீல படி இந்த கல்யாண பத்திரிக்கைன்னு வாங்க. அது பார்க்கும்போது அப்போ தான் நமக்கு வந்து திருமண அழைப்பதா என்னடா அது, அதுக்குள்ளே என்னத்தடி படிக்கிற அப்படின்ற அளவுக்கு இருக்கும்ல, அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த பாட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஹீரோயின் எழுதி கொடுக்க. அது பிழைக்குன்னா எழுதிருக்கு, மழைக்குன்னு எழுதிருக்குன்னு ஒரு சிரிப்பு வர கேட்குறதுக்கே அவ்வளோ ரம்யமாக இருக்கும். அப்படி ஒரு பாடலாக அந்த நேரத்தில் நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடலாக

செந்தமிழ் பாட்டு படத்திலிருந்து சின்ன சின்ன துறல் என்ன பாடல் வந்துட்டுருக்கு. பாட்டை கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், கேஆர் அனுராதா, வாலி அவங்களுடைய வரிகளில், இளையராஜா மற்றும் எம்எஸ் விஸ்வநாதன் இவங்களுடைய கம்போசிங் இசையில் வந்து இந்த பாட்டு வந்துட்டுருக்கு. அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே எங்கேயும் போயிடுறதுல எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாட்டு தான் இன்டர்வியூ 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போகிறோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாட்டை நம்ம வித் பாரதி தமிழ் 102.3 கேட்டு ரசிக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிற நோட் பண்ணிக்கங்க. 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க. 10லேருந்து 11 மணி வரைக்கும் ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பாடலை கேட்டு ரசிக்க முடியும்னோ கேட்டு ரசிக்கலாம். அந்த நேரத்தில் கேட்டுருந்தீங்க என்னென்ன பொண்ணிலாவே பாட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தது. நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விபத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும், கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பூர் எஃப்எம் 100.1 நேயர்களுக்கும் அந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வுனாவே இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாடலை நம்ம வித் பாரத் தமிழ்ஃபம் 102.3 கேட்டு ரசிக்கிறதுக்கு நேரம் தான் இந்த ஒரு மணி நேரம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிற நோட் பண்ணிக்கங்க. 9444001023 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத தெளிவாக ஸ்வீட்டாக ஷார்ட்டாக ஒரு சாட் மெசேஜ் பண்ணிவிட்டிங்கன்னா இந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பாடல்கள் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக அவ்வளோ பாடல் இந்த நேரத்தில் நீங்கள் நம்ம வித் பாரத் தமிழ்நாட்டம் 102.3 கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்டிருக்கிறாங்க 52 ஜமுனா. அவங்க கேட்டிருக்க பாட்டு வந்து இந்த நேரத்துக்கு ஏற்ற ஒரு மெலடியான மென்மையான பாட்டு தான் கேட்டிருக்கிறாங்க. சில நேரம் வந்து தனிமையில் நம்ம இருக்கும்போது எங்கெங்கோ நம்ம ஞாபகங்கள்லாம் போயிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் வந்து இந்த பேக்ரவுண்டில் வந்து ரீல்ஸ்லலாம் பாட்டு போட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி எதனா ஒரு விஷயம் சொல்லும்போது அப்படி நம்ம பேக்ரவுண்டில் இந்த பாட்டுலாம் நமக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். இது மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற ஞாபகங்கள்லாம் வந்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு பாட்டு தான் மௌனராகம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலி அவர்களுடைய வரிகளில் இளையராஜா இசையில் நிலாவேவா செல்லாதேவா பாடல் தான் கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க ஒரு ஏக்கத்தோடு. 52 ஜமுனா அவங்களுக்காக கேட்டிருக்கலாத்துக்கும் முதல் விருப்ப பாடல் இந்த நேரத்தில் நம்ம வித் பாரத் தமிழ்நாட்டம் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

அப்படி அந்த பாட்டோடைய வரி நமக்கு தெரியுதோ இல்லையோ அப்படி ஹம் பண்ணி கேட்டு ரசிச்சிட்ருப்போம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அப்படி ஒரு சூப்பரான பாடல் தான் முதல் பாடலாக எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் யாருக்காக பாட்டு பிளே ஆக போகுதுன்னா கிருஷ்ணவேணி காவிலிப்பாளையம் திருப்பூர் பக்கத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கிருஷ்ணவேணி கேட்டிருக்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சில பாடலெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின் அவங்களுடைய குரலில் வந்து அந்த பாட்டு வந்து நிறைய இந்த காம்படிஷன்லாம் ட்ரை பண்ணுவாங்க. நிறைய வந்து இந்த பாட்டில் இந்த பாட்டெலாம் பாடுறதுக்கே ரொம்ப கஷ்டம், இந்த பாட்டை நீங்கள் அட்டம் பண்ணதுக்கே உங்களுக்கு வந்து 100 marks கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படி ஒரு பாடல் தான் இந்த நேரத்தில் வந்து அவங்க விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உல்லாச பறவைகள் படத்தில் வந்து ஜென்சி அவங்களுடைய குரலில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் இளையராஜா இசையில் தெய்வீகராகம் தவிட்டாத பாடல், அதுதான் அந்த பாட்டில் இருக்கிற வரி மாதிரி அந்த பாட்டெலாம் எத்தனை தாட்டி கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அந்த காலை பொழுதில் வந்து ஆரம்பித்தோடனே கேட்போம்ல, அது எப்போ கேட்டாலும் நம்ம கேட்கலாம், முக்காலத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கள அப்படி ஒரு பாடல் தான் கிருஷ்ணவேணி அவர்களுக்காக கேட்டிருக்க எல்லாத்துக்கும் வந்த நேரத்தில் தெய்வீகராகம் தவிட்டாத பாடல்.

10:13 ஆகிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டு வச்சுட்ருக்கோம். வித் பாரை தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு வச்சுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்டிருக்கிறாரு நண்பர், ஹாய் திஸ் இஸ் சங்கர் ஃப்ரம் மொரை மொலை நகர், நேடிய சாங் ஃப்ரம் மூவி தர்மத்தின் தலைவன் அப்படின்னு போட்டு. எனக்கு வந்து தர்மத்தின் தலைவன் படத்துலேருந்து தர்மத்தின் தலைவனாவே அந்த பாட்டு கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் என்ன ஸ்பெஷல்னா, அந்த பாட்டு அப்படியே கேட்கும்போது நம்ம வீடியோவாக பார்க்கும்போது அதில் அந்த பியானோ வயலின்னு ஒன்று ஒன்று அப்படியே மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த பியானோ வர்றப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்றுமே இல்லைனாலும் அப்படியே பியானோவை நினச்சிக்கிட்டு நாம் வந்து அப்படி சொல்லுவோம், டன் டோட ரன் டோட ரன் டன் டோட டன் டோட டங். அதெல்லாம் வந்து நம்ம வந்து நமக்கு மியூசிக் வருதோ இல்லையோ அது அப்படியே அதுக்குள்ளே தப்புக்கடின்னு குதிச்சு பியானோ வாசிக்கிறது வயலின் வாசிக்கிறது அது வாசிக்க தெரியும் தெரியாது அப்படி இல்லை, நம்மளை அந்த ஜோனில் வந்து அந்த பாட்டு அப்படியே கொண்டு போய் விட்டுருவோம். அப்படி ஒரு பாடுறது தான் தர்மத்தின் தலைவன் படத்துலேருந்து தென்மதுரை வைகநதி பாடலை சங்கர் விரும்பி கேட்டிருக்காரு. சங்கர் அவர்களுக்காகவும் கேட்டிருக்காள். அதுக்கு அந்த நேரத்தில் எஸ்பி பாலசரன்ற பி சுஷிலா இவங்களோட குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் தென்மதுரை வைகநதி பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டுடுவாங்க.

0: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான படம் தான் இந்த நேரத்தில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக விரும்பி கேட்டிருக்காங்க சக்தி மணிகண்டன், பெரம்பூர் பெரியார் நகர்லேருந்து சென்னை 82 முகவரியோடு போட்டு விட்டுறேன்டான்னு பாட்டு விரும்பி கேட்டிருக்காரு. இவர் கேட்டிருக்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சில பாடலில் வந்து வரிகளை வந்து நம்ம இப்போ வந்து கொண்டாடுவோம். சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம், ஆனால் வரிகளில் வந்து அதை ஈஸியாக வச்சு எழுதுனால அப்படி ஒரு பாடலில் ஆரம்பிக்கக்கூடிய வரிகள் தான். அப்படி என்ன லைன்னு கேட்டிங்கன்னா, தங்கச்சங்கிலி கரெக்டாக தான் தம்பி, பாட்டில் தான் அதை வைக்க முடியும் நிஜத்தில் அங்கே. அப்படி ஒரு பாடல் தான் தங்கச்சங்கிலி மின்னும் பயங்கிலின்ற ரொமான்டிக்கான பாடலில் விரும்பி கேட்டிருக்காரு சக்தி மணிகண்டன். அவருக்காக கேட்டிருக்க எல்லாத்துக்காகவும் தூரல் நின்று போச்சு படத்துலேருந்து மலேசியா வாசுதேவன் பிரயசிச்சோம். அன்றைக்கி உங்களோட குரலில் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் பாடல் வந்துட்டுருக்கு.
1: தங்கச்சங்கிலி மின்னும் பயங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம்.

கேட்டிருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில். அடுத்த விருப்பமான பாடலாக லாவண்யா கண்ணன் சென்னையிலேருந்து பாடற கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க பாட்டு வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு பாட்டு இருக்கும்ல, டேரக்டருங்கெலாம் அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கள்ல ஒரு பாட்டு அப்படியே ஒடியாரும். அது இப்போ 90s இப்போல்லாம் வந்து சுச்சுவேஷன் ஒரு பாட்டு அப்படியே போடுவோம், ரீல்ஸுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பாட்டு கேட்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கிராமத்துக்கே, இந்த கிராமத்து பக்கத்துலாம் பஸ்ஸு ட்ரெயின்லாம் கிராஸ் ஆகும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த நெல் வயல்லாம் பார்த்தா அப்படி ஒரு ஃபீலில் தான் அந்த பாட்டு இருக்கும். கேட்டிருக்க பாட்டு லாவண்யா கண்ணன் கேட்டிருக்காங்க. கும்பக்கரை தங்கையா படத்துலேருந்து தென்றல் காற்றே, தென்றல் காற்றே பாடல் தான். மணமர வேஷ் ஜானகி குரலில், கங்கை மரன் வரிக்கல்ல, இளையராஜா இசையில் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்காகவும் இந்த நேரத்தில் பாடல்

10:20 ஆயிட்டு இருக்கு. வித் பாரத் தமிழகம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு வச்சிட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு வச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பமான பாடலாக கேட்டிருக்கிறாரு வாலாஜி வாலாஜாபாத்திலேருந்து எம்ஜே இஸ்மாயில் பாடல் கேட்டிருக்காரு. தலைவன் தலைவி படத்துலேருந்து தான் பிரதீப் குமார், அவருடைய வாய்ஸில் ரொம்பவே அந்த பாட்டு வந்து மென்மையான மெலடியான பாடல் தான் கேட்டுருக்கிறாரு பிரதீப் குமார். அவங்களுடைய தி பிரதீப் குமார் தி குரலில் விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில் தான் விரும்பி கேட்டிருக்காரு. அந்த பாட்டெலாம் கேட்கும்போது எப்படி இருக்கும்னா, திடீர்னு நம்ம குளிச்சு முடிச்சுட்டு இந்த பட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஆஹா அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டெலாம் அவ்வளோ சாஃப்ட் மெலடியாக இருக்கும். கேட்டுடுவாங்க இஸ்மாயில் அவர்களுக்காகவும் கேட்டிருக்கலாத்துக்காகவும் விருப்ப பாடல்.

10:33 ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்ருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலை தான் கேட்டு வச்சுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பமான பாடலாக கேட்டிருக்கிறாங்க. பெருங்குடியிலேருந்து காயத்ரி விரும்பி கேட்டிருக்காங்க. கேட்டிருக்க பாட்டு வந்து நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சிட்டோம்னு வச்சுங்க, அந்த அன்பு ஒன்றும் போதும், அதெல்லாம் அது தேவையில்லை இது தேவையில்லை, நீ மட்டும் என் பக்கத்தில் இருந்தால் அதே போதும், அப்படி ஒரு பாடலை ஆரம்பிக்கக்கூடிய வரிகள் தான். தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே, அதெல்லாம் வேணவே வேணாம், நீ பக்கத்தில் இருந்தால் போதுமே அப்படின்ற மாதிரி பெருங்குடியிலேருந்து காயத்ரி பாடல் கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசேகரன் மற்றும் எஸ் ஜானகி உங்களுடைய குரலில் வைரமுத்து வரிகளில் பாலபாரதி மியூசிக்கில் பாடல் வந்துட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் கேட்டுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

கேட்டிருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விரும்பமான பாடல் தான் கேட்டு வச்சுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்டிருக்கிறாங்க. கண்ணன் ராம்நாட்லேருந்து பாடலை கேட்டிருக்காரு. இவர் கேட்டிருக்க பாட்டில் வந்து இப்போலாம் நண்பர்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து சந்திச்சுக்கிட்டாங்கன்னா இந்த வரியை வந்து அப்படியே டெடிகேட் பண்ணிப்பாங்க. அப்படின்னா லைன்னா, காலங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதம்மா வயசாகி போச்சு அப்படின்றத வந்து அப்படி ஒரு மேட்சத்தை ஃபாலோயிங் பண்ணிப்போம். அப்படி வந்து இந்த பாடலை வந்து எப்போ கேட்டாலும் நமக்கு வந்து ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ்லாம் கொடுக்கும்ல, அப்படி ஒரு பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வாலி வரிகளில், இளையராஜா இசையில், கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே பாடல் தான் வந்துட்டுருக்கு. ராம்நாட்டிலேருந்து கண்ணன் அவர்களுக்காக கேட்டிருக்கலாத்துங்க இந்த நேரத்தில் விருப்ப பாடல்.

10:43 ஆகிட்டுருக்கு. கீரட்டுக்கும் வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பதி எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலாக கேட்டு ரசிச்சிட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக விரும்பி கேட்டிருக்கிறாங்க. எம் தவந்த் ஃப்ரம் சேலையூர்லேருந்து தவந்த் விரும்பி பாடல் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்க பாட்டு வந்து விடுதலை படத்துலேருந்து இளையராஜா அவங்களுடைய மியூசிக்கில், குரலில், வரிகளில் இளையராஜா, அனன்யா பட் இவங்களுடைய குரலில் தான் பாடல். காட்டுமல்லி பாடல் வந்து விருப்பமான பாடலாக இந்த நாட்டில் வழி நெடுக அப்படியே வந்து ஒரு நம்ம வந்து தனியாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பாடல்கள் வந்து நிறைய நேரங்களில் துணை புரியும் அப்படி ஒரு பாடல் தான் இந்த நேரத்தில் கேட்டிருக்காங்க. எம் தவந்த் அவர்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் விருப்ப பாடல் இந்த நேரத்தில் வந்துட்டுருக்கு.

வண்டி 5 நிமிஷம் நிற்கும் பாட்டி காபி சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்டுங்கன்ற மாதிரி அந்த பாட்டை கேட்டு முடிச்சிருப்போம். கேட்டுட்ருக்கோம் வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விரும்பமான பாடலாக கேட்டு வச்சிட்ருக்கோம். அடுத்த பாடலாக விரும்பி கேட்டிருக்காங்க அதிரூபா, மதுரையிலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அதிரூபா அவங்க கேட்டிருக்க பாட்டு வந்து, இந்த பாட்டெல்லாம் நம்ம இப்போ யூடியூப்பில் வந்து வீடியோவாக பார்க்கும்போது நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, ஹவு மெனி ஆஃப் யூ லிசனிங் இன் 2026. இந்த பாடலை பார்க்கும்போது கேட்கும்போது ஏனோ என் கண்களில் என்ன அறியாமல் கண்ணீர் வருகிறது அப்படின்னு நம்ம கமெண்ட் போடுவோம்ல, அப்படி தான் இருக்கும் அந்த பாட்டு. அந்த எமோஷன்ஸ் வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி நம்மளுடைய உறவுகள் இருக்கும்போது எங்கோ ஒரு இடத்துல வந்து அதை கனெக்ட் பண்ணி விட்டுரும். நாம சில நேரங்களில் மழைக்காலங்கள்லாம் இந்த பாட்டை வந்து சுச்சுவேஷன்ஸ் ஆக சும்மா ஒரு ஜாலிக்கு பயன்படுத்தியிருப்போம். அப்படி ஒரு பாடல் தான் இந்த நேரத்தில் வந்து அதிரூபா விரும்பி கேட்டிருக்கிறாங்க. படிக்காதவன் படத்துலேருந்து ஒரு கூட்டு கிளியாக அப்பாப்பா செமையான பாட்டுப்பா போட்டு விடுப்பா அப்படின்றீங்களா. ஸோ அதிரூபா அவர்களும் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் மலேசியா வாசுதன் அவர் குரலில் வைரமுத்து வரிகளை இளையராஜா இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. ஒரு கூட்டு கிளியாக கேட்டுடுவாங்க.

10:54 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிறைவு போதிங்க வந்துடும். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக யாருக்காக பாட்டு பிளே ஆக போகுதுன்னா, தமிழ்ச்செல்வி குன்றத்தூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க பாட்டு இந்த குணா படத்தில் கண்மணி அன்போடு காதலன் பாட்டை கேட்கும்போது அவங்க ஹீரோயின் வந்து அதை பாட்டாகவே படிச்சிருவாங்க. அப்போ ஹீரோ வந்து ஓ பாட்டாகவே படிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி நம்ம அந்த சுச்சுவேஷன்லாம் பாட்டாகவே படிச்சிட்டியா அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அப்படி தான் வந்து இந்த சுச்சுவேஷனில் இப்போ சென்னையில் வந்து கிளைமேட்டு மழை பெய்யுது, அப்படியே மின்னல் இடி அப்படி இப்படி இருந்துட்டுருக்குல்ல, அதை அப்படியே பாட்டாகவே கேட்டுருவோமேன்ட்டு ஒன்று நினச்சேன். பாட்டு படித்த படத்துலேருந்து வானம் இடி இடிக்க படுறதான் சுச்சுவேஷன் சாங்காக விரும்பி கேட்டிருக்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி உங்களுடைய குரலில், கங்கை மரன் வரிகளில், இளையராஜா இசையில், தமிழ்ச்செல்வி குன்றத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்காகவும் நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடல் இந்த நேரத்தில் வந்துட்டுருக்கு. அந்த பாட்டை ப்ளே பண்ணிட்டு அப்படி நான் கிளம்பிக்கிறேன். நிறைய நேர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து விரும்பி பாடல் கேட்டிருக்கீங்க. இந்த நேரத்தில் எவ்வளோ பாடல் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக கேட்ட பாடல் உங்களுக்கு வந்து ரசிச்சிருப்பீங்க நம்பிக்கையில். பாடல் கேட்ட நல்ல உள்ளவங்களுக்கும் வித் பாரத் தமிழகம் 102.3, போவன் எஃப்எம் 101.6, வேலுரகம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்க நல்ல உள்ளவங்களுக்கும் ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களும் நன்றிகளோட மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டேட்யூண்டாக கேட்டுருங்க. வித் பாரதி தமிழகம் 102.3 இது நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாட்டை ப்ளே பண்ணிட்டு இருந்தது நான் ஆர்ஜே ஆனந்தே தான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:27 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:01:27 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக தான் நமக்கு தெரியும். அதனால் பிரச்சனைகளையும் கவலைகளையும் துக்கங்களையும் கொஞ்சம் தூரமாக எடுத்து வச்சுட்டு இந்த நிமிடம் நிஜம், இந்த நாள் நிஜம் அப்படின்னு சொல்லி அன்றைய வாழ்வு வாழ பழகுவோம். நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த வாரம் என்ன நடக்குமோ, அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அப்படின்ற எதிர்காலத்தை பற்றிய பெரிய எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு நிஜம் இந்த நொடி இப்பொழுது நம்ம வாழணும். எஸ், நாமளும் இப்போ இந்த நொடியை இசையால் மகிழ காத்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உங்களுக்காக வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில், இளையராஜாவோட குரல்லையே வர இருக்கிறது. புதிய ராகம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:08. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், சின்ன சின்ன கைகளிலே வண்ணம் சிந்தும் ரோஜாப்பூ, சிரித்து பேசி விளையாடும் நெஞ்சமெங்கும் மத்தாப்பு, இன்னும் அந்தி வானில் பச்சை கிளி கூட்டம் என்ன சொல்லி பறக்கிறது, நம்மை கண்டு நாணி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி போகிறது, எங்களின் கதை கேட்டு தலையாட்டிடும் தாமரைப்பூ, மயிலே நாம் ஆடிய கதையை நீ பேசு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

102 புலி 3 பாத்துக்கு தான் 102 புலி 3 பாட்டுக்கு இட்டான்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
3: மனசு மயங்கும்
4: மனசு மயங்கும்

நேரம் 11:20 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், காதல் பேசும் பூங்கிலி உந்தன் ஆசை சொல்லடி நீ மட்டும் நழுவாதடி. அவன் முகம் பார்த்தால் அது பசி போக்கும், அவன் நிறம் பார்த்தால் நெஞ்சில் பூ பூக்கும், உந்தன் கண்ணிரண்டில் மின்னும் வெட்கம் பார்த்தே அறிவேன். உன் காதலன் யார்? உள்ளம் கவர் கல்வனா, குறும்புகளில் மன்னனா, மன்மதனின் தோழனா, ஸ்ரீராமனா? அவன் முகவரி சொல்லடி. நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:26 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளோட சேர்ந்து நேயர்களும் இணைந்திருக்கிறாங்க. சரவணன் அன்பு உறவே வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தேனி மாவட்டம் பண்ணைபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறாரு. டிநகர்லேருந்து ரங்கராஜன், திருமழிசையிலேருந்து அஸ்வினி நாகராஜ், அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், ஹேமலதா, வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்க பல்லாண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரட்சிவாகத்திலேருந்து சவுந்தரராஜன், முரளிதரன் விழுப்புரத்திலேருந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மழைகால குளிர் இனிய கீதம், மனதில் நிலைத்து நிற்கும் நாதம், மனசு மயங்கும் வேளையில் பாடும், மயங்கி கரங்கள் தாளம் போடும், மகிழ்ச்சி ஸ்வரங்கள் அசைந்தாடும், மல்லிகை வாசம் அதனையே நாடும், நேயர்கள் நெஞ்சம் இதை தேடும், நன்றின்னு சொல்லி மாதவரத்துலேருந்து வீரராகவன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. முனிராஜ் தர்மபுரியிலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் நாம் கேட்க இருக்கிறது. சொந்தம் இங்கே வந்தால் என்ன சொன்னான், அவன் லேசா காணாததை கண்டா, என்னாச்சு இந்த மனம் பொண்ணாச்சு, அட எப்பொழுதோ ரெண்டும் ஒன்னாச்சு, மெட்டு போடும் செந்தாழம்பூ கெட்டி மேலம் போட எட்டி பார்க்கும், அக்கம் பக்கம் சொல்லாமத்தான் உள்ளுக்குள்ளே வாட, சுத்து மனம் நில்லாமத்தான் கெட்டான் ஐயா கூட, சந்தோஷம் தங்கத்துக்கு சந்தோஷம் இப்போதும் கிட்ட வரும் எப்போதும், அச்சாரம் தந்த முத்தாரம் அதை அடகு வைக்காம காத்து வந்தேன் இன்னால. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாட வராங்க. ஆவாரம்பூ திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 11:33 நிமிடம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. காமராஜருடைய வடிகளில், இளையராஜாவுடைய இசையில உங்களுக்காக இடம்பெறக்கூடிய பாடல் பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். வாங்க.

பொன்னூஞ்சல் பூப்பந்தல் வைபோகம் தை மாதம் மாலையிடு. பிரிவுகள் இனி ஏது பிறவியில் கிடையாது. நீதானே நான் வந்தும் பூச்சூடும் மாது. அன்றாடம் பூங்காற்று உன் பேரை என் காதில் ஓதுது. எப்போதும் நான் வேண்டும் அப்போது பூங்காற்றை தூதுவிடு. மேனி என்னும் வீணை மீட்டுகின்ற வேலை மடியினில் என்னை சேர்த்து தோடி ராகம் பாடவா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம். கேஜே யேசுதாஸ் மற்றும் சித்ராவோட குரலில், சந்திரபோஸுடைய இசையில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

11:44 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. இளையராஜாவோட இசையில கங்கை அமரனுடைய வரிகளில் கும்பகரை தங்கையா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். வாங்க

நேரம் 11:49:55 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்மளோட சேர்ந்து கும்பகோணம் பேட்டை கடத்தரு ஆனந்த் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அந்தோணிராஜ் காட்டு பக்கத்திலிருந்து ஒழித்து கொண்டிருக்கும் பாடல்கள் அனைத்தும் செவிகளுக்கு இனிமை சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கவுந்தம்பாடியிலேருந்து சென்னியப்பன் மனசு மயங்கும் பாடல்கள் அனைத்தும் அருமைன்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. நம்மளுடைய நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கேட்கக்கூடிய பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து வந்துட்டுருக்குது. கிருஷ்ணா சந்தர் சுவர்ணலதா குழுவினரோடு இணைந்து பாடியிருக்கிறாங்க. பழனி பாரதியோட வரிகளில் சிற்பியோட இசையில் கேட்கலாம் அந்த பாடலை. வாங்க

0: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி பண்பலை 103 கோயம்புத்தூர் பண்பலை நாகர்கோயில் பண்பலை 103.3 மதுரை பண்பலை மற்றும் 101.6 கும்பகோணம் பண்பலை 100.4 வேலூர் பண்பலை திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

மன்னனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

பேசும் அட உண்மை சொல்ல கூசும் போடும் நூறு வேஷம் தினம் போய்ய சொல்லி ஏசும் ஊரு பம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும் போடும் நூறு வேஷம் தினம் போய்ய சொல்லி ஏசும் எல்லா டாங்கு டாங்கு அட என்ன புங்க போங்கு ஏண்டி அம்மா இந்த ராங்கு நல்லா இல்ல போக்கு நான் சொன்னேன் பொறு பாக்கு வெத்தலக்குள் கொட்ட பாக்கு ராணி அம்மா மனசு வச்சா நன்

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:30 30 நொடி. திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கப் போகிறோம். எம் எஸ் சுப்புலட்சுமியின் குமர் குரலில், அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் வரிகளில், எஸ் வி வெங்கட்ராமன் இசையில் ஒலிக்க இருக்கும் பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 4:05. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மின்மணி மற்றும் சுர்ணலதாவினுடைய குரலில் முத்துலிங்கம் வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 4:10.
1: தொடர்வது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தேவிகாபுரம் டிஜி ரத்தினம் அவர்களின் நாகஸ்வரம், மயிலை பிசி ராஜரத்தினம் அவர்களின் தவில் கேட்கலாம்.

ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய ரஞ்சனி நிரஞ்சனி என தொடங்கும் பாடலின் மங்கள இசையை கேட்டு முடித்தோம். ராகம் ரஞ்சனி, தாளம் ஆதி தாளம்.

தியாகராஜர் இயற்றிய ராம நன்னுப்ருவா எனத் தொடங்கும் பாடலின் மங்கள இசையை கேட்டு முடித்தோம். ராகம் ஹரிக்கம்போஜி, தாளம் ரூபகம்.

பாபநாசம் சிவம் இயற்றிய நானூறு விளையாட்டு என தொடங்கும் பாடலின் மங்கள இசையை கேட்டு முடித்தோம். ராகம் நவரசகந்தா, தாளம் ஆதி தாளம்.

அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழிலிருந்து அமுதமுறு என தொடங்கும் பாடலின் மங்கள நாதத்தை கேட்டு முடித்தோம். ராகம் சிந்து பைரவி, தாளம் ஆதி தாளம். நாம் இதுவரை கேட்டது பொங்கு மங்களம், நாதஸ்வர இசை. தேவிகாபுரம் டிஜி ரத்னம் அவர்களின் நாதஸ்வரம், மயிலை பிசி ராஜரத்னம் அவர்களின் தவில் கேட்டோம்.

நேரம் 5 மணி. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம் கேட்கலாம்.

ஸ்ரீவேங்கடேசரணம் சரணம் பிரபத்யே பாத்தாயதசதுசசாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ ஸரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிகதௌ.

சரணம் சரணம் பிரபத்யே. ராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யோ மாது ஸ்தனாவிவ சிசோர மிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே.

நேரம் 5:21. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சோழமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ பால முகுந்தாஷ்டகம் கேட்கலாம்.

நேரம் 5:26. தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து வாணி ஜெயராம் குரலில் பவானி புஜாங்கம் கேட்கலாம்.